கோடை பண்பலை 100.5 மங்கள இசையோடு வரும் பாடல்களால் பக்தியோடு நம்பிக்கை எனும் சக்தி நமக்குள் வந்து சேரும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

0: சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமிக்கு.
1: காலையின் முதல் நினைவு இறையருளை பெறும் இனிய பொழுதாக இருக்கட்டும். முதல் இசை இறைவனை தொழுவதாக இருக்கட்டும் என்று இசைத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

இறை நினைவுடன் தொடங்கும் எந்த செயலும் நன்மைகள் கோடி தரும் என்று பக்தி இசைத்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 110

13 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. தமிழகத்தில் குடிமைப்பணி முதல்நிலை கல்வி உதவித்தொகைக்கான தேர்வு இன்று நடைபெற உள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. அதிகாலையோ அந்தி மாலையோ மலர்ந்துவிட்ட மலரின் ஒரு துள்ளி தேனை தேடி தேடி தனக்காக சேமிக்கும் தேனீயைப் போல கிடைத்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நமக்கான வாய்ப்பை தேடி பயன்படுத்தி கொள்வோமேயானால் அது நம் வாழ்வை சிறப்பாக மாற்றும் என்ற நற்சிந்தனையோடு உதயமாகிறது கோடை பண்பலை 1.5 வசந்த விடியல். விடியலின் முகப்பில் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் படர் மெலிந்து இறங்கல் குரல் எண் 1162.

என்னுடைய இந்த காமநோயை வெளித்தோன்றாமல் காக்கவும் முடியவில்லை. நோயை உண்டாக்கிய காதலருக்கு நாணம் காரணமாக சொல்லி அனுப்பவும் முடியவில்லை. குறள் எண் 1162 அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: பண்பலை நுறுப்புழி 5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
4: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
1: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது,
6: அதனால தான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
7: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
8: பண்பலையின் மணிக்கோடு சொல்லிடும் நேரம் காலை 6:13. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலையின் 1.5 வசந்த விடியல்.

0: கொடைக்கானல் உகார்த்தே நகர் புனித ஆரோக்கிய அன்னை திருவிழாவில் இன்று மாலை திருப்பலி. கொடைக்கானல் பாக்கியபுரம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவில் இன்று புது நன்மை விழா. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் தாளக்கரை விநாயகர் முத்துமலையம்மன் மண்டகாஞ்ச கருப்பண சுவாமி கன்னிமார் சுவாமி கும்பாபிஷேக விழாவில் இன்று முளைப்பாலிகை போடுதல். ராமநாதபுரம் வெய்யுலகந்த விநாயகர் கோவில் பசலி சதுர்த்தி திருவிழாவில் இன்று கேடயம்.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
6: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
8: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது,
9: அதனால தான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
10: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
11: தோல்வியின் பயம் எல்லாம் வெற்றியாளர்களுக்கு கிடையாது. நேரத்தின் ஓட்டத்தை நெஞ்சிலேற்றி நேர்மறை சிந்தனையோடு இலக்கை நோக்கி பயணிப்போம். நேரம் காலை 6:21, இது கொடைப்பான்மலை 100.5 வசந்த விடியல்.

சுரூபியாய் நமக்கு அருள் பாலிக்கிறார். பண்டீஸ்வரம் தேனபுரீஸ்வரர் ஆலயம் கிழக்கு நோக்கி 7 நிலையுடன் 9 கலசங்களுடன் ராஜகோபுரம் கம்பீரமாக அமைந்துள்ளது. இங்கே இன்னும் 4 பெரிய கோபுரங்களும் 3 பிரகாரங்களும் பிரம்மாண்டமாக உள்ளன. இப்பொழுது துர்க்கையம்மனை பற்றி தெரிந்து கொண்டு தரிசிக்க செல்வோம். வெளிப்பிரகாரத்தில் வடக்கு கோபுர வாயிலில் துர்க்கையம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. துர்க்கையை சோழ மன்னர்கள் தங்களை பாதுகாக்க 4 புறங்களிலும் துர்க்கை, விநாயகர், முருகன், பைரவர் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சந்நிதிகளை அமைத்து பூஜை செய்து வந்தனராம்.

நாம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அங்கு ஒரு தனி சிறப்பு நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். அதே போல் இன்று நாம் ஆலய தரிசனம் செய்யவிருக்கும் பட்டீஸ்வரத்திற்கும் உண்டு. கும்பகோணத்திற்கு அருகே அமைந்துள்ள பட்டீஸ்வரம் எனும் ஊரில் அமைந்துள்ளது தேனுபுரீஸ்வரர் ஆலயம். இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றானது. பல்வளை நாயகி, ஞானாம்பிகை என்ற திருநாமங்களுடன் இங்கு அம்பாள் அருள் புரிகிறார். இவர்களோடு பிரதானமாக துர்க்கை அம்மனும் அவருக்காக தனி சந்நிதியும் அமைந்துள்ளது. முன்பு சொன்னது போலவே ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் தனி சிறப்பு இருக்கிறது. அதுபோலத்தான் இந்த ஆலயத்திலும் துர்க்கையம்மன் அன்பே வடிவாய் சாந்த

0: அவர்களின் காலத்திற்கு பிறகு அவர்களால் பூஜிக்கப்பட்ட அதே துர்க்கையம்மன் சிலையை அங்கிருந்து கொண்டு வந்து பட்டீஸ்வரம் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பட்டீஸ்வரம் கோவில் வடக்கு வாசலில் உள்ள துர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள். சாந்த சொரூபியாக, கருணை வடிவமாக, எட்டு திருக்கரங்கள், காதுகளில் குண்டலங்களோடு இங்கு துர்க்கையம்மன் மகிஷாசுரன் தலை மீது நின்று கொண்டு சிம்ம வாகனத்துடன் கைகளில் சங்கு, சக்கரம், கத்தி, கிளி, வில், அம்பு ஆகியன ஏந்தி நிற்கிறார். ஒரு கையால் அபாய முத்திரையும் மற்றொரு கையில் கேடயமும் கொண்டும் தரிசனம் தருகிறார். துர்க்கையம்மனுக்கு இயல்பாக சிம்ம வாகனம் வளப்புறம் நோக்கி காணப்படும். ஆனால் இங்கு அமைதியே உருவாய் நிற்கிறார் அல்லவா? அதனால் இந்த துர்க்கைக்கு சிம்ம வாகனம் இடப்புறம் நோக்கி அமைந்துள்ளது வெகு சிறப்பாக கூறப்படுகிறது. ராகு கால நேரங்களிலும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும், அமாவாசை, பௌர்ணமி நாள்களிலும், அஷ்டமி, நவமி திதிகளிலும் வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இன்று கும்பகோணம் பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
4: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கும் வசந்த விடியல்.
6: ஏற்றிவிட ஏணியும் வேண்டாம், தேற்றிவிட தோள்களும் வேண்டாம். நம் கைகள் இரண்டோடு மூன்றாம் கையாக தன்னம்பிக்கை இருந்தால் முன்னேறிவிடலாம் என சொல்லி வசந்த விடியல் பாடிடும் நேரம் காலை 6:30. இது கொடைப்பண்பலை 100.5.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் இன் மனதொடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
4: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
6: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
7: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
8: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
9: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்.

0: இணைப்பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி தம்பி வந்திருக்காரு. ரொம்ப சேட்டா பிடிச்ச தம்பியா இருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: நெகேன் பாலா.
0: நெகேன் பாலாவா? நீங்க நீங்க ரொம்ப சேட்டை பிடிச்சவரா? எங்க உங்க தலையில இந்த முடியெல்லாம் நட்ட நட்டமா நிக்குது. அந்த தலையில முடிய தொட்டம்னாக்க குத்திரும் போல. சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே.
0: நெத்தில என்ன வச்சிருக்கீங்க நீங்க?
1: சந்தனம்.
0: சந்தனமா? சரி சரி, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு இந்த பூந்தளிர் நேரத்துல? ரைம் சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: திருக்குறள் ஆதி பகவன் முதற்றே உலகம்.
0: எடுத்ததுமே ஆதி பகவன் முதற்றே உலகா? அகர முதல எழுத்தெல்லாம் இல்லையா?
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக. கற்க கசகர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடை.
0: சுட்ட வடையா? எந்த வடை? அது எப்படி சொல்லுவாங்க? தோக்கத்தில் தீயினால் சுட்டப்புன்னு தானே சொல்லணும். பாதி பாதி திருக்குறளாக சொல்கிறீங்க. யார் இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? எந்த மேம் சொல்லி கொடுத்தாங்க?
1: மேம் இல்லை.
0: ஆ, அப்புறம் யார் சொல்லி கொடுத்தா? நீங்களாம் பாதி பாதியாக கற்றுக்கிட்டீங்களா?
1: என்ன
0: பண்றாரு? படிப்பாங்களா? நல்லா படிப்பாங்களா? எத்தனாம் கிளாஸ் படிக்கிறாங்க? மூன்றாம் படிக்கிறாங்களா? சரி சரி, நீங்க அண்ணா கூட சண்டை போடுவீங்களாமே. சொன்னாங்க அண்ணா என்கிட்ட. அண்ணா தான் உங்க கூட சண்டை போடுவாரா?
1: சண்டை போட மாட்டோம்.
0: ரெண்டு பேரும் சமத்தா? சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலைக்கு போவீங்க?
1: போலீஸ் வேலைக்கு.
0: போலீஸ்காரங்களை பாத்திருக்கீங்களா? எங்க பாத்திருக்கீங்க?
1: ரோட்ல.
0: என்ன செய்வாங்க?
1: நீங்க
0: படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தை

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
2: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது,
3: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள ஜே நகரில் வாழும் பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
6: வகை வகையான தேன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒண்ணு பெட்டி தேனு அல்லது மலைப்பகுதியில கிடைக்கக்கூடிய வனப்பகுதியில இருந்து எடுக்கக்கூடிய தேன் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்க.
7: பெருந்தேனு ஒன்று இருக்கு மேடம், அதான் மலந்தேன்ன்றது. அப்புறம் பொந்து தேனுன்றது வந்து மரப்பொந்து கல் பொந்துல தான் இருக்கும். அது வந்து ஒரு இதுக்கு குச்சியில் இருக்கிறது வந்து ஒரு 1.5 லிட்டருக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறது. அப்போ கொசுவந்தேனுன்னு ஒன்று இருக்குது, மொத்தம் 4 தேன் இருக்குது. இந்த 4 தேனில் வந்து நம்ம மினிமமாக கிடைக்கிறது மலந்தேன் கொடுப்பாங்க, ரெண்டாவது இந்த பொது தேன் கொடுப்பாங்க.
5: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: துவண்டு போகும் போதெல்லாம் நினைவில் கொள்வோம், எதுவும் நிரந்தரம் அல்ல, இதுவும் கடந்து போகும், எதையும் வென்றுவிடலாம். ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேரம் காலை 6:43.

0: கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத
1: கலையான
2: இன்னைக்கு குடிச்சிட்டுதான் வந்திருக்கேன்.
1: குடத்துல தண்ணி எடுத்த அப்படியே வாயில ஊத்தவா.
0: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
3: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும். இது என்ன நாடகம், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அப்ப காத்துருங்க, நாளை இரவு 9 மணி வரை தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு, திண்டுக்கல்.
10: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
11: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

இதில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் இன்று குழந்தைகளுக்காக, இதில் 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகும், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவி சேரும், காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவு ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில், வானவில் தரும் இன்றைய வண்ணம் சூரிய சக்தி, சிறப்பு விருந்தினராக சூரிய சக்திசார் வல்லுநர் எஸ் சுனில் கௌதம் ராஜ் அவர்கள், 10:00 பண்பலை வானவில் இந்தியாவின் வியத்தகு இந்தியா, முற்பகல் 11:00 பாட்டு பட்டாளம், ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களோடு, இன்றைய கருப்பொருளாக கொடைப்பண்பலை 100.5 நேயர்களிடமிருந்து கேட்கிறது ரோஜா மலரை மையப்படுத்திய பாடல்களை. நண்பகல் 12:00 இல்லம் தேடி வரும் பண்பலை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி இடம்பெறும், பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, பிற்பகல் 2:00 டோல் தமாக்கா தூள், பிற்பகல் 3:00 உயிரெழுத்து, இன்று சேலம் மாவட்டம் முத்து நாயக்கன்பட்டி பார்வதி அவர்களின் தெருவிலிருந்து, இதில் 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும், மாலை 4:00 மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ், 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் செப்புக செந்தமிழ், 5:00 சிவக்கும் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் ஒலிக்கும், மாலை 6:00 கதம்ப மலர்கள், 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 நாவல் நேரம் கேட்கலாம், 7:00 தங்கள் அன்புடன் நேயர்களின் விமர்சன கடிதங்களுடன், இதில் 7:55 சேவை செய்திகள் செவி சேரும், 8:00 பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது, இன்று தொட்டு தொட்டு 1, 2, 3 என்ற விளையாட்டுகளோடு, 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் உங்கள் செவிகளை அடையும், 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் 360 விளம்பரதார நிகழ்ச்சி, 9:00 கொடை தென்றல், சிறப்பு விருந்தினராக கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை மலைவாழ் பழங்குடி மக்களுடன் ஒரு பயணம், 10:00 நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக, 11:00 இரவு சிறகு, இவை யாவும் இன்று வலம் வரும் நிகழ்ச்சிகள், இணைந்திருங்கள் ரசித்திருங்கள் நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை. Yo, yo.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ்.
4: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கிய வசந்த விடியல்.
6: இனிய விடியலில் இசை ஒளி தந்து சென்றது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் புலரும் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெற்றுக் கொள்கிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே. இனி கோடைப்பண்மலை 100.5 சுகமான காலை.

ரொம்ப தூரம் நடக்கும்போது கொஞ்சம் களைப்பாக இருக்கும். எங்கேவாது உட்காந்துட்டு ஓய்வு எடுத்துகிட்டு திரும்பவும் நடக்கலாம் அப்படின்னு தோணும். திரும்ப நடக்கலாம்னு நினைக்கும்போது ஓய்வுக்கு அப்புறமா உற்சாகமாக பயணத்தை மீண்டும் தொடங்குவோம். அந்த களைப்பே தெரியாது. வாரம் முழுவதும் ஓடிட்டே இருக்க நம்ம எல்லாருக்கும் ஓய்வு தரக்கூடிய இந்த நாள் எல்லாருக்கும் பிடித்தமான நாள். ஞாயிற்றுக்கிழமை மகிழ்வான நாளும் கூட. இந்த இன்ப

சந்தோஷமானனால இன்னும் அதிகமா மகிழ்வாக்க இசையால இனிமையாக்க வருகிறது கோடை பண்புலை நெருப்புள்ளி 5 இருந்து சுகமான காலை.

நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையானாலும் அதை பொறுமையாக பதட்டமில்லாமல் காலதாமதம் செய்யாமல் முன்னாடியே திட்டமிட்டு செய்தோம் அப்படின்னா அந்த செயலை நிச்சயமாக சிறப்பாக செய்யலாம், வெற்றியும் பெறலாம். எனவே நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலையும் முன்னாடியே திட்டமிட்டு செய்யலாமா?

0: பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பண்பலையோடு தந்து கொண்டிருக்கிறது சுகமான காலை.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கு காரிப் பருவத்தில் பயிர் காப்பீடு அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள மக்காச்சோளம் ஒன்று, பருத்தி ஒன்று, நிலக்கடலை மற்றும் பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யலாம். விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இவ்வாண்டில் காரிப் பருவத்தில் அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் நிலக்கடலைக்கு வரும் 16 வரை மற்றும் மக்காச்சோளம் ஒன்று, பருத்தி ஒன்று, பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு வரும் 30 வரையில் விவசாயிகள் தங்கள் பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயியின் பெயர், முகவரி, நிலப்பரப்பு, சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, பயிரிடப்பட்டுள்ள நிலம் இருக்கும் கிராமம் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகிய விவரங்களை முறையாக பதிவு செய்து அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறுமாறு மதுரை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: இசைப்பாடும் அன்பளை, இது உங்கள் கூடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் சுகமான காலை நேயர்களை. இன்று காலை 8 கோடை பண்பலையிலிருந்து அரங்கிற காத்திருக்கிறது மங்களன் மங்கள். திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே செல்ல சிட்டுகளுக்காக தான், ஆமாங்க, நம்ம வீட்டில் இருக்க குழந்தை செல்வங்களுக்காக தான் இன்றைய மனதோடு ராகம் அன்போடு அழைக்கிறது. காலை 8 நம்ம வீட்டு குழந்தை செல்வங்களை பண்பலையோடு இணைய அழைக்கிறது இன்றைய நிகழ்ச்சி.

0: இன்றைய பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

பாட்டும் பதமும் ஏழு மணி 25 நிமிடத்துல நாம கேட்டுக்கோம். கோடை பண்பலையிலிருந்து சுகமான காலை. நேர்களை, இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து அறிஞர காத்திருக்கிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில். 9:30 கேட்கலாம் கோடை பண்பலையின் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் சூரிய சக்தி. சூரிய சக்தி இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தராக பங்கேற்க காத்திருக்கிறார் சூரிய சக்தி சார் வல்லுநர் எஸ் சுனில் கௌதம்ராஜ் அவர்கள். இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியில்

இசைப்பாடு மண்மலை. இது உங்கள் கூடி பண்பலின் ஒரு பிள்ளை ஐந்து தந்து கொண்டிருக்கும் சுகமான காலை. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் உடல் ஆரோக்கியத்தோடும் நிறைவான வளத்தோடும் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை நொறுபுளி ஐந்து.

0: நேரம் காலை 7:35.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
4: மண்ணா, என்ன மண்ணா காலையிலேயே இவ்வளவு குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
5: அமைச்சரே அமைச்சரே, கொஞ்சம் மெதுவாக பேசும் ஐயா. நீங்கள் பேசுவதை கேட்டால் நான் ஏதோ தவறானதை குடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று மக்கள் தப்பாக நினைத்துவிட போகிறார்கள். நான் தண்ணீர் தான் ஐயா குடித்துக் கொண்டிருக்கிறேன். எதை கேட்டாலும் முதலில் முழுமையாகவும் தெளிவாகவும் கேளும் ஐயா. காலையிலேயே ஏன் மண்ணா இவ்வளவு தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேளுங்கள்.
4: அது அது மண்ணா, நான் பார்க்கும் போது நீங்கள் நிறைய நீரை பருகிக் கொண்டே இருந்தீர்களா? அதை பார்த்த பதற்றத்தில் அந்த தண்ணீர் என்ற வார்த்தையை மட்டும் விட்டுவிட்டு என்னமண்ணா இவ்வளவு குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டேன்.
5: அமைச்சரே, யாரிடம் கதை விடுகிறீர்கள்? நீங்களா பதட்டத்தில் சொல்லுகிறவர்? எப்படியாவது இமேஜை டேமேஜ் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறீர்கள். அதெல்லாம் என்னிடம் நடக்காது அமைச்சரே. சிறுவண்டு வேண்டுமானால்

0: சிக்கும். ஆனால் இந்த சிறுத்தை சிக்காத அமைச்சரே சிக்காது.
1: சுதாரித்துக் கொண்டாரா? அதை விடுங்கள் மன்னா. சரி, எதற்காக காலையிலேயே இவ்வளவு நீரை பருகிக் கொண்டிருக்கிறீர்கள்?
0: அமைச்சரே, தண்ணீரை குறைவாக பருகும் போது நீர் சத்து குறைபாடு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் மனிதனுக்கு ஏற்படுகிறது என்கிறார்கள்.
1: மன்னா, நான் எல்லாம் தண்ணீரே அதிகமாக குடிப்பதில்லையே.
0: அப்படியா? ஏன் அமைச்சரே?
1: மன்னா, அரசவையில் அலுவல் வேலைக்காக வருகிறோம். நிறைய வேலைகள் இருக்கும். அப்போது நிறைய நீர் குடித்துக் கொண்டே இருந்தால் அடிக்கடி இயற்கை உபாதைகள் வந்து நம்மை தொந்தரவு செய்யும். அதனால் வேலையை அப்படியே போட்டுவிட்டு வெளியே சென்று வர வேண்டியிருக்கும். அதனால் அலுவல் பணிகள் பாதிக்கும், வேலை கெட்டுவிடும் அல்லவா மன்னா? அதனால் தான் நான் அதிகம் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறேன். இப்போது நான் நன்றாகத்தானே இருக்கிறேன். என்னுடைய உடல் என்ன கெட்டாவிட்டது?
0: அமைச்சரே, பாதிப்பு என்று ஒன்று வராத வரை நாம் சொல்லுகிற அறிவுரைகள் எல்லாம் கேலியாகவும் சாதாரணமாகவும் தான் இருக்கும். ஆனால் தொல்லை வருகிற போதுதான் நாம் சாதாரணமாக நினைத்தது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் என்பது புரிய வரும். அதனால் துன்பம் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின் விழிப்பவன் ஏமாளி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.
1: மன்னா மன்னா, பயமுறுத்தாதீர்கள் மன்னா. இப்போது நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் அதை சொல்லுங்கள் முதலில்.
0: அமைச்சரே, மனிதர்களுக்கு தண்ணீர் என்பது உயிர் வாழ்வதற்கான அடிப்படையான தேவை. உதாரணத்திற்கு, மனிதனின் உடல் வெப்பநிலையை சீராக வைத்துக் கொள்ள தண்ணீர் உதவுகிறது.
1: ஓஹோ!
0: அதே போல் சாப்பிட்ட உணவு செரிமானமாவதற்கு செரிமான மண்டலத்திற்கு தேவையான சக்தியை தண்ணீர் வழங்குகிறது.
1: ஓ, அப்படியா?
0: சிறுநீர் பையில் கற்கள் உருவாவதை தடுக்கவும் உடலில் உள்ள நச்சு பொருட்களையும் கழிவுகளையும் வெளியேற்றவும் தண்ணீர் உதவுகிறது அமைச்சரே.
1: இன்னொன்று
0: தெரியுமா? உடலில் உள்ள முக்கிய உறுப்புகளுக்கு சத்துக்களையும் ஆக்சிஜனையும் தண்ணீரே கொண்டு செல்கிறது அமைச்சரே.
1: ஆச்சரியமாக இருக்கிறது.
0: இன்னும் கேளுங்கள், உடலில் உள்ள மூட்டுகளுக்கு இடையே உராய்வை தடுத்து அவை சரியாக இயங்கவும் தண்ணீர் உதவுகிறது.
1: இவ்வளவு நாள் இதுவெல்லாம் எனக்கு தெரியாமலேயே இருந்திருக்கிறது பாருங்களேன்.
0: இன்னொன்று, போதுமான அளவிற்கு தினமும் தண்ணீர் குடித்து வந்தால் உடலுக்கு ஆற்றல் கிடைக்கிறது, சோர்வும் குறைகிறது அமைச்சரே. இதைவிட முக்கியம், தண்ணீர் குடிப்பதில் சில முறைகள் இருக்கிறது அமைச்சரே.
1: அப்படியா?
0: காலையில் கண் விழித்ததும் 2 கிளாஸ் தண்ணீர் குடித்தால் உள்ளுறுப்புகள் சுறுசுறுப்படையும் என்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டால் ஜீரணம் அதிகரிக்கும் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, தினமும் குளிப்பதற்கு முன் 1 கிளாஸ் தண்ணீர் குடித்து விட்டு சென்றால் தாழ்வு ரத்த அழுத்தம், அதாவது லோ பிளட் பிரஷர் போன்ற பாதிப்புகள் வராது என்கிறார்கள்.
1: அப்படியா?
0: அவ்வளவு ஏன், தூங்கும் முன் குடிக்கும் 1 டம்ளர் தண்ணீரினால் மார்படைப்பில் இருந்து கூட தப்பிக்கலாம் என்கிறார்கள் அமைச்சரே.
1: அருமை அருமை, தண்ணீர் குடிப்பதனால் ஏற்படும் பல்வேறு நன்மைகளை பற்றி சிறப்பாக சொன்னீர்கள் மன்னா. இனிமேல் நானும் நிறைய தண்ணீர் குடிக்க பழகிக் கொள்கிறேன்.
0: சரி அமைச்சரே, நீங்கள் வந்தவுடன் என்னமன்னா காலையிலேயே இவ்வளவு குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அதிர்ச்சியாக சொன்னீர்களே. அப்போது வெளியில் 4 காவலர்கள் நின்று கொண்டிருந்தார்களே, அவர்கள் கேட்டிருப்பார்களோ? கேட்டு ஏதாவது வெளியில் என்னை பற்றி தவறாக சொல்லி விடுவார்களோ?
1: அந்த 4 காவலர்களையும் பார்த்து விட்டு வந்ததனால் தான் மன்னா நான் அப்படி கேட்டேன்.
0: ஏன் அமைச்சரே, ஏன் அப்படி கேட்டீர்கள்? வெளியில் நின்ற காவலர்களுக்கும் உள்ளே நீங்கள் என்னிடம் கேட்டதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது?
1: ஆமாம்மண்ணா, அவர்கள் காதுக்கு எட்டும்படி கத்தி சொன்னால் தான் மன்னர் எவ்வளவு குடித்துக் கொண்டிருந்தாரோ தெரியவில்லை, அமைச்சர் இப்படி கேட்டுக் கொண்டிருந்தார் என்று ஊருக்குள் சென்று பரப்பி விடுவார்கள் அல்லவா, அதனால்
0: தான்.
2: கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன். நமது கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளோடு பயணிக்க இருக்கிறது. 9 மணிக்கு வானவில், வானவில்லின் வண்ணம் சூரிய சக்தி. காலை 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. பிற்பகல் 3 மணிக்கு சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி பார்வதி அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு. இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை மலைவாழ் மக்களுடன் ஒரு பயணமாக. இரவு 10 மணிக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: செப்டம்பர் 6
3: 1522
0: மகிழனின் விக்டோரியா கப்பல் ஸ்பெயினை வந்தடைந்தது.
3: உலகை சுற்றி வந்த முதல் கப்பல் என்ற பெயரை பெற்ற நாள்
0: இன்று. முதுகில் கருங்கோடுகள் கொண்ட ஓநாய் போன்ற மாமிசம் உண்ணும் விலங்கு.
3: ஆஸ்திரேலியாவின் வறட்சியான யூகலிப்டஸ் காடுகளிலும் ஈரநிலக் காடுகளிலும் அதனை ஒட்டிய புல்வெளி காடுகளிலும் வாழ்ந்திருந்தன.
0: கடைசியாக இருந்த ஒரு விலங்கு புளோரன்ஸ் பள்ளத்தாக்கில் பிடிபட்டு பின் அதனை ஹோபார்ட் மிருகக்காட்சி சாலையில் வைத்து வளர்த்தனர் 3 ஆண்டுகளாக.
3: 1936 டைலாக்சின் என்று அழைக்கப்படும் தான்சானியா புலி இனத்தின் கடைசி புலியான
0: பெஞ்சமின் ஹோபார்ட்டில் இருந்த நாள்
3: என்று.
0: நோவா ஆற்றின் அருகே
3: பின்லாந்து வளைகுடாவின் கிழக்கே
0: பால்டிக் கடலின் கரையோரத்தில் அமைந்திருக்கிறது
3: ரஷ்யாவின் 2வது பெரிய நகரம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்.
0: கார்த்திகை மார்கழி மாதங்களில் இங்குள்ள நோவா ஆறு உறைபனியால் உறைந்திருக்கும் காட்சி கண்கொள்ளாதிருக்கும்.
3: இந்நிகழ்வே அந்நகரத்தின் காலநிலையை நமக்கு உணர்த்தும்.
0: பெட்ரோகிராட்,
3: லெனின் கிராட் என்பன இந்நாட்டின் வேறு பெயர்கள்.
0: மன்னன் முதலாம் பீட்டரினால் மே 27 ஐரோப்பாவுக்கான கண்ணாடியாக இந்நகரம் அமைக்கப்பட்டது.
3: ரஷ்யாவின் தலைநகரமாக 200 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தது.
0: ரஷ்ய புரட்சியின் வரை அதுவே நிலைத்து நின்றது.
3: மாஸ்கோ லண்டனிற்கு அடுத்து 3வது பெரிய ஐரோப்பிய நகரமாக விளங்குகிறது.
0: 1991
3: ரஷ்யாவின் லெனின்கிராட் நகரம் மீண்டும் செயின்ட் பீட்டர்பர்க்ஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள்
0: இன்று. அறிவியலில் அணுவின் பங்கு அளவிடற்கரியது.
3: 1938 வரை அதனை யாரும் கண்ணால் கண்டதில்லை.
0: அணுக்களை கொண்டு விதவிதமாக கட்டப்பட்டதே
3: நாம் இன்று உலகில் காணும் அத்தனை பொருள்களும்.
0: சொல்வது அணு கோட்பாடு.
3: சொன்னவர் பிரிட்டிஷ் நாட்டின் வேதியியல் விஞ்ஞானி
0: ஜான் டால்டன்.
3: நவீன இயற்பியலின் தந்தை என்று அழைக்கிறோம்.
0: 1766
3: விஞ்ஞானி ஜான் டால்டன் பிறந்த நாள்
0: இன்று. அமைதிக்கான நோபல் பரிசினை வென்ற முதல் அமெரிக்க பெண்மணி.
3: பெண்களின் வாக்குரிமைக்காகவும் உலக அமைதிக்காகவும் போராடிய தலைவர்களில் ஒருவர்.
0: 1880களில் புகழ் பெற்றிருந்த குடியிருப்பு இயக்கத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்
3: ஜேன் ஆடம்ஸ்.
0: ஏழைகளின் குடியிருப்பில் நடுத்தர மக்கள் குடியேறி
3: அவர்களின் அறிவையும் பண்பாட்டையும் பகிர்வதே குடியிருப்பு இயக்கம்.
0: 1860
3: அமெரிக்க சமூகவியலாளர் ஜேன் ஆடம்ஸ் பிறந்த நாள்
0: இன்று. உலக புகழ்பெற்ற ஜப்பானிய கலைப்பட இயக்குனர்.
3: 1943 வெளியான
0: ஷன்ஷிடோ சுகடா என்ற திரைப்படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார்.
3: 1993 தன் நிறைவு படைப்பான மடாடாயோ படத்தினை இயக்கிய
0: அகிரா க்ரோசாவா வாழ்நாள் சாதனையாளருக்கான ஆஸ்கர் விருதினை பெற்றிருக்கிறார்.
3: இவரின் பெயராலே

நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு நாளுமே நமக்காக வந்துட்டே தான் இருக்கு. இந்த நாளில் இதை செஞ்சு முடிச்சிருக்கலாமே, செய்யாமல் போயிட்டோமேன்னு கடந்த காலத்தை நினைக்காம இனி என்ன செய்யலான்னு யோசிக்கலாம். நம்மளால் நேற்றையை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலையின் இன்றைய சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெர்லின் ரமேஷ், நன்றி நீர்களே.

0: கோடை பண்பலையின் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. தமிழகத்தில் குடிமைப்பணி முதல்நிலை கல்வி உதவித்தொகைக்கான தேர்வு இன்று நடைபெறவுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உற்சாகமான காலை வணக்கம் நீர்களே, காலை வணக்கம் குழந்தைகளே. ஆள் வளர்ந்துருக்கிற அளவு உன் மூளை வளரலையேன்னு நம்ம விளையாட்டா யாரையாவது திட்டுறதுண்டு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனித மூளை 90% வளர்ச்சியை 5 வயதுக்குள்ளவே எட்டிவிடுதான். ஆனால் நினைவில் இருக்கட்டும், இந்த 90% வளர்ச்சி அப்படிங்கிறது அதோட அளவில் மட்டும்தானே தவிர அறிவு வளர்ச்சியில் இல்லை. அப்போ மூளையின் அறிவு வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, புதிய தகவல்களை தேடி தேடி கற்றுக்கொள்வது, விளையாடுவது, மற்றவர்களோட பேசுவது, இது எல்லாத்துக்கும் மேலே நல்ல தூக்கம் வேணுமா. அப்போதான் தான் கற்றுக்கொண்ட தகவல்களை மூளை ஒழுங்குபடுத்தி நினைவில் பதிய வைக்குமா. இப்போ எல்லா குட்டீஸும் நல்லா தூங்கி எழுந்து நம்ம பண்பலையோட பேச காத்திருப்பாங்கன்ற நம்பிக்கையோட போலாமா நிகழ்ச்சிக்குள்ள? இது கொடை பண்பலையின் 1.5 மனதோடு ராகம், இன்னைக்கு குழந்தைகளுக்காக. நிகழ்ச்சியில் இணைய அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா ஒரு குட்டி செல்லம் வந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: இவ்ளோ கோமா பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
3: தேனி மாவட்டத்துல இருந்து கவிஷ் பேசுறேன்.
2: கவிஷ், இன்னைக்கு கோமா இருக்கீங்களா?
3: இல்ல
2: இல்ல. அப்ப ஏன் புன்னகையே இல்லையே பேச்சுல? சிரிங்க. சிரிச்சிட்டீங்களா? சத்தம் இல்லாத புன்னகை. என்ன படிக்கிறீங்க கவிஷ்?
3: 4th ஸ்டாண்டர்ட்.
2: 4ஆம் வகுப்பு. சாப்பாடு கொடுத்தாங்களா அம்மா காலையிலே? சரி, என்ன சாப்பிட்டீங்க கனிஷ்?
3: சாம்பார் சோறு.
2: சாம்பார் சோறு சாப்பிட்டீங்களா காலையிலே? சரி, அப்போ உற்சாகமா என்ன சொல்ல போறீங்க?
3: பாட்டு பாடுறோம்.
2: பாடுங்க பாடுங்க கனிஷ். பாடுங்க.
3: ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவேரி தென்மனை பாலாறு தமிழ் கண்டவர் வாய்கை பொருளை
2: கடைசில மட்டும் வேகமா முடிச்சணும்னு சொன்னாங்களா? சரி சரி, கனிஷ்காக என்ன பாட்டு கொடுக்கலாம்? கனிஷ்
3: தலைவன் படத்துல
2: பாடல் தரலாமா? நன்றி கனிஷ்.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: நிகழ்வுகள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
1: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமாக இருக்கீங்களா? நண்பர்களை நாம் வாழ்த்துறப்போ நீங்கள் நல்லா இருக்கணும், வளமும் நலமும் பெற பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு இறைமையை சார்ந்தோ இயற்கையை நினைச்சோ சொல்லுவோம் இல்லைங்களா? தேசத்தந்தையும் அடிக்கடி பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்தினா தான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா பிரார்த்தனை அப்படிங்கிற சொல்லுக்கு பல விளக்கங்கள் இருந்தால் கூட பொதுவாக அது யோகங்களோட யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இல்லாமல் யார் வேணும்னாலும் பிரார்த்தனை செஞ்சாக்க அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே நேரம் நம்மள பலருக்கும் என்ன கேட்கணும், எப்படி கேட்குறது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமலேயே இருக்கிறோம் தானே. ஒருத்தன் தவம் செஞ்சு இறைவனை பார்த்துடணும்னு நினச்சி முடிவெடுக்கிறான், ஒத்த காலிலேயே நிற்கிறான் தவத்தில். அப்படி நின்னா கூட அந்த இறைவன் நம்ம முன்னால் வர்றதுக்கு குறைஞ்சது 50 வருடங்களாச்சும் ஆகும் அப்படின்னு நினைக்கிறான். ஒத்தக்கால்லையே நின்று மந்திரங்களை ஓதுறான். அவன் நினச்சதுக்கு எதிர்மாறா 2 நாட்கள்லே இறைவன் வந்துடுறாரு. எப்படி அவன் நினைக்கிறதுக்கு எதிர்மாறா 50 வருஷம் ஆகும் நினச்சான், ஆனால் 2 நாள்லே இறைவன் காட்சி கொடுக்குறாரு. அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வந்தவர் இறைவன் தானா அப்படிங்கிற சந்தேகம்

0: வேற அவனுக்கு ஏற்படுது. அதனால் இறைவனே தன்னை நான் தான்ப்பா இறைவன் அப்படிங்கிற அறிமுகமெல்லாம் பண்ணிக்கிட்டு நிரூபிச்சுட்டு என்ன வரத்துக்காக நீ தவம் பண்ண ஆரம்பிச்சேன்னு கேட்குறார். அவர்கிட்ட இவன், நீங்கள் வர்றதுன்னா குறைஞ்சது 50 வருஷங்களாவது ஆகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவு காலம் தவம் இருக்கணுமேனு நான் நினச்சேன். அது மாதிரி தான் ஆரம்பித்தேன் தவத்தை. அதுக்குள்ளே நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கலை. அதனால் என்ன கேட்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னாலாம். இறைவன் வந்து, சரி பரவாயில்ல, உனக்கு இப்போ 3 தேங்காய்களை கொடுக்குறேன். 1 தேங்காயை உருட்டி உனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டுக்கலாம். அடுத்த தேங்காயும் அதே வேலையை செய்யும்னு சொல்கிறாரு இறைவன். சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு 3 தேங்காய்களை கொடுத்துட்டு. இவன் யோசிக்கிறான், அவர் கொடுத்தது தான் 3 தேங்காய் இருக்க நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறான், முழுசாக இல்லாமல் இருக்கிற தன்னோட மூக்கு பற்றி யோசிக்கிறான். 1 தேங்காயை எடுத்து உருட்டி என்னோட மூக்கு நீளமாகணும்னு பிரார்த்தனை பண்ணுறான். மூக்கு நீளமாகி ரொம்ப பெருசாகி வீட்டுக்கூரை வரைக்கும் வளர்ந்துடுது. ரொம்ப கவலையோடு அவன் 2வது தேங்காயை உருட்டி என்னோட மூக்கு உள்ளே போகட்டும், சின்னதாகட்டும்னு பிரார்த்தனை செய்கிறான். இப்போ மூக்கு உள்ளே போய் மூக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மாறி ஏற்கனவே இருந்த மூக்கே பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு அவன் மாறிடுது. இப்போ இருக்கிற மூக்கை பார்க்க முடியாத அளவுக்கு உள்ளே போயிருச்சே அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறான். 10வதுக்கு பார்க்குறவங்கெல்லாம் கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க. அதனால் முன்னால் இருந்த மாதிரியே தன்னோட மூக்கு இருந்தால் போதும்ன்ற பிரார்த்தனையோடு 3வது தேங்காயை உருட்டுறான். அப்படியே அவன் நினச்ச மாதிரி அந்த மூக்கு ஆயிடுது. பழையபடிக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிக்கு. ஆக மூக்கை நீளமாக குட்டையாக இருந்த மாதிரி ஆக்கிறதுக்கே 3 தேங்காய்களை பயன்படுத்தி வீணாக போன அந்த மனுஷன். என்ன கேட்குறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாததால் இந்த நிலைமை. பிரார்த்தனைன்றது மனசுக்கு ஆறுதலை தரும், நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு வளம்புரிஞ்சான் சொல்கிறார். நம்ம தேவைகளை இறைவன் தெரிஞ்சே தான் அருள் பாலிக்கிறான். அதனால தான் வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டப்படுவதும் அறிவோயினி அப்படின்னு திருமுறை பிரார்த்திக்குது. தொடர்ந்த பிரார்த்தனைக்கு பலன் தானாக வந்து சேரும்பாங்க. ஏன்னா ஆன்மாவோட மொழிதான பிரார்த்தனை. மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.
1: தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம். பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
4: வத்தலக்குண்டு தமிழ்நாடு துணிக்கடையின் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் செப்டம்பர் 2 முதல். ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் பரிசு உண்டு மற்றும் எண்ணற்ற ஆஃபர் ஆடைகள். தரத்திலும் ரகத்திலும் விலை மலிவிலும் மலைமகள் மடியில் மக்களின் பாராட்டில் 50வது பொன்விழா ஆண்டில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலக்குண்டு.
5: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
10: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம்.

0: மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: எந்த ஒரு சக்தியையுமே வீணாக்காம ஆற்றலா மீட்டெடுக்கலாம். இதுல இயற்கையா கிடைக்கும் மாபெரும் சக்தியான சூரிய சக்தியை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு என்ன மாதிரியே உங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கும். இது மாதிரியான ஐயங்களுக்கு தீர்வும் பல விளக்கங்களும் பெறலாம். இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவு ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில். வானவில் இன்றைக்கு தரும் வண்ணம் சூரிய சக்தி. சிறப்பு விருந்தினராக சூரிய சக்தி சார் வல்லுநர் எஸ் சுனில் கௌதம்ராஜ் அவர்கள் நம்மோட இணைவிருக்கிறார். நேரம் காலையில 8:20. இது கோடைப்பண்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் வரும் குழந்தை யாருன்னு பார்த்தலாம் வாங்க. வந்தாச்சு, பேர் சொல்லலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார் பேசுறீங்க? ரொம்ப அழகா இருக்கு உங்க குரல். சரி, அடுத்து வரதெல்லாம் கூட அப்பா சொல்லி தரலாம். பேரும் அப்பா சொல்லி தரணும். எஸ்ஸா, உங்க பேர் என்ன? எங்களுக்கு கேட்கவே இல்லையே. புகழினி. எங்கிருந்து பேசுறீங்க புகழினி? திருவேற்காட்டிலிருந்தா? திருவேங்கடம். சரி, நீங்க சொல்றதெல்லாம் 2 முறை கேட்டா நாங்க புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நீங்க என்ன பாட போறீங்க? என்னமா? ஆத்திச்சூடி சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. எங்கெல்லாம் தவறு வந்து வருதோ அங்கெல்லாம் நீங்களே சரிபடுத்திக்கிட்டீங்க. சிறப்பா சொன்னீங்க. யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு இதெல்லாம்? சுந்தரி அம்மாவா? எங்க இருக்காங்க அவங்க? உங்க பக்கத்துல இருக்காங்களா? கிளாஸ்ல இருக்காங்களா? சரி சரி, உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம் பாப்பாவுக்கு ரொம்ப அழகா பேசினதுக்காக? சரி, கேக்கலாமா? நன்றி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்வெளி 5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வழங்கும் மனதோடராகும்
1: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
2: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
4: பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: நம்ம கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு முற்பகல் 11 வரும் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியோட கருப்பொருள் என்னன்னு தெரிஞ்சா நிறைய வரிகளோட பாட வசதியா இருக்குமேனு நம்ம நேயர்கள் வருந்த கூடாது இல்லையா? அதனால இன்னைக்கான கருப்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாடல தேட தொடங்குங்க. இன்னைக்கு ரோஜா மலரை மையப்படுத்திய பாடல்களை நேயர்கள் பாடலாம்னு சொல்லிட்டு நேரம் காலையில 8:31, இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். குழந்தைகளுக்காக இப்போ ஒரு குட்டி செல்லம் இணைப்புல வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கலாம் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேம்.
5: யார் பேசுறீங்க?
6: திண்டுக்கல் மாவட்டம் இருவீடு கிராமம் யோக தர்ஷிகா மேம்.
5: யோக
6: தர்ஷிகா மேம்.
5: தர்ஷிகா?
6: ஆமாங்க மேம்.
5: சரி, என்ன படிக்கிறீங்க தர்ஷிகா?
6: 3 மேம்.
5: வீட்ல எல்லாம் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க, யோகாவனா தர்ஷிகானா?
6: யோக தர்ஷிகா மேம்.
5: முழு பெயரோட தான்?
6: ஆமாங்க மேம்.
5: பள்ளியில பள்ளிக்கு போனீங்களா நேத்துக்கு? போலையா போனீங்களா? போல, அதனால தெரியல. நேத்து ஆசிரியர் தினம், தெரியுமா? வாழ்த்துகள் எல்லாம் சொன்னீங்களா உங்களோட ஆசிரியருக்கு? சொல்லிருந்தாங்களா? சரி சரி, உங்களுக்கு எந்த ஆசிரியரை ரொம்ப பிடிக்கும்? யாழினி. யாழினி மேம பிடிக்கும். அவங்க உங்களுக்கு என்ன பாடம் எடுக்கிறாங்க? தர்ஷிகா, சரி நீங்க என்ன சொல்ல போறீங்க? தர்ஷிகா, தர்ஷிகா

0: இணைப்புல இருக்கீங்களா? இணைப்புல தான் இருக்கீங்க. என்ன சொல்ல போறீங்க? எதுவுமே சொல்ல போகலையா? அப்ப என்னன்னு சொல்லுங்க, காத்திருக்கோம்ல நாங்க. சொல்லுங்க தர்ஷிகா, உங்களை மாதிரி நிறைய குட்டிச்சலாம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? திருக்குறளா பாட்டா? சரி சொல்லுங்க, பாடுங்க.
1: சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணா மூச்சி ஆடலாம், வெண்ணிலவு பழையலேறி வெண்ணிலவு செட்டலாம், மேகெல்லாம் செலுத்தடுத்து நட்டியாக தூங்கலாம்,
0: அழகா பாடிட்டீங்க. சரி, உங்களுக்கு கோடை பண்பலை ஒரு பிள்ளை, இதுல இருந்து என்ன பாட கேட்க போறீங்க?
1: என்னமா? ஐயாச்சி படத்துல பட்டம் போல சார்.
0: பட்டம் போல? நீங்க பட்டம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? சரி, நீங்க பட்டம் விட்டுருக்கீங்களா? எத்தனை பட்டம் செஞ்சீங்க? என்னென்ன வண்ணங்கள்ல செஞ்சீங்க?
1: மஞ்சள்ல செய்யணும்.
0: முழுவதும் மஞ்சள் வண்ணத்துல தான் செஞ்சீங்களா?
1: நம்ம கலர் கலர்ல.
0: என்னென்ன கலர் எல்லாம் பண்ணீங்க?
1: ப்ளூ கலர் மேம், மஞ்சள் கலர் மேம், ரெட் கலர் மேம்.
0: அத்தனை கலர்ல பண்ணீங்களா?
1: ஆமா.
0: நீங்க தனியா செஞ்சீங்களா இல்ல அப்பா அம்மா எல்லாம் உதவி பண்ணாங்களா உங்களுக்கு? வெறும் நூலும் சேர்த்து அனுப்பணும், சரியா? சரி தர்ஷிகா, வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கீங்க? ரெண்டு தங்கச்சி இருக்காங்க. சரி, எல்லாருக்காக ஒரு பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அத நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத கலையான
6: யாருமா சும்மா உள்ள வாங்க.
7: டீச்சர் நானு.
8: டீச்சர் இவங்க தான் காவியாவோட அப்பா தான்.
6: வாங்க வாங்க, காவியாவ பத்தி தான் இவ்வளவு நேரம் விசாரிச்சுட்டு இருந்தேன்.
7: காவியா ஏன் பேத்திதாமா?
6: ஏன் நீங்க காவியாவ பள்ளிக்கு அனுப்ப மாட்டீங்க?
7: அது வந்து
6: பிள்ளைங்களா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நேத்து கொடுத்தேல வீட்டு பாடம் அதை திரும்பி பாத்துட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரம் காவியா பாட்டி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா.
4: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
9: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும். இது என்ன நாடகம், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அப்ப காத்துருங்க, நாளை 9 மணி வரை தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
10: பண்பலை 100.5 இன்னைக்கு பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவு அனுப்பியிருக்காங்க சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி பார்வதி அவர்கள். இப்போ நேரம் காலையில 8:42 மனதோடு ராகம் கேட்டுட்டு இருக்கோம். கோடை பண்பலை 100.5 குழந்தைகள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்காங்க? வணக்கங்க தங்கச்சி. யாருங்க?
11: என் பேர் ஜெஸ்டிஸ்.
10: என்ன பேருங்க?
11: என் பேர் ஜெயஸ்ரீ, நான் சிங்கம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன்.
10: அடேங்க அப்பா, என்ன என்ன படிக்கிறீங்க ஜெயஸ்ரீ? என்னமா? 3ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா?
11: ஆமாக்கா.
10: சரி, பேச்சு போட்டியில எல்லாம் சேர்ந்திருக்கீங்களா பள்ளியில?
11: என்ன
10: என்ன தலைப்புல எல்லாம் பேசிருக்கீங்க? நிறைய தலைப்புகள் பேசிருக்கீங்களா? ஒண்ணுதானா?
11: ஒண்ணுதே.
10: ஒன்னதே? என்ன தலைப்பு அது, தெரிஞ்சுக்கலாமா? நாங்க கொடைக்கானல் பற்றியா பேசுனீங்க? இப்ப அதான் பேச போறீங்களா, வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா பேசுறதுக்கு? சரி சொல்லுங்க, கேக்கலாம். சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கும். கொடைக்கானல் பற்றின்னு வேற சொல்லிட்டீங்க. கொடைக்கானல் பண்பலையில வானவில் கேப்பீங்களா?
11: ஆமாக்கா.

0: மிகச்சிறப்பு. அப்ப இப்ப என்ன சொல்ல போறீங்க நீங்க மனதோடு ராகத்துல? அடுத்து வர வானவில் கேளுங்க, நிறைய தகவல் இருக்கு உங்களுக்கு. சூரிய சக்தி பத்தி சொல்ல போறாங்க. தினமும் நீங்க புக் எல்லாம் வந்து ரீட் பண்ணுவீங்களா?
1: படிப்பீங்க? ஆமாக்கா.
0: சரி, என்ன பள்ளி புத்தகங்கள் மட்டுமா இல்ல நூலகத்துக்கும் போய் படிக்கிறது உண்டா?
1: பள்ளியில
0: தான் படிப்பீங்க.
1: ஆமா.
0: சரி, இப்போ என்ன பாடல் வந்து நீங்க கேட்கலான் இருக்கீங்க?
1: கருப்பு படத்துல இருந்து.
0: சரி, கேஸ்டிக்காக கருப்பு படத்துல இருந்து பாடல் வருது, கேட்கலாம். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோட ராகம்
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழுக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜா பாக்கு.
7: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜா பாக்கு.
8: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: கோடை பண்பலை 100.5 சைபால்.
7: முகத்தில் கருவா சைபால், சரியா கிரங்கா சைபால், இடையில் தடையா சைபால்,
8: சைபால்
6: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
9: கங்கைக்கரை தோட்டம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு பெரியவர் தங்கியிருக்கிறார். அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ஆசிரமம் இருந்த இடம் கரக்பூர். வங்காளத்தில் பொதுவாக எல்லாரும் மீன் சாப்பிட்றது உண்டு. கங்கையில் குளிச்சுட்டு கையில் ஒரு மீனோடு வர்றது வழக்கம். இவர் இருக்கிற இடத்துக்கு கங்கையில் படகு வழியாக வரணும். அப்படி தான் எல்லோரும் வருவாங்க. வர்றவங்கள ஒன்று கூட்டி ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நகரத்துக்கு போகணும். வரும்பொழுது மீன் கொண்டுக்கிட்டு வரணும். அதுக்கு ஒரு அட்டவணையே உண்டு ஆசிரமத்தில். அது பிரகாரம் ஒரு நாள் சுவாமி யோகானந்தர் படகில் போனார். படகை செலுத்தினவங்க ராமகிருஷ்ணரையும் சுவாமி யோகானந்தரையும் மற்றவங்களையும் பித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினாங்க. அவங்க என்ன பைத்தியம் பிடிச்சவங்க அப்படிங்கிறது மாதிரி. சுவாமி யோகானந்தருக்கு ரொம்ப மென்மையான இதயம். இவங்க இப்படி கண்ணாபண்ணான்னு பேசுகிறத பார்த்தா மீனை வாங்கிட்டு திரும்புகிறப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வேறு வந்துட்டுது அவருக்கு, அவ்வளவு மென்மையானவர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமகிருஷ்ணர், யோகானந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இவர் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கிட்ட போனார். சொன்னார், ஐயா படகு ஓட்டுறவங்க உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க. என்ன திட்டினா பரவாயில்ல, ஆனால் உங்களை அவங்க திட்டுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னார். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்னது, உன்னுடைய குருவை பற்றி அவங்க மோசமாக பேசும்பொழுது நீ சும்மா இருந்தியா, வெளியில் போ அப்படின்னு விட்டார். குரு நிந்தனை செய்கிறப்போ அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? குரு நிந்தனையை கேட்டால் பாவம் இல்லையா? என்னை தூற்றும்போது அவங்க வந்து பாவம் செய்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருந்தால் நீயும் பாவம் செய்கிற அப்படின்னாராம். அடுத்த நாள் சுவாமி நிரஞ்சனானந்தர் போக வேண்டிய நாள். இவர் படகில் போகும்பொழுதும் அதே மாதிரி நடந்து தான். அவங்க மோசமாக பேச ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி கேலி பண்ண ஒருத்தனை இவர் என்ன பண்ணார், பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டார். இன்னொருத்தனை கங்கையில் தூக்கி எறியறதுக்கும் தயாராகிட்டார். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வாயை திறக்கலை. மீன் வாங்கிட்டு வர்றப்பவும் படகில் ஒரே அமைதி, அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ராமகிருஷ்ணர் கூப்பிட்டு விசாரித்தார் என்ன நடந்ததுன்னு. இவர் சொன்னார், அவர் யோகானந்தா போகும்பொழுது என்ன நடந்ததோ அப்படியே தான் இப்போவும் நடந்தது. குரு நிந்தனை செய்கிறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா, ஒருத்தனை அப்படியே அரைஞ்சுட்டேன், இன்னொருத்தனை ஆற்றுல தூக்கி போட்டுருவேன்னு பயமுறுத்தினேன், அவ்வளவு தான் அப்படின்னாராம். இப்போவும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்ன இது, அணியறது காஷாயம், இருக்கிறது ஆசிரமம், உனக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆசிரமத்தில் இருக்கணும், பிரம்மச்சாரி எப்பவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் ராமகிருஷ்ணர். அப்போ இவர் கேட்டாராம், ஏங்க அவருக்கு ஒரு விதமான அறிவுரை சொன்னீங்க, எனக்கு வேறு விதமாக அறிவுரை சொல்கிறீங்க, இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் என்னென்னா, அட அசடே, சக்கரத்தில் காற்று அதிகமாக இருந்தால் குறைக்கணும், குறைச்சலாக இருந்தால் கூட்டணும். அவன் சாது, அவனுக்கு அதிக உணர்ச்சி தேவை, உனக்கு படபடப்பு அதிகம், உனக்கு பொறுமை தேவை அப்படின்னாராம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, கல்விங்கிறது எப்படின்னா அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கற்பிக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பிக்கக்கூடாது. கேட்குறவர் தகுதி, புரிஞ்சுக்கிற திறமை, இதை பொறுத்து கல்வி அமையணும். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான். அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன்.

0: ஒரு ஆசிரமம், ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு. உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானான் அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார். அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாரான். ஆமான்ருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாரான். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்ருக்கான். அப்படி என்ன பேசினான் அப்படின்னு கேட்டாரான். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாரான். நான் அதுக்காக அடிக்கல குருவே, இப்போல்லாம் நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடித்தேன்
1: அப்படின்னானான். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: சின்னஞ்சிறு குரல்களை கொண்டாடி நிறைவு பெறுகிறது இன்றைய மனதோடு ராகம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு ஒலிக்கும் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களோடு நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன். சசிரேகா ஜெயகாந்த், நன்றி நேர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும்
2: இணைந்து வழங்கியோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: இனி உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவு ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில் முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா இன்று உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் நடைபெறும் கடனுதவி வழங்கும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விநாயக சதுர்த்தி விழாவையொட்டி விநாயக சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: புஷ்யா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: வழங்கும் வானவில்.
8: புதிய புதிய அனுபவங்களும் புதுமையான அணுகுமுறையும் அதிகப்படியான எதிர்பார்ப்புகளும் நம்ம எல்லாரையுமே புதுமைப்படுத்தக்கூடியதா, புதிய விடயங்களை தெரிய வைக்கக்கூடியதா இருக்கும். அந்த வகையில் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஆற்றல்கள், பல வகையான ஆற்றல்கள் இருக்குது, பல பரிணாமங்களில் இருக்குது, நமக்கு கிடைக்கவும் செய்து. அதுலேயும் சிறப்பாக சூரிய ஆற்றல், இதைத்தான் இன்றைய வானவிலும் நமக்காக தந்திருக்கிறது. இன்று நமக்காக சூரிய ஆற்றல். சூரிய ஆற்றல் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் சூரிய சக்திசார் வல்லுநர் எஸ் சுனில் கௌதம் ராஜ் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்குபெற நேய உறவுகள் தொட்டு வரலாம். 24 24 26, 24 24 29, 290 333, முனிப்பிற்கு 0 45 42. வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்குபெறும் நேயருக்கு பெஞ்சார் வந்தார் நிகழ்ச்சியில் முத்தான நேயராக பங்குபெற வாய்ப்பு காத்திருக்கிறது. ஏற்கனவே பெஞ்சார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயருக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. வானவில் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறார் ஜே பி ரமேஷ்குமார்.
9: நன்றிகள் பல மெர்லின் ரமேஷ். மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களேன்.

உலகின் மூல ஆற்றல் மையமாக இருப்பது கதிரவன். கதிரவன் இல்லை என்றால் உலகம் என்னவாகும் என்பதை நான் சொல்லி தெரிவதில்லை. ஆதவனின் ஆற்றலை பயன்படுத்தி பல்வேறு வேலைகள் உலகில் நடக்கின்றன. உலகில் உள்ள நிறைய உயிரினங்களுக்கு மூல ஆதாரம் சூரியன். அப்படிப்பட்ட சூரியனிலிருந்து பல்வேறு பயன்களை பெறும் நாம் நமக்கு தேவையான மின் ஆற்றலை பெற்றுத்தருவதில் சூரியன் பெரும் பங்காற்றுகிறது. இந்த சூரிய ஆற்றலை பற்றி நாம் தெரிந்து அதன் பயனை பெறுவதற்காக நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்லில் தந்திருக்கும் தலைப்பு சூரிய ஆற்றல். சிறப்பு விருந்தினராக சூரிய சக்திசார் வல்லுநர் எஸ் சுனில் கௌதம்ராஜ் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியே இணைந்திருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் சூரிய ஆற்றல் சார்ந்து பல ஆண்டுகள் பட்டறிவு பெற்றவர். இப்பட்டறிவினை மற்றவர்களுக்கும் கற்றுத்தர பல கல்வி நிறுவனங்களுக்கு சென்று சூரிய ஆற்றல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பற்றி விழிப்புணர்வுகளை தந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும்

0: 300க்கும் மேற்பட்ட சூரிய ஆற்றல் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நமது சிறப்பு விருந்தினர் மாநில தேசிய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலும் பல்வேறு சமூக சேவைகளை தந்து கொண்டு இருக்கிறார். குறிப்பாக இளைஞர்களுக்கு பல்வேறு வழிகளில் வழிகாட்டியாக இருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை இருகரம் குவித்து இன்முகத்துடன் வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம்
0: ஐயா. வணக்கம் சொன்ன கையோடு ஐயாட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன கேட்டினா, இந்த சூரிய ஆற்றலை பயன்படுத்தி நாம் எந்தெந்த வழிகளில் மின்சாரத்தை பெறலாம் ஐயா?
1: ஐயா, சூரிய ஆற்றல்ன்ற போது நம்ம இப்போ மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்களும் சூரிய ஆற்றலை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு சமையல் எடுத்துக்கிட்டோம்னா வடகம் காய வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சூரிய ஆற்றல் மூலியமா பல வித்தியாசங்களான பயன்பாட்டை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். ஆனா இப்போ மின்சாரத்தை எப்படி பெறலாம் அப்படின்னா, இரண்டு வகை இருக்காங்க. ஒன்று, சூரிய ஆற்றலிலிருந்து வெளிச்சத்தின் மூலமா எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கலாம். அப்படி இல்லைன்னா சூரிய ஆற்றலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை வச்சு நம்ம மின்சாரத்தை உருவாக்கலாங்க. நம்ம சின்ன வயசுல லென்ஸை வச்சு ஒரு பேப்பர்ல வெயில்சம் படும்போது ஒரு ஹீட் உருவாகுங்களே, அந்த மூலியமா, அது நேயர்களுக்கு ஈஸியா புரியணுன்றதா சொல்றேன், அதுல இருந்து வர ஹீட் மூலியமாவும் நம்ம மின்சாரத்தை உருவாக்கலாம்.
0: இந்த ஒரு அழகான
1: இப்ப இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி எப்படின்னா, வெளிச்சத்துல இருந்து எலக்ட்ரான்ஸ்கள் வேகமா மூவ் ஆகிறது. நேயர்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா, நம்ம பேட்டரியை வந்து சார்ஜ் இறங்கிடுச்சுன்னா வெயில வைப்போம் கொஞ்ச நேரம், சின்ன வயசுல இருக்கவங்க நிறைய தெரிஞ்சிருக்கோம். அதுல கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி வந்து ஒர்க் ஆகும். அது எல்லாம் எலக்ட்ரானிக்ஸோட மூவ்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கனால அது மூலியமா வந்து நம்ம மின்சாரத்தை உருவாக்கலாம்.
0: ஸோ அதன் மூலமா வந்து மின்சாரத்தை உருவாக்கலாம் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஐயங்கள் காக்கிறதுக்கு நேய உறவுகள் வரிசையா காத்திருக்காங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முத்து.
0: ஐயா கேளுங்க.
2: சார் வணக்கம். சார்
1: வணக்கம். சார் சொல்லுங்க.
2: சார், இந்த சூரிய ஆற்றல் மூலமா மின்சாரம் பெறக்கூடிய அளவுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குவதற்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு செலவாகும், அதாவது இந்த சூரிய ஆற்றல் வந்து மின்சார செலவை எந்த அளவுக்கு குறைக்குது, சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்தான்னு ஒரு கேள்விங்க சார். இப்ப படித்த இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு வங்கிகள் மூலமா இந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு கடன் உதவி கிடைக்குமா?
1: ஓகே. இப்ப சூரிய ஆற்றலை பத்தி பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 1500 ரூபாய் வீதி பில் வருதுன்னா, அதை நீங்க சூரிய சக்தி பட்ட போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாய் மட்டும்தான் வீதி பில் வருங்க. ஸோ இது மூலியமா பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க. குறைந்தபட்ச வட்டி 6.5% வட்டியோட உங்களுக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க. அது இல்லாம 78,000 ரூபாய் சப்சிடியும் இருக்குங்க.
0: அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டாங்க, அந்த சுற்றுச்சூழல் சார்ந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து எதுவும் இருக்காதுங்க.
0: இது வந்து மக்கள் சொல்லுங்க,
1: ஒரு சோலார் 1 கிலோவாட் போடுறதுக்கு 100 மடங்கள் நடுவதற்கான சம்பவங்க. ஏன்னா நம்ம ஒரு மின்சாரத்தை உருவாக்குறதுக்கு CO2 வந்து நிறைய எமிஷன் அதிகமா பண்றோம். ஆனா சோலார் போடும்போது CO2 எமிஷன் இருக்காது. ஸோ நம்மளுக்கு குளோபல் வார்மிங்கும் நம்மளுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு சூரிய சக்தி மூலியமா கிடைக்கும்
0: அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 9:12 வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, உங்க பேருங்க ஐயா? அப்போ அவங்க வரதுக்குள்ளாட்டி நான் கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குங்க, அந்த ஒரு வீட்டுக்கு வந்து மின்சாரம் தேவைப்படுற அளவுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணுங்க, எத்தனை வாட்டு பேனல் வாங்கணும், எவ்வளோ பேட்டரி வாங்கணும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 12 யூனிட் யூஸ் பண்றோம் வீட்டுக்கு. ஒரு நார்மல் வீட்டுல ஒரு ஏசி, ஒரு லைட்டு, ஃபேனு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குன்னா ஒரு நாளைக்கு சராசரியா 12 யூனிட் நமக்கு தேவைப்படும். அதுக்கு 3 கிலோவாட் சோலர் சிஸ்டம் கரெக்டா இருக்குங்க.
0: சரிங்க, இதுக்கு வந்து எவ்வளவு செலவாகுங்க?
1: இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,05,000 ரூபாய் செலவாகுங்க.
0: ஆனா இப்ப நீங்க
1: நம்மளுக்கு 78,000 மானியம் வந்துருங்க.
0: சரிங்க. இப்போ சில பேருக்கு திடீர்னு தோணும், ஐயோ இவ்வளவு 78 இவ்வளவு செலவு பண்ணுமான்னு கேட்பாங்க. ஆனா வந்து இதனால வந்து எந்த விதத்துல வந்து நமக்கு நன்மை

0: நன்மைகள் கிடைக்கின்றன. இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும், மற்றது வந்து அதோட பயன்பாடுகளாக இருக்கட்டும், இதனால் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னங்கய்யா?
1: நம்மளுக்கு தேவையான மின்சாரத்தை நம்மளே உற்பத்தி படுத்தி நம்மளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, நம்மளோட தேவைகளை நம்மளே பூர்த்தி படுத்துறதுக்கு சோலார் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சோலார் போடுறதுனால ஒரு 5000 ரூபாய் இபி பில் நம்மளுக்கு குறையுங்க. இதுவே நம்ம லோன் மூலயமா போனோம்னா 5000 ரூபாய் இபி பில் கட்டுறதுக்கு 5000 ரூபாய் நம்ம லோன் கட்டிடலாங்க. லோன் ஒரு 3 வருடத்திலயோ 5 வருடத்திலயோ லோன் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே இலவச மின்சாரம் தான்.
0: இலவச மின்சாரம்
1: ஒரு 25 வருஷத்துக்கு நமக்கு இலவச மின்சாரம் கிடைக்குங்க.
0: இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்குமாறு தெரியும் யாரோ வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பரமேஸ்வரி பேசுறீங்க.
0: கேளுங்கம்மா பரமேஸ்வரி. அம்மா
2: அம்மா ஐயா, சிறப்பு விருந்தினருக்கு ஐயாக்கு வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க கேளுங்க
2: ஐயா. எனக்கு வந்து வீட்டுக்கு சோலார் மாத்திரம் இல்ல. நம்ம 2-வீலருக்கும் இப்ப சார்ஜ் ஏற்ற மாதிரி வண்டி வந்திருக்கு. அதுல நம்ம சோலார் பொருத்தமாயா?
1: நீங்க சோலார் பொருத்திட்டீங்க அப்படின்னா 2-வீலர் சார்ஜிங் பண்ணிக்கலாம், உங்களுடைய கார் சார்ஜிங் பண்ணிக்கலாம், வீட்டுல இருக்க டிவி ஃபேன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு
0: இதை நம்ம வந்து அழகாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அண்மை காலங்களில் வந்து நிறையா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டு இருக்குது. கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். வான வெளியில் இன்றைய வண்ணமாக சூரிய ஆற்றலோடு வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்
3: கொழுக்கட்டை மாவு ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
7: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
8: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: எண்ணத்தின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெளியில். இன்றைய தலைப்பாக நாம் தந்திருப்பது சூரிய ஆற்றல். சிறப்பு விருந்தினராக சூரிய சக்திசார் வல்லுநர் எஸ் சுனில் கௌதம்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரிய சேர்ந்தேன்.
0: கேளுங்கய்யா
1: சார், இப்ப வந்து இந்த சோலார் பயன்பாடு வந்து அதிகமாக பயன்பாட்டு இருக்குது. இப்ப விவசாயத்தை வந்து பம்பு செட்டு ஓட்டுறதுக்காக வந்து இந்த மாதிரி மின்சக்தி, அதாவது சூரிய சக்தியில சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்ன, எத்தனை மெகாவாட்ல இயங்குது? அது உபகரணம் என்ன, வாங்கக்கூடிய சாமான் என்ன
0: கேட்டலாம்
1: ஐயா? நல்ல கேள்விங்க ஐயா. இப்போ நீங்க சோலார் பம்ப் போடணும் அப்படின்னா எத்தனை HP பம்புல ஆரம்பி, ஒரு 2 HP போட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு 3 kW சோலார் போடணுங்க. 5 HP பம்ப் போட்டிருக்கீங்கன்னா நீங்க ஒரு 6 kW சோலார் போடணுங்க. நீங்க நார்மலா என்ன பம்ப் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம சோலார் பேனல்ஸ் நம்ம போட்டுக்கலாங்க.
0: இப்போ இதை சார்ந்து வந்து விவசாய சார்ந்து பம்ப் செட்டு வாங்கும் பொழுது அரசாங்கம் சார்ந்தோ இல்லது தனியார் நிறுவனங்கள் சார்ந்தோ எந்த மாதிரியான உதவிகள் செய்யறாங்க ஐயா?
1: நிறைய உதவிகள் இருக்கு. மின்சாரம் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அதுவும் ஒரு நம்மளோட கவர்மெண்டாலே எங்க போய் சேர முடிய இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் நிறைய பேரு. அந்த இடத்துல சோலார் மூலமா ரொம்ப எளிமையா நம்ம மின்சாரத்தை எடுத்துக்கலாங்க.
0: எழுத்து நம்மளால பயன்படுத்த முடியும் ஐயா சொல்லி இருக்கிறாங்க.
1: பயன்படுத்த முடியுங்க.
0: இப்படி சொல்லி இருக்கீங்க.

0: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 9:18 துளிகள் வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் வெட்டுக்காடு சிங்காரம் பேசுறேங்க.
0: சிங்காரம் ஐயா கேளுங்க.
1: வணக்கங்க ஐயா அவர்களுக்கும். சோலார் இப்பதான் பக்கமா போட்டிருக்கிறோம். மழை காலம் தொடர்ந்து வெயிலே வராம இருக்குது 2-3 நாளைக்கு, அப்ப இது பயன்பாட்டுக்கு வருங்களா?
2: ஐயா கண்டிப்பா. இப்ப வந்து சோலார் பேனல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றத உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். எல்லாரும் நினைக்கிறது சோலார்ல இருந்து சூரியன்ல இருந்து வர வெப்பத்தினால உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. சூரியன்ல இருந்து வர வெளிச்சத்தினால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஆகுது. மோடமா இருக்கும் போதோ மழை பெய்யும் போதோ அதோட எஃபிஷியன்சி கண்டிப்பா கொஞ்சம் குறையும். ஆனா வந்து முழுமையா வேலைப்பாடா இருக்காதுன்றது கிடையாதுங்க. மோடமா இருந்தாலும் வெயில் அடிச்சாலும் மழை பெய்ந்தாலுமே சோலார் ப்ரொடக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கு.
0: இப்பங்கய்யா இதை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, சில பேர் சொல்றாங்க நில ஒளியிலையும் கூட வந்து மின்சாரம் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது சரிங்களா? இப்ப இந்த சோலார் பேனல்
2: அப்படின்னு போயிட்டு இருக்கு,
0: அதுக்கான ரிசர்ச் போயிட்டு இருக்குன்னு
2: சொல்லியிருக்கீங்க. இப்ப வாய்ப்பு இருக்கு,
0: வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மின் தகடுகள் வந்து எந்த, இப்ப பாத்தீங்கன்னா மோனோசாக்ரைட் சொல்லுவாங்க, பாலிசாக்ரைட் சொல்லுவாங்க, இது மாதிரி எந்தெந்த வகையான பேனல்கள் இருக்கின்றன ஐயா? அதனால பயன்கள் என்னன்றதை பத்தி சொல்லுங்கய்யா.
2: பேனல்ல இப்ப ரெண்டு டைப் இருக்குங்க. பாலி சோலார் பேனல் இருக்கு, மோனோ சோலார் பேனல் இருக்கு, தின் பிலிம் இருக்கு, அது பயன்பாட்டுல பெருசா இல்ல. முன்னாடி எல்லாருமே பாலி சோலார் பேனல்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மோனோ பெர்க் ஆஃப் கட் டாப்கான்ற மாடல் தான் இப்ப லேட்டஸ்டா போயிட்டு இருக்குங்க. நேயர்கள் யாரும் பேனல் வாங்க போனீங்கன்னா டாப்கான் பேனல வாங்குறது ரொம்ப நல்லதுங்க.
0: என்ன பேனல் இன்னொரு முறை சொல்லிட்டீங்க, எங்களுக்கு வந்து தெளிவா கேட்டுரும்.
2: ஓகே, மோனோ பேனல், அதுக்குரிய டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா டாப்கான்.
0: சரிங்க, இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லி ஐயா சொல்லி இருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அண்ணா உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாஸ் மலையும் மலருங்க. அண்ணா
0: கேளுங்கம்மா.
2: காலை வணக்கம்
3: ஐயா. உங்களுக்கு காலை வணக்கங்க ஐயா. ஐயா என்னுடைய கேள்வி 2 ஐயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வீஸ்ங்கிறதே இல்லைங்க ஐயா. ஆனா மேட்டுக்காடு அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல சோலார் போட எவ்வளவு செலவாகுங்க ஐயா? அதுக்கான மானியம் எவ்வளவுங்க ஐயா தருவாங்க? அது ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப வந்து அதன்லயே நாங்க வீட்டு யூஸுக்கும் பயன்படுத்திக்கலாமா? என்னென்ன மாதிரி அதுக்காக நாங்க என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்திக்கணுங்க? அரசினுடைய மானியங்கள் எது எந்தெந்த வகையில எங்களுக்கு கிடைக்குங்க ஐயா? இரண்டே சொல்லுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
2: ஓகேங்கம்மா. இப்ப நீங்க மின்சாரம் அதாவது கவர்மெண்டால கொடுக்க முடியாத இடத்துலயுமே நீங்க சோலாரை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் தேவைப்படும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கெடுக்கணும். டிவி, ஃபிரிட்ஜ், ஃபேனு, ஒரு நம்ம எலக்ட்ரிக் பைக் சார்ஜ் பண்றோம், இல்ல வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் மிக்சி எல்லாம் யூஸ் பண்றோம்ன்றத பாத்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுன்றதுக்கு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோலார் போட்டுக்கலாம்.
0: ஃபார்
2: எக்ஸாம்பிள் ஒரு 12 யூனிட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு 3 கிலோவாட் சோலார் போட்டுக்கலாம். சப்சிடின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மின் இணைப்பு விழுந்தா மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அது இல்லாம இதுக்கான தேவையான லோன்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நேரடியா ஒர்க் ஆகும். இரவு நேரத்துல பேட்டரியில இருந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம்,
0: பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கேன். இப்ப சோலார் பேனல்ல இருந்து எந்த வகையான எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது? இப்ப டிசி கரண்ட், ஏசி கரண்ட் சொல்றாங்க ஐயா. இப்ப வந்து சில பேர் சொல்றாங்க இப்படி இதுல இருந்து எப்படி ஏசி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பமாவே இருக்குது. ஒரு நல்ல விளக்கம் கொடுங்க எங்களுக்காக.
2: கண்டிப்பா. எலக்ட்ரிசிட்டில வந்து டிசி கரண்ட், ஏசி கரண்ட் இருக்குங்க. சோலார் பேனல் இருந்து உருவாகிறது டிசி கரண்ட். ஆனா நம்ம யூஸ் பண்ற அப்ளைன்சஸ் இருக்கட்டும், நம்ம அன்றாடா வாழ்க்கையில யூஸ் பண்றது எல்லாமே ஏசி கரண்ட் தான். அதை கன்வெர்ட் பண்றதுக்கு டிசி கரண்ட்ல இருந்து ஏசி கரண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்வெர்டர்ன்ற ஒரு டிவைஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. அது டிசி கரண்டா ஏசி கரண்டா மாத்தும். மாத்தி நம்மளுக்கு தேவைப்படுற வோல்டேஜ் வாட்டேஜ்ல நம்மளுக்கு அது வெளிப்படுத்துங்க.
0: இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க.
2: இந்த இன்வெர்டரை நம்ம யூஸ் பண்றதுல நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படும், ஒரு 5 கிலோவாட் தேவைப்படும், இல்ல ஒரு 5 HP பம்ப் ரன் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு தகுதியான இன்வெர்டர் நம்ம போட்டுக்கலாம்.
0: இப்படி போட்டுக்கலாம்னு சொல்லி சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 9:23 துளிகள் வருக. வணக்கம்.
4: அறிவிப்பாளர் ஜே பி ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியிலிருந்து இக்பால். ஐயா வணக்கம் ஐயா இருவருக்கும்.
0: வணக்கத்தோடு கேள்வியை கேட்டிருக்கேன்.

0: ஐயா வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சொல்லிட்டாரு, கேட்டுருங்க
0: ஐயா. இப்ப வந்து புது வீடு கட்டுறாங்கல்லையா, புதுசா வீடு கட்டும் போது அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 10 லைட்டு, ஒரு 5 ஃபேனு, ஒரு ஏசி இப்படி வைக்கும் போது அந்த வீட்டுக்கு எவ்வளவு சார் அந்த வெயிட் கரண்ட்?
2: ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா புது வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பைப் லைன் எப்படி போடுறோம், இந்த இடத்துல ஜன்னல் வரணும், இந்த இடத்துல வாட்டர் டேங்க் வரணும், இந்த இடத்துல நான் டிவி வைக்க போறேன் அப்படின்ற பாக்குற மாதிரி எந்த இடத்துல நம்ம சோலார் வைக்கணும், எவ்வளவு சோலார் வைக்கணும்ன்றது ரொம்ப முக்கியங்க. வீட்டோட பிளான்லயே சோலார் பேனல் இந்த இடத்துல வரணும். நம்ம வீட்டுல வந்து ஒரு 10 லைட் இருக்கு, 4 ஃபேன் இருக்கு, டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃபியூச்சர்ல இதுக்கேத்த மாதிரி அதிகப்படுத்துவோம், ஒரு இவி கார் நம்ம வாங்க போறோம் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையை வச்சு வீடு கட்டும் போதே ஒரு சோலார் இன்ஜினியரை நீங்க அணுகி உங்களோட இன்ஜினியரோட டயப் பண்ணி எத்தனை கிலோவாட் நம்ம போடணும். ஒரு 12 யூனிட் நம்ம டெய்லியும் யூஸ் பண்றோம் அப்படின்னா 3 கிலோவாட் சோலார் போடணும் அப்படின்றத நீங்க இப்பயே பாத்துக்கணுங்க.

0: பார்வையை வச்சு வீடு கட்டும் போதே ஒரு சோலார் இன்ஜினியரை நீங்க அணுகி உங்களோட இன்ஜினியரோட டயப் பண்ணி எத்தனை கிலோவாட் நம்ம போடணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 யூனிட் நம்ம டெய்லியும் யூஸ் பண்றோம் அப்படின்னா 3 கிலோவாட் சோலார் போடணும் அப்படின்றத நீங்க இப்பயே பார்த்துக்கணுங்க,
1: முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, நம்ம பொதுவாக வந்து இந்த சூரிய மின் ஆற்றலை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்னீங்க இந்த வெப்ப ஆற்றலை பயன்படுத்தியும் பல அப்ளையன்சஸை பயன்படுத்த முடியும்னு சொல்லி சொன்னீங்க, அது என்னென்னங்கய்யா, அதை எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்காக.
0: வெப்ப ஆற்றலை பற்றி பயன்படுத்துறது ரொம்ப நிறைய வகைகள் இருக்குங்க. முதல்ல வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர், சூரிய வெளிச்சத்துலேருந்து வர அந்த கான்க்ளேவ் மூலமாக நம்ம ஹீட்டாக பயன்படுத்தி சோலார் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். சோலார் ட்ரையர் இப்போ விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான இது, சோலார் ட்ரையர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சமையலுக்கு தேவையான சோலார் குக்கர் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து வெப்ப ஆற்றல் மூலமா நம்ம பயன்படுத்திக்கிறது.
1: இதெல்லாம் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். இன்னும் நிறையா பேசலாம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
9: எண்ணங்களின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலையின் 1.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இன்றைய தலைப்பு சூரிய ஆற்றல். சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
10: வணக்கம்.
9: யார் பேசுறீங்க?
10: நான் நடந்தே சாலப்போலே லட்சுமி பேசுறேங்க ஐயா.
9: கேளுங்கம்மா.
10: எங்க வீடு வந்து கோர வீடு, ஓட்டு வீடுங்க ஐயா.
9: சரிங்க.
10: அதுக்கு சோலார் போட முடியுங்களா? அதுக்கு எவ்வளவு செலவாகுங்க ஐயா, எனக்கு சொல்லுங்க ஐயா.
11: வீட்டுல என்னென்ன பயன்படுத்துறீங்க?
10: இதுக்கு முன்னாடி கரண்ட் வட்ட இருக்குங்க ஐயா, இந்த கரண்ட் கூட்டி இருக்குங்க ஐயா.
11: சரிங்கம்மா. லைட் ஃபேன், மிக்ஸி எல்லாம் யூஸ் பண்றீங்க?
10: எல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருக்குங்க ஐயா. நாலு ஃபேன் இருக்குங்க ஐயா, லைட் இருக்கு, எல்லாம் இருக்குங்க ஐயா.
11: சரிங்கம்மா.
9: இதுக்கு எவ்வளவு செலவாகும் என்ன
11: சொல்லுங்க. நாம பயன்படுத்தலாமா? ஓட்டு வீடு மேலயே நம்ம சோலார் போட்டுக்கலாம். நிழல் வட்டும் எதுவும் விழுகாம பாத்துக்கணும். ஒரு மரமோ எதுவும் நிழல் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க சோலார் பேனல் போட்டு நீங்க எல்லாமே பயன்படுத்தலாமா?
9: இப்பங்கயா, இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம், இந்த கிராம பகுதியில் இருக்கும் பொழுது இந்த பொருள்களை எங்க வாங்கணும், யாரை நாடணும், எப்படி வாங்கிட்டு போய் அதை பொருத்தணுன்றத பத்தி சொல்லுங்கய்யா.
11: இப்ப இருக்க டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா என்ன பிராண்ட் கிடைக்கும் மொபைல்ல போட்டதே தெரிஞ்சிருங்க. அதுவும் இல்லாம எம்என்ஆர்ஏல பாத்தீங்கன்னா ஒரு சோலார் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற வெண்டார் வந்தோட லிஸ்ட் அங்க இருக்குங்க. அந்த லிஸ்ட் போட்டுட்டு அது நம்ம பக்கத்துல யார் இருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப நல்லது.
9: இது சிறப்பா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோங்க. பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த தொழில் சார்ந்து இளைஞர்களுக்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன ஐயா?
11: எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒரு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிங்க. அதுல வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுலயும் சோலார்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 வருடமோ ஒரு 30 வருடத்துக்குள்ள எல்லா வீட்லயும், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும், எல்லா பில்டிங்லயும், எல்லா ஃபேக்டரி மேலயும் சோலார் கண்டிப்பா இருக்குங்க. சோலார் மாட்டினது மட்டும் இல்ல.

0: நடத்தாம அதுக்கான மெயின்டெனன்ஸா இருக்கணும், அதை எடுத்துட்டு புது சோலார் போடுறதா இருக்கட்டும், வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு, எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன், பேட்டரி இன்ஸ்டலேஷன், இன்வெர்டர் சர்வீஸ், வயரிங் ஒர்க், அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க.
1: இதை வந்து கட்டாயம் கத்துக்கணும்னு ஐயா சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில், கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: வழங்கிய வானவில்.

0: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று, அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வண்ணமாக நாம் தந்திருப்பது சூரிய ஆற்றல் சிறப்பு விருந்தினராக சூரிய சக்திசார் வல்லுநர் சுனில் கௌதம்ராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, இப்போ வந்து நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கப்போ, இந்த சூரிய வேலிகள் அமைப்பதற்கு ஒரு ஏக்கருக்கு என்ன செலவாகும், அந்த வேலியை அமைக்க யாரிடமாவது அனுமதி பெற வேண்டுமா, அதற்கான வழிமுறைகளை சொல்லுங்கள் ஐயா.
1: சூரிய மின்வெளி அமைப்பதற்கு அனுமதி வந்து கட்டிப்பாடணுங்க. அதாவது நார்மல் வேலிகளுக்கும் சூரிய வேலிகளுக்கும் அது விலங்கு வந்து நம்ம விவசாயத்து நிலத்தை எந்த பாதிப்பு படுத்தக்கூடாதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு நார்மல் ஒரு ஃபாரஸ்ட் பக்கத்துல இல்லாம கொஞ்சம் ஃபாரஸ்ட் வந்து நம்ம தள்ளி இருக்கோம், சிட்டி பக்கத்துல இருக்கோம், டவுன் பக்கத்துல இருக்கோம் அப்படின்னா எதுவும் பெர்மிஷன் வாங்க தேவையில்லைங்க. ஃபாரஸ்ட் பக்கத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம சோலார் மின்வெளி போட்டுட்டு பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸை இன்ஃபார்ம் பண்ணா மட்டும் போதுங்க.
0: இப்போ சூரிய வெளியில் எத்தனை வகை போடுங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து போஸ்ட் அடித்து கம்பி கட்டுறாங்க, இன்னொரு வகை இருக்கு இந்த ஹேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக யானைகள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க ஐயா.
1: சூரிய மின்வெளி ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வேலி எப்படி போடுறோமோ அதே மாதிரி போஸ்ட் உண்டு கம்பிகள் போகும், அதில் வந்து ஒரு 10 செகண்டு இல்லை 2 செகண்டுக்கு இடைவேளையில் மின்சாரங்கள் வந்து பாயும், அது வந்து மிருகங்களை தடுக்கும். இந்த மிருகங்கள்ல நம்ம யானையை தடுக்கணும்னா இந்த போஸ்ட் எல்லாம் தடுக்க முடியாது. அதுக்காக மின் கம்பிகளை ஒரு சுத்தி தொங்க விட்டுருப்பாங்க, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அது மூலயமா வோல்டேஜ் வந்து ஒரு ஒரு 2 வினாடி இடைவெளியில அந்த வோல்டேஜ் வந்து பரவும். அப்ப யானை வந்து அதுல படும்போது அதுல மின்சாரம் தாக்கும் போது சின்ன விதமா தான் தாக்கும், அதை தாக்கும் போது யானைகள் வந்து அதை போயிடுங்க. அதனால நம்ம என்ன ஒரு விலங்கு நம்ம விவசாய நிலத்தை தாக்குதுன்னு பார்த்துட்டு இடையிலா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உண்டி சோலார் போடலாமா இல்ல ஹேங்கிங் சோலார் போடலாமான்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம்.
0: முடிவு பண்ணிக்கலாம். இப்ப சில பேர் கேட்கறாங்க, இந்த சோலார் கம்பியை வந்து மனுஷங்க தொட்டா ஷாக் கிடைச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமான்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த எனர்ஜைசர்னு சொல்லக்கூடிய அதை வந்து செலக்ட் பண்ணும் பொழுது எப்படி செலக்ட் பண்ணணும், இதனால மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன்.
1: சொல்லும் போதே சொல்லிருந்தேன், அந்த வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இடைவேளை இருக்குங்க, ஒரு 2 செகண்ட் இருக்கும், ஒரு 3 செகண்ட் இருக்கும். ஒரு மின்வெளி நம்ம தொடும் போது ஷாக் அடிச்சு நம்மள உதறி விட்டுருங்க, அதுக்கு இடையில கேப் இருக்கும், திருப்பி அந்த மின்வெளி வரும்.
0: இந்த மின்வெளி
1: மனிதர்களா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும், ஒரு தடவை பட்டு அந்த ஷாக் அடிச்சதும் நம்ம திருப்பி அதை தொடக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துடும். அதனால

0: எந்த ஒரு பாதிப்போ எதுவுமே கிடையாது. மனிதர்களுக்கும் பாதிப்பு கிடையாது, விலங்குகளுக்கும் பாதிப்பு கிடையாது. ஆனா அதை தொட்டா ஒரு ஷாக் அடிக்கும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் போது அதை தொடாம இருப்பாங்க. விலங்குகள் வந்து அந்த பக்கம் வராம இருக்கும். இதுதாங்க
1: வேலையை
0: பாக்குறது. அந்த எனர்ஜைசர்ன்ற ஒரு டிவைஸ் அந்த டைம் இன்டர்வல் படி அந்த வோல்டேஜை வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கும்
1: கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வாழ்க வளமுடன் வளர கோடையப்பம், கரூர் மாவட்ட நெருவல் தாமரம் பேசுறேங்க. ஐயா
1: கேளுங்க. ஐயா
2: ஐயா அவர்களுக்கும் சிறப்பு இனிய காலை வணக்கங்க. ஐயா இந்த நிகழ்ச்சியை ஏற்படுறது ரொம்ப நன்றி. கோடைப்பம் என்ன காரணங்கன்னா, நான் ரொம்ப நாளாவே எதிர்பார்த்தேன். நான் பெயிண்டிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறேங்க. இப்ப அது வந்துங்க தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தா தாங்க அந்த அந்த இது பினிஷிங் கிடைக்கும். அந்த இடத்துக்கு இந்த மாதிரி சூரிய சக்தி எப்படி உபயோகிக்கிறது, அந்த உபயோகப்படுத்தினா எப்படி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு, அதுக்கு என்ன செலவானு சொன்னீங்கன்னா இப்ப பரவாயில்லைங்க. ஏங்கன்னா இந்த தொழில இதை வச்சுதான் நாங்க வந்து ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுனாக்க ரொம்ப சிரமம். இந்த சொன்ன வச்சுட்டு ஒரு பிழைப்பு ஏற்படுத்தினாலும் இந்த கேள்வி கேட்கறேங்க ஐயா.
0: ஆமா, நீங்க சொன்ன மாதிரி வந்து கரண்ட் இல்லாம எந்த ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. தொழில் வந்து ரொம்ப முக்கியம். கரண்ட் நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் யூஸ் பண்றீங்க, நீங்க வெல்டிங்னால சொல்றீங்க, எவ்வளவு ஆம்ப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு ஒரு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோலார் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க கரண்ட் இல்லாத போதும் நீங்க தாராளமா வெல்டிங் எல்லாமே டிவைஸும் யூஸ் பண்ணிக்கலாம்.
1: இப்ப மக்கள் மத்தியில ஒரு எண்ணம் இருக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சோலாரை வச்சு பல எல்லா பல வேலையும் பாத்திர முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கய்யா?
0: முன்ன ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி இருந்தது, இப்ப அப்படி கிடையாதுங்க. சோலார்ல நிறைய டைப் இருக்குங்க. மொத்தம் 3 டைப் இருக்கு. ஆன் கிரிட் சோலார், ஆஃப் கிரிட் சோலார், ஹைபிரிட் சோலார். இப்ப இந்த ஹைபிரிட் சோலார்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஏசி யூஸ் பண்ணலாம், ஒரு வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணலாம், ஒரு பம்ப் யூஸ் பண்ணலாம். இந்த ஹைபிரிட் சிஸ்டம்ன்றது லித்தியம் பேட்டரியில கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்றதுங்க. இப்ப யூஸ் பண்ற நம்ம ஈவி வெஹிக்கல் எல்லாமே அந்த லித்தியம் பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க. நம்ம மொபைல் போன்ல யூஸ் பண்றோம். ஸோ அதனால லோடு ரெஸ்ட்ரிக்ஷன்றதே கிடையாதுங்க. எவ்வளோ லோடு வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் சோலார் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ லோடு நான் யூஸ் பண்ணுவேன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சோலார் ஹைபிரிட் சிஸ்டம் போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் எந்த வகையான ஹெவி பவர் எக்யூப்மெண்ட்ஸும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்க.
1: பயன்படுத்த முடியும் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 9:37 துளிகள் வருக. வணக்கம்.
3: வணக்கம்ங்க. நான் ஈரோடு மாவட்டம் கொட்டுக்குடி ராசாம்பாளை கோவிந்தசாமிங்க. உங்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம்ங்க.
1: வணக்கத்தோடு கேட்டிருக்க கேள்விய,
3: அதாவதுங்க இப்ப நம்ம 2 சக்கர வண்டி 4 சக்கர வண்டி இருக்குது, இதுக்கு வந்து இந்த சோலார் பேனல் மூலம் சார்ஜ் போட்டுக்கலாம்ங்களா? அது ஒரு கேள்விங்க. இன்னொரு கேள்வி என்னங்க, இந்த சோலார் பேனலுக்கு வாரண்டி எத்தனை ஆண்டுக்கு இருக்குன்னு சொல்லுங்க, நான் வானொலியில கேட்டுக்கிறேங்க.
1: ஐயா சொல்லுங்க.
0: கண்டிப்பா வந்து 2-வீலருக்கும் 4-வீலருக்கும் சோலார் மூலயமா சார்ஜ் போட்டுக்கலாங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க வீட்டில் ஒரு எப்படி ஒரு மொபைல் சார்ஜ் போடுறீங்களோ, எப்படி ஒரு டிவி ஃபேன் பாக்குறீங்களோ, அதே மாதிரி சோலார் மூலயமா நீங்க 2-வீலருக்கும் 4-வீலருக்கும் சார்ஜ் போட்டுக்கலாங்க.
1: அப்புறம் வாரண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ ஒரு சோலார் பேனல் இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய ஒரு பேனல் போட்டுட்டோம்னா எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து அதோட அது இருக்குங்க, அதை பற்றி சொல்லுங்க.
0: ஓகேங்க. இப்போ ஒரு சோலார் பேனலோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 30 வருடங்க. 30 வருடம் வந்து சூரிய ஒளி படும்போது அதுல இருந்து மின்சாரத்தை உருவாக்கும். டீக்ரடேஷன் சொல்லுவாங்க. எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முதல் 10 வருஷத்துக்கு 1% எஃபிஷியன்சி குறையும், அடுத்த ஒரு 10 வருஷத்துல எஃபிஷியன்சி குறையும். நீங்க ஒரு தடவை சோலார் பேனல் வாங்கினீங்கன்னா 30 வருஷம் தாராளமா பயன்படுத்தலாங்க. ஆனா நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி தான். சோலார் பேனல நீங்க சோலார் பேனல் மேல எந்த ஒரு சூசியும் படாம சாதாரண தண்ணி, சோப்பு ஆயிலோ இல்ல வேற ஏதாவது டிடர்ஜென்டோ போட்டு யூஸ் பண்ணாம நார்மலா தண்ணி ஊத்தி நீங்க சோலார் பேனலை கிளீன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 30 வருடங்கள் தாராளமா இருக்கும்.
1: பயன்படுத்த முடியும் ஐயா சொல்லியிருக்கும். இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் காரைக்குடி சாமிநாதன் பேசுறேன்.
1: சாமிநாதன் ஐயா கேளுங்க. ஐயா சாமிநாதன் ஐயா, நீ பேசுற கேக்கல எங்களுக்கு. பயன்படுத்த
0: பாத்தீங்கன்னா நம்ம லெட் ஆசிட்னு சொல்லுவாங்க, நம்ம மூணு மாடலுக்கு

0: தடவையோ இல்ல மாசங்க ஒரு தடவையோ நம்ம ஆசிட் ஊத்தி யூஸ் பண்ணுவோங்க. இன்னொரு வகை பாத்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி. இப்ப இந்த ஆசிட் பேட்டரியில என்னன்னா குறிப்பிட்ட லோடு தாங்க யூஸ் பண்ண முடியும். சின்ன சின்ன லோடு யூஸ் பண்ணலாம், லைட்டு ஃபேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனா லித்தியம் பேட்டரி பாத்தீங்கன்னா லோடு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, அதிகமாக ஆம்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். இப்போ ஈவி காரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டரியில தான் ஓடுது. ஸோ அதனால நீங்க என்ன லோடு யூஸ் பண்ண போறீங்க, ஹெவி லோடு யூஸ் பண்ண போறீங்கன்னா லித்தியம் பேட்டரி பயன்படுத்தலாம். இல்லை நார்மலாக லைட்டு ஃபேன் மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணலாம்.
1: பயன்படுத்தலாம் சொல்லி இருக்குமே. இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
9: இதுவும் நம் வசந்தன்கோ காலம்.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: மாற்றங்களின் மறுமொழி, ஏற்றங்களின் இதய ஒளி, பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். வானவெளியில் இன்றைய வண்ணமாக சூரிய ஆற்றல் சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்
10: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
10: சிறப்பு
1: திலகராஜ் கேளுங்க.
10: ஐயா இப்ப எங்களுக்கு காடு சுருக்கம் தான் ஒரு 4 ஏக்கர் இருக்குங்கய்யா மொத்தம்.
11: சரிங்க.
10: இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க சோலார் போடுறது எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா மானாவாரி தான் போடுவோம், நாங்க வச்சிருக்கிற மானாவாரி, ஆனா பாதை வசதி இல்லை.
1: சரிங்க.
10: சோலார் போடணும்னா நாங்க யார போய் அணுகலாம்? எங்க அப்பா பேர்லதான் இருக்கு காடு. வந்து என்னென்ன ஆவணம் எல்லாம் வேணும்? போர் போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த மானியத்தை கொடுப்பாங்களா, இல்ல நாங்க போர் போட்டது போடுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஆலோசனை கொடுக்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆலோசனையா. ஆனா நான் கண்டிப்பா அந்த போர் போடணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு அவ்வளவு ஆர்வத்துல இருக்கேன்.
1: இந்த ஐயா நல்ல வழி காட்டுறா, கேட்டுருவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட நல்ல எண்ணங்கள் மெய்ப்படுங்க. ஏன் நீங்க போடும் போது ஃபர்ஸ்ட் ஒரு போர் போட்டுருங்க. போர் போட்டுட்டு தண்ணி எவ்வளவு வருதுன்னு பாத்துட்டு எவ்வளவு சோலார் தேவைப்படுன்றத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிட்டு நீங்க அக்ரி டிபார்ட்மெண்ட் போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் போடும், எந்த பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க, எவ்வளோ சோலார் போடணுன்ற கொட்டேஷன் உங்களுக்கு எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட ஒரு முன்பணம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20,000 or 10,000 இருந்துச்சுன்னா அந்த பேங்க்ல கட்டிட்டீங்கன்னா ஒரு 5 HP சோலாருக்கு ஒரு 2,50,000 செலவாகுங்க. மீதி 2,30,000 பேங்க் போட்டு நீங்க லோனும் போட்டுக்கலாம். அதுல உங்களுக்கு சப்சிடியும் கிடைக்கும். இது எல்லாமே நீங்க அக்ரி டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த
1: தகவல் கட்டாயம் கிடைக்கும் சொல்லி சொல்லி இருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வணக்கம்.
12: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
12: நான் ஈரோடு சூரம்பட்டியோட சேர்ந்து இளங்கோ பேசுறேங்க.
1: கேளுங்க ஐயா.
12: ஐயா காலை வணக்கம் ஐயா, உங்களுக்கு சிறப்பு நிலை ஐயாவுக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா இப்ப வந்து சூரிய ஒளி இல்லை நினைச்சுக்காங்க, அப்ப வந்து அந்த சூரிய ஒளி நமக்கு சக்தி கிடைக்குமா, அந்த மின்சார ஒளி கிடைக்குமா? அப்புறமேட்டு இன்னொரு கேள்வி என்னன்னா மின்சாரம் நம்பி நம்ம வந்து சூரிய ஒளியை நம்பி மின்சாரம் எடுக்காம இருக்க முடியாது இல்லையா? மின்சாரம் கண்டிப்பா வீட்டுக்கு தேவைப்படுதா இருக்குது. மின்சாரம் இருந்தாதான் சூரிய ஒளி சக்தி வேலை செய்யும் போல தெரிகிறது. இன்னொன்னு நாம ஒயரிங் பண்ணிடுறோம்ல ஐயா, அதே ஒயரிங்ல மின்சார சக்தியை நம்ம கொண்டு வந்துட்டோமா, அதை பயன்படுத்த முடியுமா? இன்னும் 3 கேள்விங்கய்யா.

0: சொல்லுங்க.
1: ஓகேங்க ஐயா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி அடிக்காத நாட்களே கிடைக்காதுங்க, டெய்லியும் நமக்கு சூரிய ஒளி வந்து நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு வந்து ஹைபிரிட் சிஸ்டம்ட சொன்னேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம தேவைப்படுறது 12 யூனிட் தேவைப்படுதுன்னா 3 கிலோவாட் சோலர் போடுங்க. நீங்க சொல்ற மாதிரி மலை ஏரியாட்டும் ஒரு சூரிய வெளிச்சம் கம்மியா இருக்க ஏரியாக்கள்ல 3 கிலோவாட் போடுற இடத்துல நீங்க ஒரு 4 கிலோவாட் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு நாளுக்கு தேவையான மின்சாரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வயரிங் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு எந்த ஒரு மாற்றமும் பண்ண தேவையில்லை, வீட்டில் எப்படி வயரிங் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்க வீடு கட்டும் போதோ இல்லை ஆல்ரெடி கட்டின வீடோ சோலார் பேனல்லேருந்து இன்வெர்டர்லேருந்து இவி மீட்டர் பக்கத்தில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இந்த வயரிங் மட்டும் நீங்க பண்ணாலே போதும். இல்லை நீங்க ஒரு ஹைபிரிட் சிஸ்டம் போடுறீங்க அப்படின்னா எப்பயும் போல யூபிஎஸ் லைன் நீங்க எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரி கொடுத்தாலே போதுங்க.
0: இப்போ இன்னொரு கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாருங்கய்யா, அதாவது பார்த்தீங்கன்னா ஈபி கனெக்ஷன், அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கிரிட், அந்த கனெக்ஷன் இல்லாமல் சோலார் பேனலை மட்டும் பயன்படுத்தி ஒரு வீட்டுக்குள்ளே தேவைகளை வந்து நம்ம நிவர்த்தி செஞ்சுக்க முடியுமா, இதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை பற்றி சொல்லுங்கய்யா.
1: கண்டிப்பாக முடியுங்க. ஈபி இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், பகலில் நேரடியாக சோலார்லேருந்து உருவாகிற மின்சாரத்தை நீங்கள் நேரடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி இரவு நேரங்களையும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஈபி இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க.
0: அதுதான் அதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஈபி இல்லைன்னா வந்து இதை பயன்படுத்தவே முடியாதுங்கிறது.
1: ஆன்கிரிட் சிஸ்டம் இருக்குங்க, அது வந்து ஈபி இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து ஹைபிரிட் சிஸ்டம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஈபி இல்லைனாலும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும்.
0: வேலை செய்யணும் ஐயா சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கணேசன் தெரியவளங்கய்யா.
0: கணேசன், கேளுங்க ஐயா. கணேசன்
2: ஐயா, நம்ம அந்த வீட்டில் பேட்டரியை பயன்படுத்தலாமா? அது வந்து சார்ஜர் பேட்டரியில் இது அந்த பேட்டரியில் யூஸ் பண்ணுவாங்க.
0: எனக்கு கேட்கல, எங்களுக்கு புரிய சரியா புரியல.
2: வீட்டில் பேட்டரி யூஸ் பண்ணுறோம்ல, யூபிஎஸ்சு.
0: ஆமாம்
2: ஆமாம் ஆமாம். அதே நம்ம சார்ஜர் பைக்கை யூஸ் பண்ணலாமாயா?
0: ஆ, அதுவே சோலாருக்கு பயன்படுத்தலாமான்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா.
1: பயன்படுத்திக்கலாங்க. சார்ஜ் கண்ட்ரோல்ன்ற ஒரு டிவைஸ் இருக்குங்க, சோலார் பேனல்லேருந்து சார்ஜ் கண்ட்ரோலர். சார்ஜ் கண்ட்ரோலில் நீங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல யூபிஎஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
0: இப்போங்கய்யா, இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது சார்ஜ் கண்ட்ரோலர், அதாவது எஸ்சிசி சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், இப்பெல்லாம் நிறையா டிவைசஸ் இருக்குதுங்கய்யா, இதோட பங்கு என்னங்கய்யா? இந்த சோலார் பேனலுக்கும் பேட்டரிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த எஸ்சிசி அப்படின்னு சொல்கிறது, அதாவது எம்சிசி, அதெல்லாம் நிறையா இருக்குதுங்க. இதை பற்றி இதோட பயன்கள் என்னங்கய்யா?
1: இப்போ நம்ம சோலார் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் எப்படி அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு 12 வோல்டேஜ் கொடுத்தா மட்டும்தான் சார்ஜ் ஆகும். பேனல்லேருந்து வருது 18 வோல்டேஜாக இருக்கலாம், 15 வோல்டேஜாக இருக்கலாம், அது வெயிலை பொறுத்து மாறும். அதை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் சார்ஜ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதுலேயும் எம்பிபிடின்னு இருக்குங்க, மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட 10 பேனல் போட்டிருக்கலாம், 5 பேனல் போட்டிருக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் எங்கே இருக்கோ அதை கரெக்டாக எடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் தான், 12 மணி நேரம் தான் சூரிய வெளிச்சம் இருக்கும். அதை பயன்படுத்தி நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜ் கண்ட்ரோல் தேவைப்படுது. அதில் ஒரு முக்கியமான டெக்னாலஜி எம்பிபிடி ஒரு டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. எம்பிபிடி இருக்கிற சார்ஜ் கண்ட்ரோலர், எம்பிபிடி இருக்கிற இன்வெர்டர் பயன்படுத்துறீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க,
0: சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த துறையில் வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நீங்கள் ஏதாவது கம்பெனி வச்சுருக்கீங்களா? இதை சார்ந்து ஏதாவது ஐயங்கள் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணலான்றதை எங்களுக்காக உதவிக்கு எண்கள் எது இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம்.
1: கடந்த ஒரு 10 வருஷமாக இந்த ஃபீல்டு தாங்க இருக்கும். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்டெக் ரெனியூபிள் எனர்ஜி காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் படித்தேங்க. சோலருக்காகவே படித்து இந்தியாவில் பல்வேறு இடங்களில் சோலார் எப்படி பயன்படுத்துகிறாங்க நிறைய கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல எஸ்ஜிஆர் க்ரீன் சொல்யூஷன்ற கம்பெனி வந்து இப்போ நடத்திட்டு இருக்கோங்க. நாங்கள் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம், சோலார் ஆஃப்கிரிட் சிஸ்டம், சோலார் ஹைபிரிட் சிஸ்டம், சோலார் வாட்டர் ஹீட்டர் இதெல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. நான் ஒரு சோலார் இன்ஜினியர் அப்படின்றதுனால ஒரு சோலார் பேனல் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், எங்கே ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி இப்போயே எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ணணும், ஏன்னா ஒரு 25 வருஷம் வரப்போற ஒரு ப்ராடக்ட்ங்க. ஸோ அதுக்காக ஒரு இன்ஜினியர் எக்ஸ்பர்ட் இருக்க நம்ம டீம் இருக்குங்க, அது மூலயமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்க.
0: இப்போ வந்து இதை சார்ந்து ஏதாவது ஐயங்கள் இருந்தால் எந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் ஐயா?
1: சோலார் சார்ந்த தகவல் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா
0: 8666 75 75 65 65 007 007. என் மீண்டுமாக 86 67 56 50 0.

0: ஏழு. என் மீண்டுமாக 86 67 56 50 07. நிகழ்ச்சி முடிந்த பின் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கோடை பண்பலை 100.5 தொடர்ந்து இணைந்திருப்போம். இப்பொழுது கேட்கலாம்.
1: இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இதுவும் நம் வசந்தன் கோ காலம்.
3: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: எண்ணங்களின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இன்றைய வண்ணமாக நாம் பேசிக் கொண்டிருப்பது சூரிய ஆற்றல். சிறப்பு விருந்தினராக சூரிய சக்திசார் வல்லுநர் எஸ் சுனில் கௌதம்ராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் சார், பிரேமா பேசுறேங்க.
0: பிரேமாமா கேளுங்க.
4: அதாவது வந்து அந்த சோலார் லைட் நாங்க போட்டிருக்கிறோங்க, அது இப்போ 1 வருஷம் இருக்குங்க. ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் கோளாறு பண்ணிச்சிங்க, அப்புறம் இப்ப ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்குது. அதாவது சார் சொல்ல பின்னாலதான் அது வெப்பத்தால இல்ல வெளிச்சத்தாலங்கறத தெரிஞ்சுக்கிட்டேங்க சார்.
0: அது இன்னொன்னு
4: என்னங்கன்னா, அதை சேமிக்கிறதா இருந்தா எப்படி சேமிக்கணும் என்னன்ட்டு அதை சொன்னாங்கன்னா பரவாயில்லைங்க.
0: இந்த கரண்ட்டை வந்து எப்படி சேமிப்பு பண்ணி வைக்கணும்னு அந்த பேட்டரியை பத்தி எங்களுக்காக சொல்லுங்கய்யா. இப்ப வந்து அண்மை காலத்துல வந்து எந்த மாதிரி பேட்டரி எல்லாம் வந்திருக்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கய்யா.
5: இப்ப வந்து பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்க்கு யூஸ் பண்ற பேட்டரி பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வரும், அதுக்கு மேல வராது. ஆனா இப்ப லித்தியம் பேட்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 to 15 வருஷம் வரும். நம்ம கார்ல யூஸ் பண்ற மொபைல யூஸ் பண்ற பேட்டரி தான் அது. இப்ப நீங்க புதுசா ஒரு பேட்டரி போட போறீங்க அப்படின்னா லித்தியம் பேட்டரியை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நான் நேர் சொன்ன மாதிரி சோலார் பேனல் வைக்கிறது வந்து வெயில் படுற இடமா இருக்கணும், நிழல் இருக்கக்கூடாது. சோலார் பேனல் மேல சூசிகள் படாம பாத்துக்கணும். நீங்க ஒரு தண்ணியோ தெளிச்சோ தண்ணி ஊத்தியோ தொடச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பயன்படுத்த முடியும். மெயினா இந்த பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி இருக்க பேட்டரி இருக்குங்க. 12 to 15 வருஷம் வாரண்டி இருக்க பேட்டரி இருக்கு. நீங்க அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அந்த பேட்டரி நீங்க பயன்படுத்திக்கலாம்.
0: பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த பாத்தீங்கன்னா இந்த ஆற்றல் தணிக்கையாளர் என்று சொல்லக்கூடிய எனர்ஜி ஆடிட்டர் பணி என்ன? இப்பணியை யார் செய்யலாம்? இதற்கு தகுதியானவர்கள் யார் யார் ஐயா?
5: எனர்ஜி ஆடிட்டிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பணி. எனர்ஜி ஆடிட்டர்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம மின்சாரம் வந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளவு யூஸ் பண்றோம், நம்ம ஃபேக்டரிக்கு எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படின்றது மட்டும் இல்லாம எல்லாமே ஒரு ஆற்றல் தாங்க. மின்சாரமா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், ஒரு வீட்டுல ஒரு ஃபேக்டரியில எவ்வளவு நம்ம மின்சாரம் பயன்படுத்துறோம், பேட்டரி பயன்படுத்துறோம், தண்ணி பயன்படுத்துறோம், ஒரு கேஸ் பயன்படுத்துறோம், இல்ல வேற என்னென்ன எனர்ஜி சோர்ஸ் எல்லாமே பயன்படுத்துறோம்ன்றத ஒரு கால்குலேட் பண்ணி அதை எப்படி நம்ம கன்சர்வேட்டிவா ஒரு எஃபிஷியன்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்றதுக்கு ஒரு எனர்ஜி ஆடிட்டர். எனர்ஜி ஆடிட்டர்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இன்ஜினியரிங் பிசிக்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கணும். அது முடிச்சுட்டு எனர்ஜி ஆடிட்டிங் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்கதான் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும்.
0: நீங்களும்
5: வரும் காலகட்டத்துல எனர்ஜி ஆடிட்டர்ன்றது ஒரு முக்கியமான பொறுப்பா இருக்கும். ஏன்னா நம்ம எனர்ஜிய எவ்வளோ கம்மியான அளவில் பயன்படுத்தி நிறைய பயன்களை பெற முடியும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக யோசிக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாமே எனர்ஜியில் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறோங்க. தேவையில்லாத நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், தண்ணியை நம்ம தேவையில்லாமல் யூஸ் வேஸ்ட் பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், நம்ம கேஸாக இருக்கட்டும், எல்லா ஒரு வேஸ்ட் பண்ணுறோம். அதை வந்து இயற்கை மூலியமாக எப்படி நம்ம குறைக்க முடியும்? இப்போ வீட்டில் ஒரு லைட்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னா நல்ல யூனிட் கம்மியாக யூஸ் பண்ணி நல்ல வெளிச்சம் பிடிக்கிற லைட் போடலாம். இல்ல நேச்சுரல் லைட்டிங் சொல்லுவாங்க, சூரிய ஒளி மூலியமாவே வீட்டுக்குள்ள லைட்டிங் கொண்டு வரலாம். வாட்டரை வந்து எப்படி நம்ம கம்மியா யூஸ் பண்ணலாம், கம்மியா யூஸ் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த எனர்ஜி ஆடிட்டர் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு.
0: நீங்களும் ஒரு எனர்ஜி ஆடிட்டர்ன்றது இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
6: மழைக்காலங்கள்ல சப்ளை வரும்?
0: இது வந்து ஒரு நல்ல கேள்வி, இதுக்கு ஐயா விளக்கம் கொடுக்கறாங்க.

0: நாமெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: கண்டிப்பா வரும். நீங்க சோலார் பேனல்ல இருந்து பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் டிவைஸ் இருக்கும் மேம். நீங்க உங்க வீட்டுல சோலார் பேனல் போட்டுட்டு சார்ஜ் கண்ட்ரோல் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இபி இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அது மூலமா யூஸ் பண்ணிக்கலாம், கிருஷ்ணா
0: பயன்படுத்திக்கலாம் சொல்லியிருக்கீங்க. இந்த அருமையான நாளில் நிகழ்ச்சியின் நிறைவாக சூரிய மின்னாற்றல் பற்றி எங்களுக்கு என்னென்னலாம் சொல்ல விருப்பப்படுகிறீர்கள் ஐயா?
1: சூரிய மின்னாற்றல் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நம்மளுக்கு மனிதர்கள் கிடைத்த ஒரு பெரிய வரங்கு. காத்து அடிக்காம இருக்கலாம், மழை பெய்யாம இருக்கலாம், ஆனா சூரிய ஒளி படாம இருக்காதுங்க பூமி ஃபுல்லா. அந்த கொடை ஆற்றலை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றது ரொம்ப முக்கியங்க. இப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரியில இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு 20 வருடங்கள்ல நிலக்கரி நம்மளுக்கு கிடைக்காதுங்க. அது இல்லாம நம்ம ஒரு நேச்சுரல் கேஸஸ் இருக்கு, மீத்தேன் கேஸ் சொல்லுவோம், அதுவும் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்காதுங்க. ஆனா சூரிய ஒளின்றது டெய்லியும் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு நம்ம கடவுள் கொடுத்த ஒரு அருமையான எனர்ஜிங்க. அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா சோலார்ன்றதே ஒரு முக்கியமான ஒரு வழி. சோலார் பேனல் மூலியமா சூரிய ஒளியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொன்று என்னன்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு நிலக்கரியை எரிச்சோம் அப்படின்னா அதுலேருந்து CO2 வரும், அதனால குளோபல் வார்மிங்கில் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனால் சோலார் பேனல் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா CO2 எமிஷன் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் சோலார் பேனல் போடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட் ஆகுங்க, என்விரான்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட் ஆகும், நம்ம ஒரு நாடும் நம்மளுக்கு அதனால பெனிஃபிட் ஆகுங்க. நம்மளுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு 10-20 வருடங்கள்ல எல்லா வீட்டு கூரைகளுமே சோலார் பேனல்லாம் நிறைந்திருக்கும். நம்ம குளோபல் வார்மிங்கை தடுத்து ஒரு நம்ம எதிர்கால சங்கதியர்களுக்கு ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த வாழ்க்கையை நம்ம சோலார் மூலமா நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால நேயர்கள் அனைவருக்கும் சோலார் பேனலை பயன்படுத்தி நீங்களும் பயனடைஞ்சுக்கோங்க, சுற்றுச்சூழலை.
0: மாற்று எரிசக்தி சார்ந்து நிகழ்ச்சியில் இதுவரை நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விளக்கமாக பதில் சொன்ன உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றிங்க.
0: இன்றைய வானவில் நிகழ்ச்சி அழகாக நிறைவுக்கு வந்திருக்கிறது. நேயர்கள், நிறைய நேயர்கள் தங்களுக்கு தேவையான விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வந்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக முத்தான நேயராக நாம் தேர்ந்தெடுப்பவர் விருதுநகர் திலகராஜ். அழகாக நம்ம அவரோட ஃபார்மில் எப்படி வந்து விவசாயம் செய்யணும், அந்த விவசாயத்தை விட்டுருக்கக்கூடாது, எப்படி பம்பு போட்டு அதுக்கு எப்படி மானியம் வாங்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய நிகழ்ச்சியில், இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக நாம் தேர்ந்தெடுக்கும் முத்தான நேயர் விருதுநகர் திலகராஜ் அவருக்கு நன்றி சூரி. நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.

இன்றைய வானவில் நிகழ்ச்சியின் மூலம் பெஞ்சார் வந்தார் நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட முத்தான நேயர் விருதுநகர் திலகராஞ்சவர்கள். சூரிய ஆற்றல் பற்றிய பல விடயங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலையின் இன்றைய வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் சூரிய சக்திசார் வல்லுநர் எஸ் சுனில் கௌதம் ராஜ் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் ஜே பி ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ் மணிவண்ணன் பிஜு. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே நூற்றுகான். கணினியாக்கம் இவபாலா. கோடை பண்பலில் இனி பண்பலை வானவில் இந்தியா தர காத்திருக்கிறது வியத்தகு இந்தியா. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. காவலர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், சமூகத்தில் அமைதி நிலவிடவும் சட்டத்தின் ஆட்சி நிலைபெறவும் தன்னலமின்றி பணியாற்றி வரும் காவல்துறையினருக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்வதற்கான பல்வேறு ரயில்களின் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நிகழ்வான வணக்கம் நேயர்களே. பன்முகம் கொண்ட கலாச்சாரம், காண்பவர்களை கட்டி இழிக்கும் கட்டடக்கலை, உற்சாகமான மனநிலை கொடுக்கும் இசையின் வாசம், துன்பத்தை துடைக்க ஓடோடி சென்று உதவிடும் கொடை குணம், அமைதி சமாதானம் என பரஸ்பர உறவை நிலைநாட்ட எப்போதும் கைகோர்க்கும் நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்னீர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒன்பதாவது திங்களின் முதல் ஞாயிறு. என்னப்பா இது, அதுக்குள்ள ஒன்பது திங்கள்கள் ஓடிடுச்சா அப்படின்னு வியப்போட கேக்குறவங்களுக்கு மத்தியில, கடந்த சென்ற ஒன்பது திங்கள்களிலும் நாம் எப்படியான செயல்களை செஞ்சுட்டு இருந்தோம், நம்ம குறிக்கோளை நோக்கிய பயணம் சரியானதா அமைஞ்சதா, நம்முடைய பயணத்துல எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தணும், நம்முடைய மனநிலையும் தன்னம்பிக்கையும் தைரியம்

எந்த நிலையில இப்போ இருக்கு? முன்னேற்ற பாதையில பயணிக்க நாம முயற்சி செய்ய வேண்டியவை என்னென்ன? இவை பற்றியெல்லாம் நமக்குள்ள நாமே சுயமதிப்பீடு செஞ்சு பார்த்து தகுந்த மாற்றங்களை ஏற்படுத்தினோம் அப்படின்னா குறிக்கோளை நோக்கிய பயணம் சிறப்பானதாக அமையும் அப்படின்னு பட்டறிவு பெற்றவங்க சொல்றாங்க. இந்த விடயத்தை சிந்திச்சு பார்க்கக்கூடிய கையோட வாங்க இன்றைய வியத்தகு இந்தியா பயணம். நமக்கு காட்சிப்படுத்த இருக்கக்கூடிய இடம் எது என்பதை அறிந்து கொள்வோம். கடந்த நிகழ்ச்சியில எந்த இடம் பற்றின தகவல்களை அறிந்து கொண்டோம்? இந்திய கோட்டைகளின் முத்து என அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் ஜிப்ரால்டர் என செல்லமா அழைக்கப்படக்கூடிய பகுதி பற்றி தெரியுமா? பூஜ்யம் கோவில் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இவை பற்றி சிந்திங்க, சந்திக்கலாம். அப்படியே இன்றைய நிகழ்ச்சியில மிகுதியான தொலைவு நடந்து போக வேண்டி இருக்கு, அதனால அதற்கு ஏற்றாற் போல அணியமாகிடுங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
1: கலைநுணுக்கம் நிறைந்த கட்டடக் கலையை காற்று வழியே கண்டுகளிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்னீர்களே, குறிப்பு வினாக்களை கொண்டு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த நிகழ்ச்சியில நாம கொடுத்த வீட்டு பாடத்தை சிலர் சரியா செஞ்சுட்டு இன்றைய நிகழ்ச்சியில நாம இந்த இடத்துக்கு பயணிப்போமா இல்ல அந்த இடத்துக்கு பயணிப்போமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்றத குறுந்தகவல அனுப்பியிருந்தீங்க. யாரெல்லாம் தேடலோட முயற்சியில ஈடுபட்டீங்களோ உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாக வாழ்த்துகள். இன்றைக்கு நாம குவாலியர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்தை தான் பார்வையிட இருக்கும். குவாலியர் என்ற பெயரே இந்த இடத்தோட பெயர்ல இருந்துதான் வந்தது என்பத சென்ற நிகழ்ச்சியிலேயே நாம அறிந்து கொண்டோம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாம அறிந்து கொள்ள இருப்பதும் பார்வையிட இருப்பதும் குவாலியர் கோட்டை. இன்றைய பயணம் நீண்ட தூர நடைபயணமா அமைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதற்கு ஏற்றாற் போல தேவையான தண்ணீர், தேவைப்பட்ட ஊன்றுகோல் என எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்முடைய பயணத்தை தொடங்கலாமா? காற்று வழி பயணத்துல இப்ப நாம வந்திருக்க கூடிய இடம் எப்படி இருக்குன்னு பாருங்களே. எவ்வளோ பெரிய நுழைவு வாயில்! இதனோட பிரம்மாண்டம் அதன் கம்பீரத்தை வெளிக்காட்டுதுன்னே சொல்லலாம். இதன் வளைவான தூண்களை பாருங்களேன், எவ்வளோ பெருசா கலைநயத்தோட அமைச்சிருக்கிறாங்க. இந்த நுழைவு வாயிலோட வளைவு பகுதியின் விளிம்ப பாருங்களேன். சின்ன குழந்தைங்கள கொடிமுந்திரி வரைய சொன்னோம்னா ஒரு முக்கோண வடிவத்துல வரைவாங்கல்ல, அதே போல செதுக்கல்களாக இந்த நுழைவு வாயில் ஒப்பனை செய்யப்பட்டிருப்பது பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. இந்த பிரம்மாண்டமான நுழைவு வாயில் நம்மை வரவேற்குது. இதை விட ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை பார்க்கிறதுக்கு வாங்க உள்ள போலாம். இப்ப நாம நடந்துட்டு இருக்கக்கூடிய பாதை கற்களால அழகா சமன் செய்யப்பட்டு இருக்கு. இந்த பாதையில தாங்க அந்த காலத்துல பல்வேறு அரசர்கள் பயணம் செஞ்சிருக்கிறாங்க. பாத்தீங்களா, பல அரசர்கள் பயணம் செஞ்ச அதே பாதையில இப்ப நாமளும் பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். நாம நெடுந்தொலைவு நடந்து சென்றுதான் குவாலியர் கோட்டைய பார்க்க முடியும். அதனால இந்த கோட்டை பற்றின சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு மெல்ல நடந்து போகலாமா? குவாலியர் கோட்டை என்பது இந்தியாவோட குவாலியர்ல இருக்கக்கூடிய 6வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மலைக்கோட்டை. முகலாய பேரரசர் பாபர் இதன் கம்பீரம் மற்றும் மகத்துவத்தின் காரணமா குவாலியர் கோட்டைய இந்திய கோட்டைகளில் முத்து எனவும் இதன் பாய்மரங்களை காற்றால் கூட தொட முடியாது எனவும் வர்ணிச்சாராம். இதனுடைய அசைக்க முடியாத தன்மை மற்றும் தற்காப்பு அமைப்புக்காக இது இந்தியாவின் ஜிப்ரால்டர் என செல்லமாக அழைக்கப்படுவதா சொல்றாங்க. இந்த கோட்டை 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது எனவும் ஒருவேளை அதற்கு முந்தைய காலத்தை சேர்ந்ததாகவும் இருக்கலாம் அப்படின்னும், இது இந்தியாவோட மிக பழமையான தற்காப்பு கோட்டைகளில் ஒன்றாக விளங்குகிறது எனவும் கருதப்படுது. பண்டைய சமஸ்கிருத கல்வெட்டுகள் இந்த கோட்டையின் பெயரை கோப்கிரி என்று பதிவு செய்திருக்கின்றன. தற்போதைய கட்டமைப்பு குறைந்தது 8வது நூற்றாண்டில இருந்தே இருந்து வருவதாகவும்

0: கோட்டை வளாகத்திற்குள்ள காணப்படக்கூடிய கல்வெட்டுகள் மற்றும் நினைவு சின்னங்கள் இது 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இருந்திருக்கலாம் என்பதை காட்டுவதாகவும் சொல்லப்படுது. தற்கால கோட்டையானது ஒரு தற்காப்பு அமைப்பு மற்றும் 6 அரண்மனைகளை கொண்டிருக்குதாங்க. அவற்றில் 2 தோமர் ஆட்சியாளர் மான்சிங் தோமரால கிபி 1486 1516 வரை கட்டப்பட்டன என சொல்றாங்க. இந்த கோட்டையில குஷாணர்கள், நாகர்கள், குப்தர்கள், ஹூனர்கள், பிரதிகாரர்கள், கச்ச பஹாடர்கள், தோமர்கள், பதான்கள் அதாவது சுல்தானியர்கள், சூர்கள், முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள், ஜாட்கள் மற்றும் சிந்தியாக்கள் என பல்வேறு ஆட்சியாளர்கள் மாறி மாறி இந்த பகுதியை ஆட்சி செய்ததா சொல்லப்படுது. எப்படி இவ்வளோ ஆட்சியாளர்கள் இந்த இடத்தை ஆட்சி செய்திருப்பாங்க என்பதை நினைக்கும் போதே இந்த குவாலியர் கோட்டையோட கம்பீரமும் பெருமையையும் யோசிச்சு பாருங்களேன். தற்போதைய கோட்டை மான் மந்திர், விக்ரம் மந்திர், கரண் அரண்மனை, ஷாஜஹான் அரண்மனை, ஜஹாங்கீர் அரண்மனை மற்றும் குர்ஜாரி மஹால் உள்ளிட்ட பல குறிப்பிடத்தக்க அரண்மனைகள் இருப்பதா சொல்லப்படுது. குர்ஜாரி மஹால்ல குர்ஜார் சமூகத்தைச் சேர்ந்த அரசரின் 9வது மனைவி மிருக்னயானிக்காக மான்சிங் தோமரால கட்ட உத்தரவிடப்பட்டதாங்க. கோட்டையோட மேல் பகுதிக்கு அருகில ஒரு சதுர்புஜ் கோவில் அதாவது 0 கோவில் என்று பிரபலமா அறியப்படக்கூடிய கோவில் இருக்கு. அதன் சுவர்கள்ல பொறிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு தசம குறியீட்டில் பயன்படுத்தப்படும் இட மதிப்புகளுடன் கூடிய 0 என்ற எண்ணின் 2வது பழமையான பதிவை பஹாலி கையெழுத்து பிரதிக்கு அடுத்தபடியா கொண்டுள்ளது என கண்டறியப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு ஏறத்தால 1500 ஆண்டுகள் பழமையானதாங்க.
1: அப்பாடா,
0: நாமளும் நடந்து நடந்து நடந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அப்படியே நாம நிற்கக்கூடிய இடத்துல இருந்து மேலே என்ன இருக்குன்னு பாருங்களேன்.
1: இவ்வளோ பெரிய கோட்டை இங்கிருந்து பார்க்குறப்பயே பிரமிப்பா இருக்கே. இன்னும் நம்ம அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு
0: மலைப்படையாதீங்க. இந்த பாடலை கேட்டுக்கிட்டு நாம ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்து போக போகிறோம்.

வரலாற்று பக்கங்களின் வானொலி பயணமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம குவாலியர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய குவாலியர் கோட்டை பற்றி தான் அறிந்து கொண்டிருக்கிறோம், பயணம் செய்துட்டு இருக்கோம். அபாடி, ஒரு வழியா கோட்டைக்கு அருகன்மையில வந்துட்டோங்க. இன்னும் ஒரே ஒரு மேடு ஏறி வளைஞ்சு போனாதாங்க கோட்டைக்கு போக முடியும். ஆனா இந்த பகுதியில பாருங்களே, சிறிய சிறிய கோவில்களை எவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்கன்னு. இந்த பாறையோட பிரம்மாண்டத்தை பாருங்க. மிகப்பெரிய பாறையின் மீது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோட்டை எவ்வளவு வலிமையானது என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுது. ஒரு மிகப்பெரிய செங்குத்தான பாறை மலை, தரையில இருந்து ஏறத்தாழ 350 அடி உயரத்துல 3 கல் தொலைவு நீளத்துக்கு நீண்டு நிற்கக்கூடிய பிரம்மாண்டமான கோட்டை சுவர் எப்படி இருக்கு பாருங்களேன். கிபி 6வது நூற்றாண்டுல சூரஜ் சென் அரசருக்கு ஏற்பட்ட நோய குவாலிபா என்ற சித்தர் குணப்படுத்தியதாகவும், அதற்கு நன்றி செலுத்தும் வகையில சித்தரின் பெயர்லேயே இந்த கோட்டை கட்டப்பட்டதாகவும் வரலாற்று கதைகள் சொல்கின்றன. இந்த கதையையும் நாம சென்ற நிகழ்ச்சியிலேயே தெரிஞ்சுக்கிட்டோம். கோபகிரி மலையோட உச்சியில வீற்றிருக்கக்கூடிய இந்த கோட்டைக்குள்ள நுழையும் போதே தம்புரா இசைய காத்துல நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம குவாலியர் கோட்டையில இருக்கிற மிக முக்கியமான மான்சிங் அரண்மனை வாசல்ல தாங்க நின்றுட்டு இருக்கோம். இது வடக்கு வாயில்ல அமைஞ்சிருக்கு. தோமர் வம்சத்தின் பெருமையையும் கம்பீரத்தையும் பறைசாற்றும் ஓர் அற்புதமான நினைவு சின்னம் தான் இது. இந்த அரண்மனை குவாலியரின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் செல்வாக்கு மிக்க ஆட்சியாளர்கள்ல ஒருவரான ராஜா மான்சிங் என்பவரால கிபி 1486 மற்றும் 1517 இடையில கட்டப்பட்டது என்பதை முன்பே அறிஞ்சிருந்தோம். இதன் நேர்த்தியான வேலைப்பாடுகள் மற்றும் ஓவியங்கள் காரணமா இந்த அரண்மனை மான் மந்திர் அரண்மனை அல்லது சித்ரா மந்திர் அரண்மனை என்றும் அழைக்கப்படுவதா சொல்றாங்க. முன்னதா இந்த அரண்மனை முற்றிலும் ராஜபுத்திர கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்டதாங்க. ஆனா தோமர் வம்சத்திற்கு பிறகு அரண்மனை உட்பட குவாலியர் கோட்டை முகலாய ஆட்சியின் கட்டுப்பாட்டிற்கு கீழே வந்ததா. முகலாயர்கள் முகலாய கட்டிடக்கலை பாணிய திணிக்கும் வகையில அரண்மனையில பல மாற்றங்களை செய்ததா சொல்றாங்க. இந்த கோட்டையோட தோற்றத்தை பாருங்களேன், எவ்வளவு வனப்பு மிக்கதா இருக்குன்னு. என்னப்பா இது, ப்ளூ கலர்ல எல்லாம் மேல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே பெயிண்ட் எல்லாம் இருந்துச்சா அப்படின்னு நீங்க யோசிச்சிட கூடாதுங்க. அது பெயிண்ட் கிடையாது. சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் என பல வண்ணங்கள்ல கற்களால பதிக்கப்பட்ட கோட்டை தான் இது. நமக்கு புரியறபடி சொல்லணும்னா, அந்த காலத்திலேயே அவங்க பயன்படுத்தின டைல்ஸ்னே சொல்லலாம். இந்த கண்காணிப்பு கோபுரங்களை பாருங்களேன். இந்த கோட்டையோட அந்த சிவப்பு வண்ண மணற்கற்களுக்கு இடையில நீல வண்ண கற்கள் பதிக்கப்பட்டு இருப்பது ஒரு வித்தியாசமான அழக கொடுக்குது. ஆனா இதனோட வளைவும் இதனோட பிரம்மாண்டமும் இந்த கோட்டையோட கம்பீரத்தை அப்படியே பிரதிபலிக்குது. எவ்வளவு ரசனையோட இதை கட்டிருப்பாங்கல்ல. இங்க இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளை பற்றி விவரிக்க சொற்களே இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலயும் பாருங்களேன். இந்த சுவர்ல பாருங்க, அந்த மேல் பகுதியில பாருங்க, இந்த தூண்ல பாருங்க, எல்லா இடங்கள்லயுமே அவ்வளவு அழகா இருக்கு. அரண்மனையோட வெளிப்புற சுவர்கள்ல நீலம், பச்சை, மஞ்சள் வண்ணங்கள்ல வாத்து, அங்க பாருங்க யானை, புலி, அந்த சைடு பார்த்தோன்னா மயில்களின் சித்திரங்கள் ஓடுகளாலேயே பதிக்கப்பட்டிருக்கின்றன. சரி வாங்க, மெல்ல நடந்து போகலாம். இங்க நிலவரை சிறைகள் இருக்கின்றன வாங்க. கீழ்த்தளத்துல உள்ள வட்ட வடிவ அறைகள் முகலாய காலத்துல சிறைச்சாலைகளா பயன்படுத்தப்பட்டன என சொல்றாங்க. அவுரங்கசீப் தன்னுடைய சகோதரர்

அதை இங்கே தான் சிறை வச்சிருந்ததா சொல்லப்படுது. அப்படியே நமக்கு வல பக்கமாக பாருங்களேன், எவ்வளோ பெரிய குளம் இந்த செவ்வக வடிவ குளத்தில். இப்போ நீர் குறைவாகவும் இருக்கக்கூடிய நீர் பச்சை வனத்திலையும் காட்சியளிக்குது. ஆனால் அந்த காலத்தில் இது ராணிகள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட இடம் என சொல்கிறாங்க. இதுக்கு பேர் ஜவுஹர் குண்ட். ராஜபுத்திர பெண்கள் தீயில் இறங்கி உயிர் விட்ட ஜவுஹர் வரலாற்றை கொண்ட இடம் இது என சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அக்பரோட அரசவையில் இருந்த புகழ்பெற்ற இசை மேதை தான்சேன் இசை கற்றுக்கொண்டது தன்னுடைய ராகத்தால மழை பொழிய வைத்தது என கூறப்படக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடமும் இந்த குவாலியர் தானா.

இந்த கோட்டைக்கு அடியில உள்ள இசைக்கூடங்கள்ல தான்சென் பாடிய பாடல்களின் நினைவுகளை மனசுல அசை போட்டுக்கொண்டு இந்த இடத்தை பலரும் சுற்றி பார்க்கிறாங்க. வாங்க நாமளும் இந்த இடத்தை அப்படியே சுத்தி பார்க்கலாம். பூஜ்யம் கோவில் அப்படின்னு இங்க ஒண்ணு இருக்கான். ஏன் இந்த பேர் வந்திருக்கும் என்பத உங்களால யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன். எதனால வந்திருக்கும் சிந்திங்க.

தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தருகிட தித்தி தருகிட தோம் தருகிட நம் தருகிட.

0: பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத
1: கலையான
2: என்ன அதுக்குள்ள படுத்தாடா
3: ஏய் இனி ஆத்தான்னு கூப்பிடாதடா வயிறு பத்தி எரியுது
2: எரியுதா எரியுதா குடத்துல தண்ணி எடுத்த அப்படியே வாயில ஊத்தாவா
0: ஆம் நேயர்களே நடிப்பு வசனம் இசை ஒளி அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக
4: சரி கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும் இது என்ன நாடகம் என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அப்ப காத்துருங்க நாளை 9 மணி வரை தவறாம கேளுங்க ரசிங்க இது உங்கள் கோடை பண்பலை 100.5

குவாலியர் கோட்டையை காற்று வழியை கண்டுகளிக்கும் நேரமாக இது. வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, பூஜ்யம் கோவில் பற்றி சிந்திச்சீங்களா? எதனால பூஜ்யம் கோவில்னு சொல்றாங்க? ஒருவேளை உள்ள எந்த வழிபாடும் செய்ய மாட்டாங்களோ, எந்த உருவ சிலைகளும் இருக்காதோ அப்படின்னு கூட சிலர் சிந்திக்கலாம். அப்படி என்னதான் இங்க இருக்கு? வாங்க நாமளும் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு முன்புதான் இருக்கக்கூடிய கோவிலை பாருங்களேன். என்னப்பா இது, ரொம்ப சின்னதா இருக்கு. இத கோவில்னு சொன்னா நம்பவே முடியலேன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. கோபுரத்தோடு கூடிய மண்டபம் போல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, இந்த கோவிலின் பெயர் சதுர்புஜ் கோவில். சதுர்புஜ் கோவில் என்றும் அழைக்கப்படக்கூடிய இது ஜீரோ கோவில் என்றும் சொல்றாங்க. குவாலியர்ல இருக்கக்கூடிய பிரதிகார வம்சத்தின் இரண்டாம் நாகப்பட்டரின் பெயரனில் ஒருவரும் வைலப்பட்டரின் மகனுமான அலாவால கிபி 875 குவாலியர் கோட்டையில ஒரு பாறையில் தோண்டப்பட்ட கோவில் தான் இதுவாம். இது ஒரே பாறையில செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 பக்க அளவு கொண்ட சதுர வடிவ அமைப்பை கொண்ட ஒரு சிறிய கோவில் இது. கோவிலோட நுழைவு வாயில பாருங்களேன், 4 செதுக்கப்பட்ட தூண்களால தாங்கப்பட்ட ஒரு முக மண்டபம் இருக்கு. இந்த தூண்கள்ல யோகாசன நிலையிலையும் தியானம் செய்யக்கூடிய சிற்பங்களையும் அன்பை வெளிப்படுத்தும் தலைவன் தலைவியின் புடைப்பு சிற்பங்களும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. முகமண்டபத்தோட வலப்புறத்துல ஒரு சத்திரத்தை போன்ற தூண்களை கொண்ட கூரையிடப்பட்ட மண்டபம் இருக்கு. பாறைக்குள்ள செல்லும் நுழைவு வாயிலின் 2 பக்கங்கள்லயுமே கங்கை மற்றும் யமுனை தேவியோட சிற்பங்கள் இருக்கின்றன. கோயிலோட கூரை தாம்னார் கோவிலை போன்ற ஒரு தாழ்வான சதுர பிரம்மீடு வடிவத்துல இருக்கு. கோவிலோட கோபுரம் வட இந்திய நாகராபாணியில சதுர வடிவத்துல மெதுவா வளைந்து ஒரே பாறையில செதுக்கப்பட்டிருக்கு. இதற்குள்ள வராகரின் புடைப்பு சிற்பமும் 4 கைகள் கொண்ட விஷ்ணுவின் மற்றொரு புடைப்பு சிற்பமும் இருக்குதாங்க. மேலும் 4 கைகளோடு கூடிய லக்ஷ்மி தேவியின் சிற்பமும் இருப்பதா

சொல்றாங்க. உலக கணித வரலாற்றுக்கு இந்தியா கொடுத்த மிகப்பெரிய கொடை பூஜ்யம், அதாங்க சுழியம், சுண்ணம் என்று நல்ல தமிழ்ல அழைக்கப்படக்கூடிய எண். அந்த பூஜ்யம் என்ற எண் எழுத்து வடிவில் செதுக்கப்பட்டு கண்டெடுக்கப்பட்ட உலகின் மிக பழமையான கிபி 875 ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு இந்த கோவில்ல கிடைத்ததா சொல்லப்படுது. அந்த கல்வெட்டு 187 ஹஸ்தாக்கள் மற்றும் 270 ஹஸ்தாக்கள் கொண்ட ஒரு தோட்டத்தை நட்டதாகவும், அந்த தோட்டம் நாள்தோறும் கோவிலுக்கு 50 மாலைகளை வழங்கியதாகவும் கூறுகிறது. இதுல 170 மற்றும் 50 கடைசி இலக்கங்கள் சுழியத்தில், அதாவது பூஜ்ய வடிவில் கல்வெட்டுல இடம்பெற்று இருக்குங்க. இந்திய மற்றும் இந்தியர் அல்லாத நூல்கள்ல பூஜ்யத்தை மிக முன்னதாக குறிப்பிட்டிருந்தாலும், பூஜ்யத்தின் கருத்தை ஏற்கனவே அறிந்து பயன்படுத்தியதற்கான ஆரம்ப கால கல்வெட்டு சான்று இந்த கோவிலில்தான் இருக்கிறது என்பதால இந்த கோவிலை பூஜ்ய கோவில் என்று அழைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு சிறப்புல, வாங்க இந்த கோவிலை அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம்.

இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: பாபரால் இந்திய கோட்டைகளின் முத்து என புகழப்பட்ட குவாலியர் கோட்டையில் செய்யும் பயணமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம குவாலியர் கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான இடங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா நாம வந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
1: என்னப்பா இது, இவ்வளோ பெரிய சிலையா? இதை எப்படி இந்த பாறைக்குள்ள நுழைச்சு செஞ்சிருப்பாங்க? இது யாரோட சிலை? இவ்வளோ உயரமா? அதுலயும் இந்த பாறையில எப்படி செஞ்சிருப்பாங்க?
0: இப்படியெல்லாம் இந்த சிற்பங்களை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்வாங்க. இது என்ன இடமா இருக்கும் அப்படின்னு இப்ப நீங்க யோசிக்கலாம். இவை சித்தாச்சல் குகைகள் என சொல்லப்படுது. குவாலியர் கோட்டையோட ஒரு வகை வாயிலுக்குள் இருக்கக்கூடிய பாறையில செதுக்கப்பட்ட ஜைன குகை நினைவு சின்னங்கள் மற்றும் பிரம்மாண்டமான சிலைகள் தான் இப்ப நாம பார்க்கக்கூடியவை. குவாலியர் கோட்டை மலையில இருக்கக்கூடிய 5 ஜைன பாறை செதுக்கல்கள் குழுக்கள்ல இவை மிகுதியா பார்வையிடப்படக்கூடிய இடம். இவை 14வது நூற்றாண்டுல தொடங்கி காலப்போக்குல கட்டப்பட்டதா சொல்றாங்க. ஆனா பெரும்பாலானவை கிபி 15வது நூற்றாண்டை சேர்ந்தவை எனவும் சொல்லப்படுவதுண்டு. 16வது நூற்றாண்டுல முகலாய வம்சத்தின் பேரரசர் பாபரின் உத்தரவின் பேர்ல சில சிலைகள் இங்கு சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டனவா. அதே நேரத்துல முகலாய வம்சத்தோட வீழ்ச்சிக்கு பிறகு 19வது நூற்றாண்டின் பிற்பகுதியில சிந்தியா வம்சத்தினரால சில சிலைகள் இங்கு சரி செய்யப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டன என வரலாறுகள் சொல்கின்றன. இந்த சிலைகள் 24 தீர்த்தங்கரர்களை சித்தரிக்கின்றனவாம். இவை ஜைன சிற்பங்களின் வழக்கமான வடிவத்திலையும் அமர்ந்த பத்மாசன கோலத்திலும் நின்ற கயோத்சர்க்க கோலத்திலையும் கட்டமைக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. இவற்றில் சிலவற்றின் பின்னணியில இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பங்கள் புராண கதைகளை விளக்குவதாகவும் சொல்லப்படுது. சில சிலைகளை பார்க்கிறப்போ பிரம்மாண்டமும் மலைப்பும் தாங்க தோன்றுது. ஏன்னா அந்த அளவுக்கு உயரமா செதுக்கி இருக்காங்க. சில சிற்பங்களை பார்த்தோம்னா அமர்ந்த நிலையில செதுக்கப்பட்டிருக்கு. அந்த பக்கம் பாருங்களேன், அவையெல்லாம் அமர்ந்த நிலையில இருக்கு. அதுலயும் இப்ப நாம பார்த்துட்டு

0: இருக்கக்கூடிய இந்த சிற்பம்தான் இந்த பகுதியில் மிக பெரிய சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குறப்பவே இது யாரோட சிற்பம்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் ஏற்படுதுல. இந்த மிகப்பெரிய சிற்பம் ரிஷபநாதர், அதாவது ஆதிநாதரின் சிற்பம் என சொல்கிறாங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இவருடைய பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பீடத்துல என்ன செதுக்கி இருக்காங்கன்னு பாருங்களேன், ஒரு காளையோட சிற்பம் இருக்கா, இதை வச்சுதான் இது இவருடைய சிற்பம் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இந்த சிலையோட உயரம் 57 அடியாங்க. அப்படியே இந்த பக்கமா வாங்களேன். பெரிய சிலைய பாருங்க, அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த சிற்பம் 30 அடி உயரம் கொண்டதா. இது நேமிநாதரோட சிலை அப்படின்றத இந்த பீடத்திற்கு கீழே பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கு சின்னத்தின் மூலமா அடையாளம் கண்டிருக்கிறாங்க. அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய சிற்பத்தை பாருங்களேன், தலைக்கு மேல பாம்பு குடை போல நிற்பதாக இந்த சிற்பம் எவ்வளவு அழகா பெருசா வடிவமைச்சிருக்காங்கன்னு. இந்த தலையில பாம்பு போர்த்திய பார்சுவநாதர் மற்றும் மகாவீரரோட சிற்பங்கள் பீடத்தின் கீழ்பகுதியில சிங்கத்தின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் சின்னத்தின் மூலமா அடையாளம் காணப்பட்டதா சொல்லப்படுது. இந்த மாதிரியான நிறைய சிலைகள் இந்த பகுதியில நாம பார்க்கலாம். இது கோட்டையில இருக்கக்கூடிய உருவாகி சாலையின் சரிவுல ரெண்டு பக்கங்கள்லையும் உருவாகி பள்ளத்தாக்கு நெடுகளையுமே அமைக்கப்பட்டு இருக்கின்றன. இங்க வரக்கூடிய ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் இந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு ஒளிப்படம் எடுக்காம போனதே இல்லையாங்க. அப்போ நாம மட்டும் அப்படியே போயிட முடியுமா என்ன? நாமளும் சில பல ஒளிப்படங்களை எடுத்துட்டு போலாம்.
1: பஞ்சுமத்தை கனியே, ஏன் பஞ்சவர்ண கிளியே,

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

இசைத்தோட்டத்திலோர் இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, எப்படி இருந்தது இன்றைய வியத்தகு இந்தியா பயணம்? குவாலியர் கோட்டையின் வரலாறு, பிரம்மாண்டம், கலைநயம், பூஜ்ய கோவில் பற்றிய தகவல்கள், பிரம்மாண்ட தீர்த்தங்கரர்களின் சிலையை கொண்ட சித்தாச்சல் கோவில் பற்றிய பல்வேறு தகவல்களை அறிந்து கொண்டது உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது என்பதை உடனடியாக 94 86 28 24 24 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சவி வாயிலாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட இந்தியாவின் இசை நகரங்களில் ஒன்றாக அறியப்படுவது எது என்ற வினாவிற்கு குவாலியர் என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்சவி வாயிலாகவும் அனுப்பியிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் சின்னாளப்பட்டி சிவகாமி, பெருமாநல்லூர் கே எஸ் ரேணுகாதேவி, கணக்கம்பாளையம் சசிகலா, பெங்களூரு சங்கர், கரூர் திருக்காடுதுறை ந பூபதி, தாராபுரம் தமிழ்ச்செல்வி, அரியலூர் கவரப்பாளையம் பவித்ரா, ஈரோடு சுப்பிரமணியன், நந்தவனம் பாளையம் சுபத்மாவதி, வடமதுரை கோபாலகிருஷ்ணன், கே என் பாளையம் பேச்சிமுத்து, மதுரை உசிலம்பட்டி கே எஸ் கே ஆனந்தம், திவ்யாராணி, லய சங்கீதா, திருப்பூர் மனவை க சந்திரசேகர், ஈரோடு வெங்கம்பூர் ஜெகதீஷ் ராயர், உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. இந்திய கோட்டைகளின் முத்து என அழைக்கப்படுவது எது? யாரால் முதலில் அழைக்கப்பட்டது? இந்திய கோட்டைகளின் முத்து என அழைக்கப்படுவது எது? யாரால் முதலில் அழைக்கப்பட்டது? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

0: Santanco.
1: இனிய வணக்கம் நேர்களே. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா?
2: பாடட்டுமா? வேணாமா?
3: பாடுங்க, உங்க பாட்டு, நீங்க பாட்டுக்கு பாடுங்க.
2: நான் பாட்டுக்கு பாடவா?
3: ஆமா,
2: தோம் பாடுறதுக்கான நேரம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம நேர்கள் எல்லாருமே பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் பாடுறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்று சிறப்பாக ஒரு கருப்பொருளை மையப்படுத்தியதோடு பாடல் வந்து இந்த ஒரு மணி நேரமும் பாடப்போகிறோம். இன்றைக்கி எதை மையப்படுத்தி நம்ம பாடல் பாடப்போகிறோம்?
3: அது ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாரும் தயாராக இருப்பாங்க. இருந்தாலும் கேட்காதவங்களுக்கு இன்னொரு முறை நம்ம வந்து சொல்ல போகிறோம். ரோஜா மலர்கள் இருக்குது பார்த்தீங்களா? ரோஜா, புது ரோஜா, வெள்ளை ரோஜா, சிகப்பு ரோஜா, என்ன ரோஜாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ரோஜான்னு ஆரம்பிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு பாடல்கள் ரோஜாவை மையப்படுத்தி இன்னைக்கு நேர்கள் வந்து பாட போகிறாங்க.
2: ரோஜா போய் இன்னைக்கு வந்து மலரப்போகுது.
3: ஆமாம், நல்லா பிரகாசமாக மலரப்போகுது. இனிதான் மலரும். ஏற்கனவே நீங்கள் பாடியிருக்கீங்க, ஆனால் அதில் ரோஜா வரல. இருந்தாலும் இனிமே பாடும் போது மலரும். எண்களை நம்ம சொன்னோம்னா டக்கு டக்குன்னு மலரும். சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க, வாங்க.
3: ஆமாம், அறிமுக நேர்களுக்கு 24 24 24, மகளிராக இருந்தீங்கன்னா 24 24 29, அனைத்து நேர்களும் நீங்கள் அழைக்கலாம். 24 24 26 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42 மறக்காமல் இணைச்சிக்கோங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு
2: மெர்லின் ரமேஷ்,
3: சசிரேகா ஜெயகாந்த்.
2: ரோஜா இப்போ பூக்க தொடங்கிருச்சு.
3: ஆமா மெர்லின்,
2: முதல்ல யார் வீட்டு ரோஜா இப்போ வந்து பூக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்
4: சகோதரிகள் இருவருக்கும், கரூர் மணவாடி பெருமாள்பட்டி மணிவேலின் இனிய முற்பகல் வணக்கம்.
3: மணிவேல், என்ன பாட்டு பாட போறீங்க?
4: ரோஜா மலரை திரைப்படுத்துறதுங்க.
3: சரிங்க, பாடுங்க.
4: ரோஜா மலரில் நேசம் கொண்டு அலையும் பொங்கியதோ,

அதனால் தானே மாலை பொழுது மயங்கி போனது, நிலவு பெண்ணும் மழவை காண உதயமானது, இரவு பொழுதும் விழியின் ஒளியில் விடியல் காணுது. ஓ காலை கதிரொளி மை விழிமானி காணக பூவன மேனகையாலே, காலை கதிரொளிமை

0: சிறப்பா பாடிட்டீங்க முதல் நேரா, நல்ல ஒரு ஆரம்பம்.
1: யாரும் அவளாக்கா பாட மாட்டாங்க அப்படின்னு தேடி தேடி பாடுறாருன்றது அதுல இருந்து தெரியுது.
0: நன்றிங்க மணிவேல். இப்ப அடுத்த நேர் வாங்க பேசலாம் பாடலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: திண்டுக்கல் மாவட்டம் மாலை ஹோமன்பட்டில இருந்து ராஜஸ்ரீ பேசுறேங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
2: மழை வந்ததுங்களா?
0: என்னமா
2: நல்லா இருக்கீங்களா? மழை வந்ததா?
0: நல்லா இருக்கும். மழை வந்ததுன்னா இன்னமும் நல்லா இருப்போம். வருண் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். சரிங்களா?
2: என்ன
0: ஆஹா, வந்தா கண்டிப்பா உங்களுக்கு இல்லாமலா?
1: என்ன வருத்தத்துல கேக்குறாங்கன்னா, அங்க மழை இல்லையா?
0: இங்கேயும் இல்லதா?
1: இல்ல, சாரல் மட்டும் இருக்குங்க. சாரல் இருக்கு, நீங்க இப்ப
2: பாடுங்களேன்.
1: பாடுனீங்கன்னா கொட்டிரும் மழை. ஆமா ஆமா, கொட்டும், நாங்க அனுப்பிச்சு விடுவோம்.
0: என்ன பாடல் பாட போறீங்கம்மா?
2: ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம், காதல் வாசம் பூவின் நிழல் எல்லாம் மௌனராகம், மௌனராகம் ஒவ்வொரு இலையிலும் தென்றவே பூவெல்லாம், பூவெல்லாம் பனிமலை பூவது நம் காதல் கதையை கொஞ்சம் என்பது
0: அடுத்த முறை வரும்போது தொடக்கத்திலேயே உங்களுடைய வானொலி ஒளி அளவை குறைச்சு வச்சுட்டு
1: மௌனராக
0: பேசுறப்ப வந்து அமைதியா இருந்தது. நீங்க பாடவும் அதுலயே
1: கேட்கணும்னு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப சிறப்பா பாடுனீங்க. வாழ்த்துகள். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்,
3: விருதுநகர் மாவட்டத்துல இருந்து குருசாமிங்கிறவர் பேசுறேங்க.
1: என்ன பாட்டு பாட போறீங்க?
3: ரோஜா மலரே ராஜகுமாரிங்க.
1: பாடுங்க.
3: பாடலாமாங்க?
1: பாடுங்க, தாராளமா பாடுங்க, பாடுங்க.
3: ரோஜா மலரே ராஜகுமாரி காதல் கிளியே,
1: ராசி கிளியே நல்லா வருமா? அப்படியெல்லாம் இல்லையா? நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கோங்க.
0: பாடுங்க,
4: கேட்டுக்கப்பா, கேட்டுக்க,
1: நல்லா கேட்டுக்கோங்கப்பா. திரும்ப பாடுங்க. ஆசை கிளியே அப்படின்னு சொல்லி பாடுங்க.
3: ரோஜா மலரே ராஜகுமாரி காதல்
0: ஆசை கிளியே அழகிய ராணி ராணி அருகில்
3: வரலாமா?
4: அப்படி வா வலிக்கு.
1: உறவும் முறைதான்.
0: பாடுங்க, அவ்வளவுதானா? சரியா தான் பாடுறீங்க, பாடுங்க. என்னன்னு தெரியல. ரோஜா வந்து
1: அவருக்கு வந்து ஆமா வெக்கம் வந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வேற இடையில இடையில அவரை பாட விடாம நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு போணுச்சு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பாடலை கேட்டு வருவோமா?
0: கேட்டு வந்துடலாம். போடுங்க பாட்டை.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: வசந்த் அண்ட் கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள ஜே நகரில் வாழும் பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
6: வகை வகையான தேன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒண்ணு பெட்டி தேனு, அல்லது மலைப்பகுதியில கிடைக்கக்கூடிய வனப்பகுதியில இருந்து எடுக்கக்கூடிய தேனு அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல என்ன வித்தியாசம் இருக்கு?

0: இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்கள்.
1: இதே பெருந்தேனு ஒன்று இருக்குது மேடம், அதுதான் மலந்தேன்ன்றது. அப்புறம் பொந்து தேனுன்றது வந்து மரப்பொந்து கல் பொந்தில் தான் இருக்கும், அது வந்து ஒரு இதுக்கு. குச்சியில் இருக்கிறது வந்து ஒரு அரை லிட்டருக்குள்ளே தான் இருக்கும், அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்குறது. அப்போ கொசுவந்தேனுன்னு ஒன்று இருக்குது, மொத்தம் நாலு தேன் இருக்குது. இந்த நாலு தேனில் வந்து நம்ம மினிமமாக கிடைக்கிறது மலந்தேன் கொடுப்பாங்க, ரெண்டாவது இந்த பொது தேன் கொடுப்பாங்க.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கோடை தென்றல்.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
4: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: 11:16 ஆயிடுச்சு. பண்பலையோடு இணைந்திருக்கும் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இஞ்சு ரோஜா பூ வளர்ந்துட்டே இருக்கு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில இப்போ யாரு எங்கிருந்து வர போறாங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: மாவட்டம் திருத்தங்கல் டெய்லர் பைக்கிங் சென்டர்ல நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கும்.
1: ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.

0: மாறி போச்சே.
1: அப்படியா?
0: ஆமா.
2: தினதே மன்மதம் அண்டு மௌனமே சம்மதம் என்று. பார்த்தாலே ரோஜா வைத்தால் தெஞ்சு பொன்மேகம்
1: திரும்பியுமா
0: மறுபடியுமா?
3: உனக்கு
1: அப்படியா
2: வசந்தங்கள் வாழ்ந்து

0: அந்த மாதிரி அப்படியே வரும் ஒரு அருமையான பாடல். அதேதான்,
1: அதே குரலாற்ற வேகத்துல வேக வேகமா தாளாட்டி ராகத்தை
0: நல்ல ஒரு தொடக்கமா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக அப்படியே இருந்தாலும் ஒரு அருமையா பாடினாங்க. வாழ்த்துக்கள் பாக்கியா உங்களுக்கு. இப்போ அடுத்து நீங்க வாங்க.
1: என்னம்மா பாடல்கள்லாம் அப்படியே தேர்ந்தெடுத்து பாடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வரிசையில ஒருத்தவங்க யாரு
0: வந்துட்டீங்க வாங்க.
2: தேனினும் இனிய செங்கருமான கோடை பண்பலைக்கு நாமக்கல் மாவட்டம் தரட்டுக்குடி பாளையம் கரும்பு முருகனின் என் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் பாச வணக்கம். கரட்டூர் பிடிக்கிற வந்து பேசுறேங்கம்மா.
1: சகோதரனை வந்து விட்டுட்டீங்க, பாவம் அவர் கோச்சுக்குவாரு. சகோதரிக்கு மட்டும் வணக்கம் சொல்லியிருக்கீங்க.
2: ரோஜா பூ பூத்திருந்தா ராஜா கூட காத்திருப்ப, ரோஜாவும் முன்னை பார்த்து ராஜா போலே சிரித்திருப்பார், ரோஜா பூ பூத்திருந்தா ராஜா கூட காத்திருப்பார், ரோஜாவும் முன்னை பார்த்து ராஜா போலே சிரித்திருப்பார். பாராய் அருகே மன்னவன் நீயே காதல் சமம் என்றோ,

0: உயராது ரோஜா பூ
1: நம்மளே
2: ஒரு ரோஜா பூ பறிக்கிறோம் அப்படின்னு அதோட சேர்ந்து ஒரு மொட்டு வரது இல்லையா, அந்த மாதிரி கூடவே வந்துருச்சு அப்படிதானே. இப்ப யார் வர போறாங்க வாங்க,
1: இருந்தாலும் இப்படி எல்லாம்
2: வணக்கம்.
1: நல்லாவே கேக்குது, நீங்க யார் பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும்
3: நல்லா கேக்கும். பழனி வட்டம் திண்டுக்கல், திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் துறை கடவுளுங்க.
1: சரிங்க, பாடுங்க.
3: எப்படிங்க,
1: என்ன பாட்டு பாட போறீங்க?
3: கேப்டன் பாட்டுங்க, ஒரு ரெண்டு வரிதான் தெரியும், பாடிக்கிறேங்க.
1: பாடுங்க.
3: எங்க வீட்டு தோட்டத்துல ரோஜா பூ பூத்திருக்கு தலைவனுக்கு, தங்க தலைவனுக்கு. அவ்வளவுதாங்க.
1: கருப்பொருள் எல்லாம் நாங்க சொல்லிட்டோம், இததான் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்க வந்து தேடி தேடி
3: ரோஜா
2: பாடுங்க, பாடுங்க.
3: அருகில் வர மாட்டேங்குதுங்க.
2: பாடுங்க, பாடினாதான வரும். காதல் ரோஜாவை தொடங்கினீங்களா, பாடுங்க. காதல் ரோஜாவை இங்கே நீ இங்கே
3: கண்ணீர் வருகிறது,
2: கண்ணீர் வழியுதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல். அவ்வளவேதான். பாடிட்டீங்க, அது எப்படி கூடவே பாடினீங்க பின்னாடி
4: மட்டும் ஒண்ணுமே தெரியல.
2: இருந்தாலும் அடுத்த முறை வரும்போது நீங்க பாடியே ஆகணும், சரியா? நன்றிங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் கோடை பண்பலையோடு. ஒரு பாடலை கேட்டு பேசலாம்.

0: வாசம் தன்கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
6: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
7: இந்தியாவின்

0: எல்லையுமே வந்து ரோஜா
1: அந்த பச்சை நிறத்தில் கூட அந்த பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்படிலாம் இருக்கா அப்படின்றத ரொம்பவும் சிறப்பாக அந்த இயற்கையோட அழகு இருக்கு.
0: எல்லா விசேஷங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் ரோஜா பயன்படுத்துறதுக்கான காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா தான். அதுலேயும் சிவப்பு மலர்கள் வந்து ரொம்ப அடர்ந்த நிறம் அப்படின்றனால டக்குனு வந்து மனசை பறி கொடுத்துருவோமா, அதனால சிவப்பு வண்ண மலர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்த.
1: அதுவும் இல்லாமல் அந்த நிறத்துலேயே சிவப்புலேயே நிறைய இருக்கு, நிறைய வகையான ரோஜாக்களும் இருக்கு. அப்படியே ஒவ்வொருத்தவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த செடியை நம்ம வந்து வரவேற்கிற மாதிரி அழகாக அப்படியே வச்சிருப்பாங்க. அந்த பூக்களும் வளர்ந்து நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி வரவேற்கிற மாதிரி அழகாக இருக்கும். பூக்கள் அப்படின்னாலே சிறப்பு தானே, அதுலேயும் ரோஜா சொல்லவே வேணாம். இப்போ யார் எங்கேருந்து வராங்க, என்ன பாடல் பாட போகிறாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
0: கருணாநிதி ஐயா, சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க.
2: ஆமாங்கம்மா.
0: அப்ப என்ன பாட்டெல்லாம் பாடி இருக்காங்க, நம்ம என்ன பாட போறோம்னு உங்களுக்கு தெரியும் அப்படிதானே?
2: ஆமாங்க.
0: எங்க பாடாத ஒரு பாடல பாடுங்க பார்க்கலாம்.
2: ரோஜா பூ மாலையிலே ஒரு முல்லை பூ தேரியதே, இந்த மயிலாக்கள் கூட்டத்திலே ஒரு சின்ன புறா கூடுதே, எங்கள் நெஞ்சம் எல்லாம் பார்த்துதே. ரோஜா பூ மாலை ஒரு முல்லை புத்தேதே, இன்பம் பொங்கும் எங்கள் வீட்டில் இன்னொரு கொழுசின் சத்தம் கேட்டுமே. எங்கள் வீட்டில் பூஜை அறையில் இன்னொரு கையும் தீபம் ஏற்றிடுமே, உன் பேரை தன் பேரில் ஏற்றிடுவார், இனி உன் மூச்சை தன் மூச்சில் கலந்திடுவார். முல்லை பூ பேரியதே சொந்தம் விட்டு.
1: இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பாடிட்டே இருக்கலாம். ரொம்ப அழகா பாடுனீங்க, நீங்க சிறப்பாவும் பாடுனீங்க, கேக்குறதுக்கு அருமையா இருந்தது, நன்றிங்க. இப்ப அடுத்த நேருக்கான வாய்ப்பு வாங்க. 11:33 பண்பலியோடு இணைந்து பாடல் பாட.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
3: திருப்பூர் மாவட்டம் மாண்டாம்பாளையத்துல இருந்து.
0: என்ன பேர் மட்டும் கேக்கல?
3: பூங்குடி
1: பேசுறேன்.
0: பூங்குடி, ஆஹா,
1: பூங்குடிக்கே ஒரு பூ இருக்குப்பா.
0: ஆமா, பூங்குடி.
3: ரொம்ப நாள் ஆச்சு மேடம் லைன் கிடைச்சது.
1: இன்னைக்கு கிடைச்சிருச்சு இல்ல, சந்தோஷம் தானே?
3: ஆமாங்க மேடம்.
1: பாடுங்க பூங்குடி அம்மா. என்ன பாடல்?
3: ரோசா பூ சின்ன
1: ரோசா. பாடுங்க.
3: ரோசா பூ சின்ன ரோசா பூ, ரோசா பூ.
0: உங்களோட அலை பேசியை வந்து சரியா காது கிட்ட வச்சு பாடுனீங்கன்னா நல்லா கேக்கும்.
3: ரோசா பூ சின்ன ரோசா பூ, ரோசா பூ,
1: பாட்டு மட்டும் துணையாக.
3: திடீர்னு வான்காட்டி நல்ல பாட்டு,
1: நல்ல பாடு தானே, பாடுங்க. மனசெல்லாம் பந்தலிட்டு
3: பாது
1: மேல பூத்திருப்பேன், கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன். என்ன ஒரு அழகான வரிகள் இல்லைங்களா?
4: என்ன
0: பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க ஈஸ்வரன்?
4: படத்துலங்க
0: பாடுங்க, பாடுங்க
4: பாருங்க.
0: ரோஜா
4: ரோஜா ஒன்று மொத்தம் கேக்கும் நேரம், வானம் மண்ணும் ஒன்றாய் இங்கு தேரும், மயக்கத்தில் தேய்ந்து மடியின் மீது சாய்ந்து, ரோஜா ஒன்று மொத்தம் கேக்கும் நேரம்.
5: மணி என்ன?
4: வானம் மண்ணும் ஒன்றாய் இங்கு தேரும்.
0: 36 நிமிடம்.
4: நன்றிங்க மேடம்.
1: ஆஹா, ரொம்ப சிறப்பா பாடுனீங்க. இன்னமும்

0: Co.
1: ஐந்துல இது பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களை ரோஜா மலர்களை பத்தி நேர்கள் பாடிட்டு இருக்காங்க. நேரம் முற்பகல் 11:30 ஆகியாச்சு.
2: ரோஜா அப்படின்னு சொன்னோன்னு அதை பார்க்கும் போதே எவ்வளோ அழகா இருக்கும். ஒவ்வொரு வண்ண வண்ணமா அப்படி, அதுவும் நம்முடைய கொடைக்கானல்ல இந்த மார்ச் ஏப்ரல்ல எப்படி அந்த பூங்கால வண்ண வண்ணமா அப்படி பூத்துருக்கும். ஒவ்வொரு வண்ணமுமே ஒவ்வொரு அழகா இருக்கும்.
1: அதுலயும் எல்லா வண்ணங்களும்

பாடியிருக்கலாம். இருந்தாலும் அழகாக பாடினீங்க, நன்றிங்க. இப்போ 11:36 பாடல் வருது, அதுவும் ரோஜாவா இருக்கும்னு நினைக்கிறேன், கேட்கலாமா?

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்று.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: இது உங்கள் கோடை பண்பலின் உருப்பிலை ஐந்து தந்து கொண்டிருக்கும் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. 11:42 ஆயிடுச்சு. இன்று கரும்பொருளை மையப்படுத்தியது ரோஜா, வண்ண வண்ண ரோஜாக்கள் அப்படியே வித்தியாசமாக பூத்துட்டு இருக்கு பாடல் மூலமாக நேர்கள்கிட்ட இருந்து. இப்போ யாரு, எங்கிருந்து, என்ன ரோஜா, தெரிஞ்சுக்கலாம்.
8: ஹலோ மேடம்,
7: சொல்லுங்க. வணக்கம்.
8: வணக்கம் மேடம், திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
7: பேருங்க?
8: என் பேர் செல்வி.
7: செல்வி அம்மா, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கும் மேடம்.
7: ஏன் அமைதியா பேசுறீங்க? பாடும்போது ரொம்ப சத்தமா பேசினா பாடும்
8: புதுசா வந்திருக்கேன் மேடம்.
7: அப்படியே முதல் முறையா பேசுறீங்களா?
8: சூப்பர்,
7: வாழ்த்துக்கள். சரிங்களா, இதே மாதிரி தொடர்ந்து பண்பலையோடு இணைந்திருங்க. மகிழ்ச்சி கோடை பண்பலைக்கு நீங்க அறிமுகம் தந்ததுக்கு என்ன பாடல்மா பாட போறீங்க?
8: ஈரமான ரோஜா என்னும்
7: பாட்டு. பாடுங்க.
8: பாரு மேடம். ஈரமான ரோஜாவே, என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போது, என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் தாத்திவிட்டு போ, என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் தாத்திவிட்டு போகும்.
7: உன்
8: வாசல் இல்ல வரும்
7: உன்

0: பாடி வா
1: சிந்து
0: சிந்து.
1: ஈரமான ரோஜாவே, ஆஹா ரொம்ப ஒரு ஈரமான ரோஜா அப்படியே பார்த்த மாதிரி ஞாபகம் அப்படியே இருக்கு. செடியில் அப்படி ஒரு பூ பூத்துருக்கும் போது அது அப்படியே தண்ணீர் பட்டுச்சுன்னா அப்படியே எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாடிட்டு போனாங்க. ரொம்ப அருமையாக செல்வியம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து நேர் வாங்க.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: ஹலோ சகோதரி, இருவருக்கும் வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: ரோஜாமலரைந்திருந்தாராம் நல்ல நல்ல மனசு பேசுந்த ஜாமலருமே, உள்ளத்திலே மகிழ்ச்சியாக பெருமை கொண்டதா. கதை கதையாம் கதை கதையாம் சாதனமாம், அது வரி வரியாய் பாடிடுவேன் பாடிடுவேன். அவ்வளவுதான்,
1: கதைக்கதையாய் காரணம். அருமையா பாண்டாங்க, நன்றிமா. 11:45 பாட வாங்க. யாரு, எங்கிருந்து?
3: வணக்கம் மேடம், அசோக்குமார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராசன் கீரமுடி கிராமத்துல இருந்து பேசுறேன்.
1: சரிங்க, என்ன பாட்டு பாட போறீங்க அசோக்குமார்?
3: மேடம் 4 வரி பாட்டு பாடுறேன் மேடம்.
1: 4 வரி தான் பாடுவீங்களா? சரி, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க.
3: பாட்டு ராஜா சின்ன ராஜாவோட அந்த பாட்டு.
1: இந்த பாட்டு பாடுங்க பாடுங்க.
3: ராஜா சின்ன ராஜாவோடு காத்து,
1: ராஜா ராஜாவோட
3: மேடம்,
1: இல்ல இல்ல,

0: பக்கம் வந்தாராம், கூட ஒரு ரோஜா கூட்டம் கூட்டிக்கிட்டு போனாலாம், சந்தோஷ காத்து உல்லாச கூத்து சங்கீத பாட்டு சொன்னாலாம், ராஜா சின்ன ரோசாவோட கட்டு பக்கம் வந்தாராம்.
1: எத்தனை மரங்கள் அவை பூமிக்கு இயற்கையின் வரங்கள், அதாவது மரங்கள் மரங்கள் பூக்களும் அது போலதான். பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல முயற்சி செஞ்சாங்க. இவர் மாதிரி ஒரு பாடலையும் கேட்டுட்டு வந்துடலாம். இப்போ நமக்காக யுவபால அண்ணன் வந்து என்ன பாட போறாங்க, ரோஜா
2: தாரு, நம்ம தான் அதை கேட்கணும்.
3: உள்ளின் மீது கோபமா தன்னந்தனை ரோஜா என்றும்

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: பதினோரு மணி 53 நிமிடம் ஆகியாச்சு.
6: போயிட்டே இருக்கு.
5: ஆமா, ரோஜாவை மையப்படுத்திய பாடல்களை அப்படியே பாடிட்டே இருக்காங்க நேயர்கள்.
6: எங்களுக்கும் இன்னைக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட பேசிட்டு பாடலையும் கேட்டுடலாம். வாங்க. வணக்கம்.
7: வணக்கம். தினத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் முற்பகல் வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ் அமராவதி. நல்லா இருக்கீங்களா மேடம்?
6: நலமா இருக்கோங்க. ஐயா, எப்படி இருக்கீங்க?
7: நாங்க நல்லா இருக்கோம் மேடம். திராட்சை வாழை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
5: திராட்சை வாழை செஞ்சுட்டு ரோஜா மலர் பத்தி பாட போறீங்க, என்ன பாட்டு?
7: இந்த பாட பேர் தெரியல மேடம், பாட்டு பாடுறேன். பழைய பாடு, உள்ள ரோஜா முத்தார பொண்ணுங்கள்.

0: வருது.
1: ஆஹா, ரொம்ப அழகாக பாடுனீங்க. இன்னும் வந்து கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்கு. மூன்று தெய்வங்கள் திரைப்படத்துலேருந்து அழகான பாடல் பாடினாங்க. நன்றிங்க ஐயா. அடுத்த நேயரை சந்திக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பாடல் கொண்டு வரக்கூடிய நேயர் வாங்க. எங்க இருந்துமா?
2: மதுரையில இருந்து.
1: பெருந்துறை. என்ன பேருமா?
3: பிரியதர்ஷினி.
1: பிரியதர்ஷினி, என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க?
3: புது ரோஜா தேன் எடுத்து குடுது.
2: வசந்த வாசல் வீசுது.
3: பாடலாங்களா?
2: பாடலாம், பாடலாம், தாராளமா பாடுங்க.
3: புது ரோஜா தேன் எடுத்து போகுது, மனம் தானா எடுத்து பார்த்து, ஏதேதோ எண்ணம் வந்து வாசுது, ஆறாக ஓடி வந்து தாவுது, நெஞ்சோடு நெஞ்சம் ஒன்றாய் சேருது, நினைவெல்லாம் இங்கே என்று ஆனது. ஒரு புது ரோஜா எடுத்து போகுது, மனம் தானா பார்த்தெடுத்து பாருது.
1: அதாவது மனம் தானா பாட்டெடுத்து
2: பாடுது.
1: இத பத்தி பாடணும் அப்படின்னு சொன்ன உடனேயுமே நம்ம நேயர்கள் எப்படி அப்படியே மனசுல அப்படியே வந்துருச்சு, தானா பாட்டு வந்து பாடுது. அதே போல இன்னைக்கு

0: இந்நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இனிப்பில் வந்து நிறைய பேர் பங்கு பிச்சு நல்ல அழகான பாடல்களை பாடினாங்க, பாடுறதுக்கும் காத்துட்ருந்தாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பிச்ச பங்கு பெற காத்திருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி நிகழ்ச்சியிருந்து விடைபெறுகிறோம்.
1: சசிரேகா ஜெயகாந்த்,
0: மெர்லின் ரமேஷ்,
1: நன்றி.
2: இன்னைக்கு பூரா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். உலகளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலிலும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. காவலர் தினம் இன்று

கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், சமூகத்தில் அமைதி நிலவிடவும் சட்டத்தின் ஆட்சி நிலை பெறவும் தன்னலமின்றி பணியாற்றி வரும் காவல்துறையினருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் சம்பா சாகுபடிக்காக 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். தீபாவளி பண்டிகையையொட்டி சொந்த ஊர் செல்வதற்கான பல்வேறு ரயில்களின் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் நடைபெறும் கடனுதவி வழங்கும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வென் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

நளினமான நண்பகல் வணக்கம் நேர்களே. பரபரப்பான சமையலறை, விறுவிறுப்பான சாலையோரம், சுறுசுறுப்பாக இயங்கிடும் கடை வீதிகள், கலகலப்பான மழையின் பேச்சு, சிலசிலப்பான தென்றலின் தீண்டல் என இயங்கிடும் இந்த அழகான வேளையில் நம் பண்பலையின் பாச உள்ளங்களின் இல்லம் தேடிச் செல்லும் நேரமாக இது இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: மணி தானுங்க ஐயா?
1: மணிதான், மணிதான்.
0: நான் வந்து நீங்க எழுதின ஒரு புத்தகத்தை வாசிச்சேங்க ஐயா, அப்படியே ரொம்ப அருமையா இருந்தது.
1: நான் புத்தகமே எழுதலையே.
0: நீங்க தானே மணி? கூ மணி தானே நீங்க?
1: ஆமா,
0: நீங்க எழுதின புத்தகம் தான் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டு இந்த மொபைல்

0: நம்பர் தான் வேற அதுல போட்டிருந்தது.
1: அப்படியா?
0: ஆமா,
1: தவறுதல் ஆயிடுச்சு.
0: அது எப்படிங்க ஒரு படைப்பாளி எப்படி வந்து புக்ல வந்து அவரோட
1: அளவுக்கு எனக்கு பெரிய அறிவு இல்லையேமா.
0: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல நான் நம்ப
1: மாட்டேன்.
0: நீங்க இல்லீங்களா? இங்க பாருங்க,
1: புகழ்ச்சி நீங்க சொல்றப்ப நான் எழுதி இருந்தேன்னா பேருன்னு ஏத்துக்கவுனே.
0: இங்க பாருங்க, அதுல அட்ரஸ் போட்டிருக்கு, நான் வேணா சொல்லட்டா? திருப்பூர் உடுமலைப்பேட்டை கூமணி இந்த மொபைல் நம்பர்.
1: ஏதாவது நம்பர் மாறி இருக்குங்கடா.
0: சரி, நம்பர் தான் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கூமணிங்கிற பேருமா மாறி இருக்கும்?
1: மாறாது, மாறாது.
0: அப்புறம் பாத்துக்கங்க, நான் சொல்றேன், நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா எழுதிருக்கீங்க.
1: சரி, நீங்க ஏதோ இன்னைக்கு போட்டோ எடுக்கணும் முடிவு பேசுறீங்க. யாரோ
0: இல்லங்க ஐயா, என்னங்க ஐயா இப்படி பேசுறீங்க? அதுல வந்து உங்கள் நண்பன் சொல்லிட்டு நீங்க முதல் முதல்ல உங்க நண்பனை பத்தி அறிமுகம் குடுத்திருக்கிறதுல யார பத்தி தெரியுமா குடுத்திருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க தானே எழுதுனீங்க. சரி, நீங்க எழுதலன்னு சொல்லிட்டீங்க, யாரா இருக்கும்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: நானே எழுதலைங்கிற யாரா இருக்குன்னு
0: என்ன ஐயா இப்படி சொல்றீங்க? என்னுடைய மனைவி தான் என்னுடைய முதல் நண்பர், அவருக்காக தான் இந்த புத்தகத்தை எழுதுறேன்னு சொல்லிட்டு மகேஸ்வரி அம்மாவை பத்தி தான் நீங்க முதல் பக்கத்துல எழுதிருக்கீங்க.
1: என்ன
0: சொல்லுங்க பாக்கலாம், வடிவேல் படத்துல வர மாதிரி என்ன சொல்ல போறேன்னு சொல்லுங்க.
1: ரேஷன் கார்டு நீட்டி ஜாதகத்தை பாருங்க.
0: நான் வந்து கரெக்டா தான் பேசுறேன். நீங்க வந்து மணி ஐயா தானே?
1: மணிதானுங்க, ஐயா வந்து ஆகல.
0: சரி, மணி தானே நீங்க? உங்களோட வைஃப் பேர் வந்து மகேஸ்வரி தானே?
1: ஆமா.
0: அவங்க லைப்ரரியில தானே வர்க் பண்றாங்க?
1: ஆஹா ஆஹா, யாரோ நல்லா தெரிஞ்சவங்க கலாய்க்கிறாங்க.
0: நாங்க கலாய்க்கலாம் இல்ல. இங்க இப்ப என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? நாங்க ஏன் உங்களை கலாய்க்க போற சொல்லுங்க? ஒரு பாராட்டலாம் அப்படின்னு கால் பண்ணா இப்படி அந்த பாராட்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே, என்ன பண்ணலாம்?
1: புரியலைங்க, எனக்கு உண்மையாலுமே புரியலைங்க.
0: அப்படி சொல்றீங்களா? சரி, ஒண்ணு பண்ணுவோம். அந்த புத்தகம் வந்து மொத்தமா எங்க கிட்ட வந்து இருக்கு, நீங்க வேணா வந்து பாருங்க. அதுல உங்க போட்டோ எல்லாம் வேற போட்டிருக்காங்க தெரியுமா?
1: எங்கீங்க?
0: அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க.
1: சொல்லுங்க.
0: கோடை பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி கொடைக்கானல். சரிங்களா?
1: பாருங்க, நீங்க தானா?
0: நாங்களே தான். எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க.
0: உங்களை பத்தியும் உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: எங்க வீட்டுல நான், என் ஒய்ஃப் பாலவாடியில் இருக்காங்க நூலகரா, நான் வந்து ஸ்டுடியோ போட்டோ வீடியோ, எங்க தாயார் இருக்காங்க வீட்டுல, என் மக வந்து திருமணமாக மகள் இருக்கா.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா. உங்க இந்த கடிதம் யாரு எழுதி போட்டாங்கன்னு கேட்க மாட்டீங்களா?
1: கடிதம் எங்க மனைவி தான் எழுதி போட்டிருப்பாளோ. நீங்க கணிப்பு,
0: உங்க மனைவி தான், உங்க மனைவி தான் எங்க கணவருக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க.
1: நீங்க பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டீங்களே.
0: ரொம்ப இன்ப அதிர்ச்சியா இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா?
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க, மகிழ்ச்சியா. நான் நினைச்ச பேசணும்னு, ஆனா அந்த அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த லைன் பிடிக்க முடியல பிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்களா, அதனாலயே நான் அந்த இதுக்கு போக மாட்டேன்.
0: அப்படியெல்லாம் இல்ல, நீங்க அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இணைப்பு கிடைக்கும்.
1: நாங்க இப்போ ரொம்ப நாள வெறும் கோடை பண்பலை மட்டும் தான் வச்சு வச்சிருக்கிறேன். மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன், ஆன் பண்ணுவேன்.
0: சரிங்கய்யா,
1: வெறும் கோடை பண்பலை மட்டும் தான் கேட்பேன்.
0: கேட்டுட்டே இருங்க.
1: கார்ல போகும்போது மத்தியானம் கரெக்டா 1 மணிக்கு வைப்பேன். இங்க பாருங்க, நல்ல அற்புதமான பழைய பாடல் நல்லா சொல்லி சொல்லி 1963 வந்தது, 1952 வந்தது, இசை பாடுனது யாரு யாரு அப்படின்லாம் சொல்லி வைப்பீங்களா? அந்த மாதிரி கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கும்.
0: சரிங்க, சரிங்க. நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பாடலும் வந்துட்டு இருக்கு. உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.
1: நன்றிங்க, நன்றிங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது. நம் கோடை பண்பலை 100.5.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: ஹலோ
1: யாரு?
0: ஹலோ அம்மா, தாரணியோட அம்மா பேசுறீங்களா?
1: இல்ல, உங்க அக்கா பேசுனீங்க.
0: அக்கா பேசுறீங்களா? ஓகே, உங்க பேருக்கா? நீங்க நர்சிங் படிக்கிறீங்க தானேக்கா?
1: நானா?
0: ஆ, அவங்க
1: ஆமா, நான் நர்சிங்.
0: ஆ,
1: நான் நர்சிங் தான் படிக்கிறேன்.
0: நான் தாரணி ஃப்ரெண்டு தான்க்கா பேசுறேன்.
1: தாரணி ஃப்ரெண்டா?
0: ஆமாங்கக்கா, காலேஜ்ல.
1: மதுசாலினி. மதுஷ் யாரு ஃப்ரெண்ட் பேரு?
0: ஷாலினிக்கா.
1: மதுசாலினியா?
0: ஆமாக்கா.
1: நேத்து பேசின பிள்ளை தானே?
0: ஆமாக்கா.
1: சொல்லு,
0: எப்படி இருக்கீங்க?
1: என்னல நேத்தரல கேட்ட? நான் நல்லா இருக்கேன்ல.
0: இன்னைக்கு கேட்க கூடாதாக்கா?
1: சரி கேளு. இப்ப அவ்வளவுதானே?
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன். இந்த ரோல் கால் டைம் ஆச்சு, ரோல் கால் கொடுக்க போனோம்.
0: அப்படியா? ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்காக்கா?
1: பேசு. 9:30 தான் போவேன்.
0: ஓகே, நேத்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன்க்கா.
1: என்னது?
0: இந்த தாரணி பிள்ளை என்ன பண்ணுச்சு தெரியுமா? போன வாரம்
1: தாரணி
0: வந்து,
1: என்ன
0: போன வாரம் எங்க கிளாஸ்ல இன்னொரு ஒரு பொண்ணுகிட்ட வந்து அமௌண்ட் வாங்குச்சு. ஆனா எதுக்கு வாங்குச்சுன்னு தெரியாது, ஆனா வாங்குச்சு எனக்கு தெரியாது. இப்ப அந்த பொண்ணு வந்து கால் பண்ணி சொன்னப்போ, ஆனா நான் வாங்கினப்ப பார்த்தேன், ஆனா நான் கேட்கல, சரி ஏதாவது இருக்கும்னு விட்டுட்டேன். ஆனா இப்ப அந்த பொண்ணு போன் பண்ணி என்கிட்ட சொல்லுது, அவ கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு இப்ப சொல்ற. எதுக்கு வாங்கினா அப்படின்னு கேட்டேன். ஏதாவது எமர்ஜென்சினா தானே வாங்கியிருக்கணும், எதுக்கு வாங்கினா அப்படின்னு கேட்டேன். யாருக்கோ கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கினதா சொன்னாக்கா. சரி, நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், உங்களுக்கோ யாருக்காவது பர்த்டே கூட இருந்திருக்கலாம், அதனால ஏதாவது சர்ப்ரைஸா கொடுக்கணும்.

0: காமிச்சிருப்பா போல அப்படின்னு. ஆனா எதுக்கு 5000 வாங்கினான்னு தெரியலக்கா. அந்த பொண்ணு வீட்டுல கேக்குறாங்க போல இருக்கு. அந்த பிள்ளை ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசை கொடுத்துருந்துருக்கு. கடைசியில இப்ப 5000 ரூபாய் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அது ஆனா நான் காசு வாங்கினத நான் பார்த்தேன். நான் தூரத்துல இருந்து அவளுக்கு வாங்கினதை பார்த்தேன். பட் நான் பெருசா எடுத்துக்கல, அவள்கிட்ட கேட்கவும் இல்லை. அந்த அடுத்த கிளாஸ் சேஞ்ச் ஆனதுனால அப்படியே மறந்துட்டு விட்டுட்டோம். ஆனா இப்ப இந்த பிள்ளை திருப்பி சொல்லவும்னா எதுக்கு இந்த பிள்ளை இந்த வேலை பார்த்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலக்கா. உங்கள்ட்ட எதுவும் சொல்லுச்சா?
1: இல்லையே, அப்படிலாம் அளவுல வாங்காது.
0: இல்ல வாங்குச்சுக்கா.
1: இல்ல வாங்காது.
0: நீங்க என்னக்கா வாங்காதுன்றீங்க? அந்த பொண்ணு போன் பண்ணி கேக்குது.
1: அப்படிலாம் வாங்காது, வாங்கினேன் சொல்லிருமே.
0: ஆனா எனக்கு என்கிட்ட சொல்லலையேக்கா. அந்த பிள்ளை ஏதாவது தேவைன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட தாங்க கேக்கும். என்கிட்ட கேக்கலையே. இல்ல வீட்டுல வேற ஏதாவது எமர்ஜென்சி இருக்கா? ஏதாவது யாருக்காவது பணம் தேவைப்பட்டுச்சா இல்ல ஏதோ நடந்துச்சாக்கா?
1: இல்லையே.
0: ஏக்கா பர்த்டே இப்படி எதுவும் வந்துச்சாக்கா?
1: இல்லையே.
0: 5000 தேவைப்படுற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையேக்கா.
1: அப்படிலாம் இந்த பிள்ளை வாங்காது. மதுசாலினியா?
0: ஆமாக்கா.
1: அப்ப நேத்து எந்த நம்பர்ல? அந்த நம்பர் என்னது?
0: இல்ல இது எங்க அக்கா நம்பர்க்கா.
1: அப்படியா?
0: என் போன் சார்ஜ் இல்ல. அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கும் போதே போன் கட் ஆயிடுச்சா, அதனால சரி அந்த நம்பர் மட்டும் எனக்கு இவன் நம்ப உங்க நம்பர் எனக்கு இதுல இருந்துச்சு, அதனால எடுத்து ஈஸியா பண்ணிட்டேன். டைரியில எழுதி வச்சிருந்தேன் சில நம்பர்ஸ், அதுல வச்சு கால் பண்ணேன்.
1: வீட்டுல என் பக்கத்துல இருக்கு. இப்போ நான் ஹாஸ்டல்ல எல்லாம் இருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகேக்கா.
1: சரி, நான் கேட்டுட்டு அப்புறம் கூப்பிடவா?
0: கேட்டுட்டு எப்ப கூப்பிடுவீங்க?
1: நான் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். வை, நான் 2 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன்.
0: கூப்பிடுறீங்களா? நான் 2 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிடுவேன்.
1: சரி.
0: ஆ,
1: ஹலோ
0: அக்கா சொல்லுங்கக்கா.
1: நீ ஏமாத்தாதீங்க என்னைய.
0: நான் எதுக்குக்கா ஏமாத்த போறேன்?
1: அந்த உள்ள வாங்கல. நீங்க எஃப்எம்ல இருந்து கூப்பிட்டே நீ கலாய்க்கிறீங்க.
0: அக்கா என்னக்கா, நேத்துதான் நல்லா பேசுறீங்க, இன்னைக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க.
1: அது இல்ல புரியல, மதுசாலினிதான் பேசுதா? அப்புறம் வந்து கேட்டீங்களான்னு கேக்குறீங்களே.
0: வணக்கம், நாங்க கோடை பண்பலை 100.5ல இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கோம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்கக்கா. என்ன படிக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நர்சிங் பண்றீங்கன்னு சொல்லிருக்கீங்க.
1: என் பேர் திரேகா, நான் 4th year பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இருக்கேன்.
0: மகிழ்ச்சி. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கும்.
1: நான் வந்து தேனி மருத்துவக் கல்லூரியில எனக்கு காலேஜ்லயே படிச்சுட்டு இருக்கேன். என் ஊரும் தேனி தான். நான் தேனி மருத்துவக் கல்லூரியில எனக்கு பிஎஸ் நர்சிங்கும் கிடைச்சிட்டு அங்கதான் படிச்சுட்டு இருக்கேன்.
0: ரொம்ப சிறப்பு. நம்ம ஊர்லயே கிடைச்சது நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தானே?
1: ஆமா.
0: வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
1: வீட்டுல அம்மா அப்பா பாப்பா ஆச்சி எல்லாம் இருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கும் போது எப்பவுக்கு நான் போன் போட்டு பேசுவேன். இன்னைக்கு என்னைய தேடி நீங்க கூப்பிட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: இந்த இன்ப அதிர்ச்சி குடுக்கறது தான் நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பே.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு.
0: மகிழ்ச்சியில என்ன பேசுறதுன்னு தெரியலையா?
1: ஆமா.
0: கூப்பிட சொல்லி நீங்க தான் இது அனுப்பி இருக்கீங்க. குறுந்தகவல்ல அனுப்பி இருக்காங்க. அதுல ஆல்டர்னேட்டிவ் நம்பர்னு சொல்லி உங்க நம்பரை போட்டிருக்காங்க. புரியுதா? 2 நம்பர் கொடுத்திருக்காங்க, அதுல ஆல்டர்னேட்டிவ் நம்பர்னு கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் நான் மெயின் நம்பருக்கு கூப்பிடாம ஆல்டர்னேட்டிவ் நம்பருக்கு
1: கூப்பிட்டேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: எனக்கு எனக்கு கோடி அருவி கொட்டுது உண்மையில போடுங்க.
0: அப்படியே நீங்க 2 லைன் பாடுங்களேன். உங்க தங்கச்சி நீங்க பேசுறத அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் கேப்பாங்கல்ல, அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 லைன் உங்களுக்காக பாடி விட்டுருங்க.
1: எங்க அப்பா பேரு அறிவழகன், எங்க அம்மா பேரு முருகானந்தி, என் தங்கச்சி பேரு தாரணி. என் தங்கச்சிக்கு செப்டம்பர் 2 இப்பதான் பிறந்த நாள் முடிஞ்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிருங்க.
0: இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் உங்கள் தங்கைக்கு கோடை பண்பலை சார்பாக.
1: கண்டிப்பா பாடணுமா?
0: பாடணும். நீங்க தாரணிக்காக பாடியே ஆகணும்.
1: சரி, நான் கண்ணம்மா பாட்டு பாடுறேன். ஆனா நீங்க எனக்கு கோடி அருவி பாட்டு கொடுத்துருங்க.
2: கண்ணம்மா கண்ணம்மா.

0: அவ்வளவுதான், எனக்கு இதுக்கு வேலை எல்லாம் வாழ முடியாது.
1: சிறப்பா பண்ணீங்க. யார் இந்த கண்ணம்மா?
0: என் தங்கச்சி
1: தாரிணி. எவ்வளவு ஒரு அன்பான பாசமான அக்காவை கிடைச்சிருக்காங்க தாரிணிக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க
0: எனக்குதான் என் தங்கச்சி கிஃப்ட். அந்த பிள்ளைதான் என்னை பாத்துக்கிறோம். நான் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பேன். அந்த பிள்ளைதான் எங்க அம்மா மாதிரியே என்னை பாத்துக்கிறோம். அப்படிலாம் இல்ல, உன்னால முடியும் அந்த மாதிரி சொல்றது என் தங்கச்சி தான். இப்ப முடியும் எங்க அம்மா, எங்க அம்மா எப்படி பாக்குறேனோ என் தங்கச்சி எங்க அம்மா மாதிரிதான்.
1: இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இதெல்லாம்.
0: உண்மையிலேயே
1: கிஃப்ட் தான்.

0: அருவியாய் நம் செவியோரம் இசைத்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத கலையான
2: ஒரு கால் கட்டு போட்டா திருந்திருவேன்னு நானும் மனக்கணக்கு போட்டேன் பாரு. மனக்கணக்கு ரொம்ப தப்புடா, எல்லாம் பாழா போச்சு.
3: போக சீர்காழிய கொண்டாந்து கட்டி வச்சு கேட்டா உன் அண்ணே மகன் உர விட்டு போக கூடாதுன்னு.
2: அடச்சி வாய மூடுற, பேசாத இதுக்கு மேல.
1: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
4: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும். இது என்ன நாடகம், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அப்ப காத்திருங்க, நாளை 9 மணி வரை தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: நம்ம கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு வலம் வர காத்துட்ருக்கக்கூடிய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி பார்வதி அவர்களோட தெருவில் வலம் வர காத்துட்ருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய கருப்பொருள் என்னவாயிருக்கும்? அது நம்மளோட உணர்வில் உறவில் ஒன்றி போன ஒன்று. அது இல்லாமல் நம்ம இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்னவா இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைஞ்சே இருங்க நம்ம கோடை பண்பலை 100.5.
1: பாட்டி, குழந்தை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சார், குட் மார்னிங் சார்.
1: யாருங்க?
0: சார், என் பேர் ஆனந்தி சார்.
1: சரிங்க.
0: சார், இவங்க ரூபா சிஸ்டர் வந்து உங்களோட நம்பர் கொடுத்துருந்தாங்க சார். நான் உங்கள்கிட்ட ஜாபுக்கு கேட்டிருந்தேன் சார். ஸ்கூலில் வேகன்சி இருந்தால் நீங்கள் சார்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் நம்பர் கொடுத்துருந்தாங்க சார்.
1: எந்த ஊருங்க நீங்க?
0: முசிறி சார்.
1: தெரியல யார் ரூபா சிஸ்டர்னா யாருன்னு.
0: அவங்க முசிறி ஸ்கூலில் தான் வேலை பார்த்தாங்க சார். அவங்க தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஹெச்எம் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் நம்பர் கொடுத்தாங்க சார். நம்ம ஸ்கூலில் ஏதோ வேகன்சி எதுவும் இருக்காங்க சார்.
1: என்ன முடிச்சிருக்கீங்க?
0: சார், நான் டிடிஎட் எம்ஏ பிஎட் பண்ணியிருக்கேன் சார்.
1: சரிங்க. முசிறியில இங்க இது வந்து கொலக்குடியில இருக்க ஸ்கூலு, நர்சரி வரதான்.
0: சரிங்க சார்.
1: சரிங்க, அதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா ரூபா சிஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியல.
0: அப்படிங்களா? அவங்க கான்வென்ட்ல வேலை பார்த்தாங்க சார். முசிறி கான்வென்ட்ல தான் வேலை பார்த்தாங்க.
1: சரிங்க.
0: ஆனா அவங்களுக்கு ஒருவேளை அவங்க எப்படி உங்களுக்கு பழக்கம் தெரியல சார். அவங்க தான் சொன்னாங்க.
1: அப்படிங்களா?
0: ஆமாங்க சார்.
1: சரிங்க. வேகன்ட் இருக்கு, சேலரி எல்லாம் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்றீங்க?
0: சார், எனக்கு ஒரு 20 கிடைச்சா நல்லா இருக்கும் சார்.
1: அப்படியா? அது அவ்வளோலாம் இல்லை. ஸ்ட்ரென்த்தே ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க.
0: ஓகே சார்.
1: எல்கேஜி டு 5th-ங்கிறதுனால
0: ஓகே சார்.
1: அதனால அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க.
0: ஓகே ஓகே சார்.
1: பெரிய லெவல்லலாம் இங்கே ஸ்ட்ரென்த்து கிடையாது. மொத்தம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம இது பண்ணோம்.
0: ஓ சரிங்க சார்.
1: ஓகேங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே லோக்கலில் இருக்க சிம்பிளான டீச்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஹை லெவலில் கொடுக்க முடியாது, ஏன்னா இப்போ தான் இது மூவ் ஆகிட்டு இருக்க ஸ்கூலு, சின்ன ஸ்கூலு.
0: ஓகே ஓகே ஓகேங்க சார். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
1: ஆ ஓகேங்க, புரியுது. பட் சேலரி அதிகம் பண்ண முடியாது.
0: ஓ
1: அதுக்குள்ள தான்.
0: ஓ சரிங்க சார்.
1: ஓகே
0: சார். அப்படின்னா நம்ம அதை என்னன்னு பார்த்துக்கலாம் சார்.
1: ஆ ஓகேங்க சார்.
0: சார், இன்னொரு விஷயம் சார். நம்ம கோடி பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு சாரை தேடி வீட்டுக்கு வந்திருக்கோம் சார்.
1: ஓகே ஓகே, தேங்க் யூ மேம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நிலையத்துல நல்லா இருக்கோம்.
1: சரிங்க மேம்.
0: உங்களோட நம்பர் கொடுத்து சாருக்கு கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க.
1: சரிங்க மேம்.
0: இளம் தேடி வரும் பண்பலையில கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்சவி வழியா அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு சாரை தேடி வந்திருக்கோம். சரவணன் சார் முசிறியில இருந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆமா மேம்.
0: இப்ப நம்ம வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க சார்.
1: என்னோட வீட்டுல என்னோட வைஃப் பார்க்கவி.
0: சரிங்க சார்.
1: அப்புறம் என்னோட பையன் அஜய்.
0: ஓகே சார்.
1: அப்பா வந்து அப்பாவை ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருந்தாரு.
0: சரிங்க சார்.
1: சரிங்க மேம்.
0: இப்போ நீங்க வீட்ல இருக்கீங்களா சார்?
1: இன்னைக்கு லீவு மேம், வீட்ல தான் இருக்கேன்.
0: ஓகே சார். உங்க வைஃப் பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்க.
1: இல்ல மேம், அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொன்னா.
0: கண்டிப்பா பேசலாம் சார், கொடுங்க.
2: ஹலோ மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: பார்க்கவி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஹோம் மேக்கரா இருக்கேன்.
0: ரொம்ப பெரிய வேலை பாக்குறீங்கல்ல?
2: அப்படிலாம் இல்லைங்க.
0: ரொம்ப ரசிச்சு பண்றீங்களா?
2: அப்படியே
0: இருக்கேன்.
2: இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு

0: கொஞ்சமா இருக்கு.
1: இது
0: நம்ம பண்பலையில நம்மள்கிட்ட பேசுறதுக்கு நம்ம ஏன் தயக்கப்படணும்
1: எப்போதும் பண்பலை தான் கேட்டுட்டே இருப்போம்.
0: பாத்தீங்களா? நீங்க எதிர்பாராத நேரமா பார்த்து உங்களை தேடி வந்திருக்கோம்.
1: எங்களுக்கே ரொம்ப இன்ப அதிர்ச்சியா இருக்கு.
0: அதை கொடுக்கணுன்றது தானே நம்ம நிகழ்ச்சியோட ஒரு சாராம்சமே. நீங்க பண்பலை அதிகமா கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்கீங்க?
1: வானவில்
0: வானவில்ல பேசணும்னு விருப்பப்பட்டிருக்கீங்க? அது இப்படி பயந்து பயந்து சொல்றீங்களே.
1: இல்ல பயந்த
0: இப்பதான் நம்ம
2: கேட்டுட்டு இருப்பாரு.
0: ஓ சரிங்க சார்.
2: அவருதான் ரொம்ப நாள் காலையில 6 மணில இருந்து
0: இரவு வரைக்கும்
2: இரவு வரை கேட்டுட்டே இருப்பாரு. ஒரு நாளை எழுதி போகுது நிகழ்ச்சி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு.
0: ஓ சரிங்க சார்.
2: அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிருக்கலாம்.
0: கண்டிப்பா பேசலாம் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு குடும்பத்துல எல்லார்ட்டையும் பேசுறது. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்
0: ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கமா. எழுதி பார்த்துக்கலாம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: பேர் அப்பாவு. சுகாதார ஆய்வாளர் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன்.
0: சரிங்க ஐயா, நீங்க எப்பயுமே பண்பலை கேட்டுட்டே இருப்பீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுனதுல. நீங்க மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
3: முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் உதவி செய்யணும். இல்லைன்னா செய்யாம விட்டுறோம், விட்டுறணும். லிப்ட் கொடுக்கணும், இல்லாட்டி லெப்ட்ல கொடுக்க கூடாது, ரயில தான் கொடுக்கணும்.
0: ரொம்ப அழகா சொல்றீங்க. உங்க அனுபவத்தில இருந்து நீங்க எங்களுக்காக சொன்ன விஷயங்களை நாங்க எப்பயுமே எடுத்துக்குவோம்.
2: எல்லாருமே சூப்பரா நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கீங்க மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்ற தகவல் எல்லாம் நான் சொல்லுவேன், திக்குமுக்கு இதெல்லாம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார்.
2: அதனால அவங்களும் தமிழ்லாம் நல்லா கத்துட்டு இருக்காங்க, இதன் மூலியமா ரொம்ப பயனுள்ளதா இருக்கு மேம்.
0: நன்றி சார்.
2: ஓகே மேம்.
0: தம்பி பக்கத்துல இருக்காங்களா சார்?
2: இருக்காங்க மேம்.
0: குடுங்க, தம்பிட்டையும் பேசல, எல்லாத்தையும் பேசிட்டு தம்பிட்ட பேசலன்னா வருத்தப்பட்டு வரல.
4: ஹலோ
0: தங்க, உங்க பேர் என்ன?
4: அஜய்.
0: என்ன படிக்கிறீங்க அஜய்?
4: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: அப்படியா? என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
4: சிஎஸ் ஸ்கூல்.
0: அப்பா வேலை பாக்குற ஸ்கூல்லயா?
4: ஆமா.
0: ஓ, உங்க கிளாஸ் டீச்சர் யாரு?
4: கிளாஸ் டீச்சர் சத்யா மிஸ்.
0: நேத்து டீச்சர்ஸ் டே எல்லாம் கொண்டாடுனீங்களா?
4: ஆ, கொண்டாடுனோம்.
0: அப்படியா? என்னெல்லாம் பண்ணீங்க? டான்ஸ் ஆடி பாட்டுலாம் பண்ணீங்களா?
4: ஆமா.
0: என்னென்னலாம் செஞ்சீங்க?
4: கிஃப்ட் கொடுத்தோம்.
0: ஆ,
4: கேக்லாம் வெட்டினோம்.
0: அப்படியா? பாரா, நம்ம ஜாலியா கொண்டாடி இருக்கீங்க போலயே.
4: ஆமா.
0: சரி, உங்களுக்கு ஒரு ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும்னு அப்பா சொன்னாரு, அந்த பாட்டு 2 லைன் பாடுங்க.
4: மஞ்சள் பாலுனே, சூப்பர் பாலுனே, ஒளி வாட்டர் மேலே.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்புக்கும்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகபரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.

0: நண்பகல் 12:50 மணித்துளிகளில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள JJ நகரில் வாழும் பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
2: வகை வகையான தேன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம.

0: என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒண்ணு பெட்டி தேன் அல்லது மலைப்பகுதியில கிடைக்கக்கூடிய வனப்பகுதியில இருந்து எடுக்கக்கூடிய தேன் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்க.
1: பெருந்தேனன்னு ஒன்று இருக்கு மேடம், அதான் மலந்தேன்ன்றது. அப்புறம் பொந்து தேன்ன்றது வந்து மரப்பொந்து கல் பொந்துல தான் இருக்கும், அது வந்து ஒரு இதுக்கு. குச்சியில இருக்கிறது வந்து ஒரு அரை லிட்டருக்குள்ளதான் இருக்கும், அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறது. அப்போ கொசுவந்தேனு ஒன்று இருக்கு, மொத்தம் நாலு தேன் இருக்கு. இந்த நாலு தேனில் வந்து நம்ம மினிமா கிடைக்கிறது மலந்தேன் கொடுப்பாங்க, ரெண்டாவது இந்த பொது தேன் கொடுப்பாங்க.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 கொடை தென்றல்.
3: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், we have it. World class cancer technology, advanced care ஒரே இடத்துல, அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
5: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
6: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயவலை மீளவலி. இன்று நாம் பார்க்க போறது ட்ரோஜன் ஹார்ஸ்ன்ற ஒரு சைபர் அட்டாக். ட்ரோஜன் ஹார்ஸ்ன் ஏன் பெயர் வந்ததுன்னு தெரியுமா? ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு போர்ல கிரீக் வீரர்கள் ட்ராய் என்ற நகரத்துக்கு நுழைய ஒரு தந்திரம் செஞ்சாங்க. அவர்கள் ஒரு பெரிய மரக்குதிரையை உருவாக்கினாங்க. அதை பார்த்து ட்ராய் நகர மக்கள்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது நமக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த குதிரையை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, நகரத்துக்குள்ள வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்தது, அந்த மரக்குதிரைக்குள்ள நிறைய கிரீக் வீரர்கள் மறைஞ்சிருந்தாங்க. இரவு நேரத்துல எல்லாரும் தூங்கின பிறகு இந்த வீரர்கள் குதிரையிலேருந்து வெளியே வந்து நகரத்தின் கதவை திறந்துட்டாங்க. இது மூலியமா வெளியில இருந்த கிரீக் படை வந்து ஃபுல்லாவே உள்ள வந்துருச்சு. வெளியிலேருந்து பார்க்கல அது பரிசு மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் உள்ளே வந்து ஆபத்து நிறையா இருந்தது. இதை தான் சைபர் வேர்ல்ட்லையும் நடக்குது. உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பில் ஃப்ரீ கேம் டவுன்லோட், ஃப்ரீ மூவி டவுன்லோட், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு நமக்கு நிறைய ஃபைல்ஸோ ஆப்போ வரலாம். நம்மளும் அதை நல்லதுன்னு நினச்சி டவுன்லோட் செய்கிறோம். நமக்கு தெரியாமல் நம்ம நிறைய மால்வேர்ஸோ வைரஸையோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அந்த ஆப் மூலியமோ இல்லை அந்த ஃபைல் மூலியமாக நமக்கு வர மால்வேர் மூலியமாக நம்மளுடைய பாஸ்வேர்ட், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், டிவைஸோட ஆக்சஸ் எல்லாமே திருட முயற்சிக்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து ட்ராஜன் ஹார்ஸ். வெளியில் கிஃப்ட் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள ட்ராஜன் இருக்கலாம். டவுன்லோட் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் யோசிங்க. கிளிக் செய்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்கள். டவுன்லோட் செய்கிறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணுங்கள்.
7: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
5: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் cybercrime.gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
3: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.

0: கொடை பண்பலையின் நொறுப்புள்ளி 5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: தமிழ் வணக்கம் நேயர்களே, எங்கெங்கு நம் நினைவுகள் சென்ற போதிலும் அங்கங்கு நம் மனதை நிலைபெறச் செய்யும் ஏதோ ஒரு காவிய கானம். நம் பழைய நினைவுகளை இசை வீணை கொண்டு மீட்டிப் பார்க்கும் அந்த ராகங்களை மனம் விரும்பிய பாடல்களாக நம் நேயர்கள் மடல் எழுதி கேட்கும் நெஞ்சில் நிறைந்தவையை இசைக்கிறது கோடை பன்மலை 1.5. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் இசைக்கிறது அன்பளிப்பு என்ற திரைப்படத்திலிருந்து. TM சௌந்தரராஜன் பி சுசீலாவின் வர்ணஜால குரலுக்கு இசை வண்ணம் தீட்டியிருக்கிறார் MS விஸ்வநாதன். 1969 வெளிவந்த இந்த திரைப்படத்திலிருந்து கவியரசர் கண்ணதாசன் எழுதி நாம் ரசித்த அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் அருப்புக்கோட்டை, நெசவாளர் காலனி, வெங்கடேஷ், ஜெயசுதா, தருண், விஜய், லட்சுமி பிரியா, ராஜேந்திரன் மற்றும் தமிழ்ச்செல்வி.

நேரம் பகல் 1:07. நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்டவர்கள் ஈரோடு உடையக்காட்டூர் ராமசாமி, ருக்மணி, கவின் மற்றும் பூபதி. கேட்டிருப்பது 1965 எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் வெளிவந்த ஆசைமுகம் திரைப்பட பாடலை. டி எம் சௌந்தரராஜனும் பி சுசீலாவும் பாடிய இந்த பாடலுக்கு வரிகள் வாலி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள JJ நகரில் வாழும் பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
6: வகை வகையான தேன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒண்ணு பெட்டி தேன், அல்லது மலைப்பகுதியில கிடைக்கக்கூடிய வனப்பகுதியில இருந்து எடுக்கக்கூடிய தேன் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல என்ன வித்தியாசம் இருக்கு நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்க.
7: பெருந்தேனு ஒன்று இருக்கு மேடம், அதான் மலந்தேன்ன்றது. அப்புறம் பொந்து தேன்ன்றது வந்து மரப்பொந்து கல் பொந்துல தான் இருக்கும். அது வந்து ஒரு இதுக்கு குச்சியில இருக்கிறது வந்து ஒரு 1.5 லிட்டருக்குள்ளதான் இருக்கும். அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறது. அப்போ கொசுவந்தேனு ஒன்று இருக்கு, மொத்தம் 4 தேன் இருக்கு. இந்த 4 தேனில் வந்து நம்ம மினிமம் கிடைக்கிறது மலந்தேன் கொடுப்பாங்க, 2வது இந்த பொது தேன் கொடுப்பாங்க.
5: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.
0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
8: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
9: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
8: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
10: கடிதங்களில் தவழும் எழுத்துகளால் வரைந்த காவிய கானங்களை செவியோரம் சேர்க்கும் மஞ்சள் நிறைந்தவையோடு இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 சொல்லிடும் நேரம் 1:14. அடுத்து வரும் பாடல் தூத்துக்குடி வெள்ளாத்திக்குளம் ஆண்டனி செல்வன் கேட்டிருக்கும் பாடல் என் கடமை எனும் பட பாடலை. இப்படம் வெள்ளித்துறை கண்டது 1964. பி சுசீலா பாடிய இப்பாடலை இசைத்தவர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. பாடலின் வரிகளை தீட்டியிருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன்.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிள்ளை அரிசினா
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்.
2: பாட்டி, குழிக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
7: நேய உள்ளங்களின் நினைவு கானங்களை அஞ்சலில் பதிவு செய்து அதை நெஞ்சுள் நிறைந்தவையாக கோடை பண்பலை 100.5 இசைக்கும் நேரம் பகல் 1:20. அன்பே அமுதே, இந்த பாடல் இடம்பெற்றது 1958 வெளிவந்த உத்தம புத்திரன் என்ற திரை காவியத்தில். இசை தந்து உயிரூட்டி இருக்கிறார் ஜி ராமநாதன். வரிகள் தந்து வளம் சேர்த்திருக்கிறார் ஏ மருதகாசி. விருப்பம் தந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் சிவகங்கை, குண்டேந்தல்பட்டி, தவமணி, கலையரசி, சிவபாரதி, சிவசங்கர் மற்றும் சிவரஞ்சனி. கேட்டிருக்கிறார்கள் சி எம் சவுந்தரராஜனுடன் இணைந்து பி சுசீலா பாடிய இந்த பாடலை.
8: அன்பே அமுதே.

வரும் பாடல் இடம்பெற்றது வஞ்சிக்கோட்டை வாலிபன் என்ற திரைப்படத்திலிருந்து. சி ராமச்சந்திரா மற்றும் ஆர் வைத்தியநாதனின் இசையில் கோதமங்கலம் சுப்பு அவர்களின் வரிகளில் பாடலுக்கு குரல் தந்திருக்கிறார்கள் பி லீலா மற்றும் ஜிக்கி. பாடலுக்கு விருப்பம் சொல்லியிருக்கிறார்கள் திண்டுக்கல் சின்னாளப்பட்டி, சௌராஷ்டிரா காலனி, பாலாஜி, காயத்ரி, பிரியதர்ஷினி மற்றும் விக்னேஸ்வர். செவியும் மனமும் கலந்து இசை கேட்கும் நேரம் பகல் 1:25.

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: காலத்தால் அழியாத கானங்களை காற்றலை இசைக்கும் நேரம் பகல் 1:30 என பதிவு செய்கிறது கோடி பன்மலை 100.5 நெஞ்சல் நிறைந்தவை. அரச கட்டளையிலிருந்து பாடலை கேட்டு கடிதம் தீட்டியிருக்கிறார்கள் கரூர் ராயனூர் தமிழரசன், சந்திரசேகர், முத்துக்குமார் மற்றும் கேசவன். படம் வெளிவந்தது 1967. இசை மீட்டியவர் கே வி மகாதேவன், பாடியவர் டி எம் சௌந்தரராஜன். வைர வரிகள் வாலியால் எழுதப்பட்டது.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: விரும்புங்கள், எழுதுங்கள் என்றும் இனிக்கும் பழைய பாடல்களை ரசியுங்கள். இது கோடை பண்பலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் பகல் 1:35. வரும் பாடல் எங்க ஊர் ராசா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருப்பூர் நாடார் தெரு, துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி மற்றும் சித்ரா. பாடலுக்கு வரிகள் கவியரசர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர். பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. இவர்களோடு இணைந்து கௌசல்யா. திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1968.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: காலத்தை தாண்டியும் நினைவில் நிற்கும் நித்தில கானங்களை கோடை பண்பலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை இசைத்திடும் நேரம் பகல் 1:39. தேனி ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் கேட்டிருக்கும் விருப்ப பாடல் 1975 வெளிவந்த நாளை நமதே திரைப்படத்திலிருந்து. இப்பாடலுக்கு இசை மெட்டுகள் தந்து இனிமை சேர்த்திருக்கிறார் MS விஸ்வநாதன். பாடலை வரிகளால் சீராட்டியவர் கவிஞர் வாலி. குரல் வளம் சேர்த்திருக்கிறார் KJ யேசுதாசுடன் இணைந்து பி. சுசீலா.

இனி வரும் பாடல் இரு கோடுகள் திரைப்படத்தில் இருந்து. இந்த படம் திரையுலகம் கண்டது 1969. இசையின் வசந்தம் வி குமார், கவிஞர் வாலி எழுதிய வரிகளை காற்றலையில் கலந்தவர்கள் கே ஜமுனாராணியும் பி சுசீலாவும். கடிதம் எழுதி இப்பாடலை கேட்டிருக்கிறார் நாமக்கல் வெண்ணந்தூர் சிங்காரம்.

0: கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத
1: கலையான
2: என்ன அதுக்குள்ள படுத்த
3: இனி ஆத்தான்னு கூப்பிடாதடா, வயிறு பத்தி எரியுது.
2: எரியுதா எரியுதா? குடத்துல தண்ணி எடுத்த அப்படியே வாயில ஊத்தவா?
0: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
4: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும். இது என்ன நாடகம், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அப்ப காத்துருங்க, நாளை 9 மணி வரை தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: தென்றலாக தழுவும் நெஞ்சில் நிறைந்த காவிய கானங்களோடு வலம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 1:50. நெஞ்சில் நிறைந்தவையில் ராமநாதபுரம் பேரையூர் செல்லப்பாண்டியனும் ஜெயராணியும் கேட்டிருக்கும் பாடல் 1964 KV மகாதேவனின் இசையில் வெளிவந்த வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து. பி சுசீலா மற்றும் TM சௌந்தரராஜனின் குரலில், கண்ணதாசனின் வரிகளில் காற்றலையில் முதக்கிறது இதோ அந்த பாடல்.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் ஒரு மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்படி நடக்காதா, இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். அதுலேயும் சிறப்பாக சொல்லணும்னா, எல்லோருமே இந்த காலத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது மழை. மழை வராதான்னு எதிர்பார்த்துட்ருக்கும் இந்த நேரத்தில், அதுலேயும் கொடைக்கானலில் மழை வராதான்னு வானம் பார்த்துட்டு இருந்த நேரத்தில், கடந்த ஒரு மணி நேரமாக நல்ல ஒரு மழை, கொஞ்ச இடத்துல அதிகமாகவும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மழை வந்தாலும், மழை வந்து மண்ணும் ஈரமாச்சு, மனசும் ரொம்ப மகிழ்வாச்சு. இந்த

மழை பெய்து கொண்டிருக்கு. காலகட்டத்தில் கொடைக்கானலில் துள்ளல் மழையோடு தூளான பாடல்களை கேட்க கோடை பன்மலையின் ஒரு புள்ளி 5 அரங்கேற காத்திருக்கிறது தோல் தமாக்கா தோல். என் நேர்களே, துள்ளலான பாடலை கேட்க நிகழ்ச்சிக்கு போலாமா?

0: பண்பலின் ஒரு பிள்ளை ஐந்து தந்து கொண்டிருக்கும் தோல் தமாக்கா தோல்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: அதிரடியான கானங்களோடு அரங்கேறி கொண்டிருக்கிறது கோடை பண்பலையிலிருந்து டோல் தமக்கா தோல்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: ஷாகினி ரங்கினி கன கன

24 நாம் கேட்டிருக்கோம் கோடை பண்பலையிலிருந்து துள்ளலான இசையோடும் ஆட்டம் போட வைக்கும் பாடல்களோடும் தோல் தமக்கா தோல்.

நேர்களை இன்று பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பிலிருந்து அறிஞர் காத்திருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவுகளால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி பார்வதி அவர்கள். நேயரின் தெரிவாக அறிஞர் காத்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி 3 மணிக்கு.

0: கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத கலையான
1: ஒரு கால் கட்டு போட்டா திருந்திருவேன்னு நானும் மனக்கணக்கு போட்டேன் பாரு. மனக்கணக்கு ரொம்ப தப்புடா, எல்லாம் பழா போச்சு.
2: போக சீர்காழிய கொண்டாந்து கட்டி வச்சு கேட்டா உன் அண்ணே மகன் உர விட்டு போக கூடாதுன்னு.
1: அடச்சி வாய மூடுற, பேசாத இதுக்கு மேல.
0: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
3: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும், இது என்ன நாடகம் என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அப்ப காத்துருங்க, நாளை 9 மணி வர தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 மில்கா ஓல்டர்
7: கேக்,
6: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் சப்புக செந்தமிழ்.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 கேட்கலாம் புபக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் சப்புக செந்தமிழ்.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இரண்டுமணி 41 நாம கேட்டுக்கும் கொடை பண்பலையிலிருந்து தோல் தமாக்கா தோல் நேர்களை இன்றிரவு 10 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து அரங்கேற காத்திருக்கிறது நினைவே சுகம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நேய உறவுகளை அழைக்கும் நினைவே சுகம் இன்றும் மழைக்கிறது. இன்று சிவகங்கை மாவட்ட நேய உறவுகளுக்காக சிவகங்கை மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். உங்களுக்கு பிடித்த இனிய பாடல்களையும் கேட்டு சிக்கலாம் இன்றிரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சியில்.

பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பண்பலையோடு, தந்து கொண்டிருக்கிறது தொழிலான பாடல்களோடு. டோல் டமாக்கா டோல் நேர்களை இன்றிரவு 8 மணிக்கு கோடி பண்பலிருந்து அரங்கேற காத்திருக்கிறது. இளமையை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்று தரவிருக்கிறது தொட்டு தொட்டு 1, 2, 3 இந்த இரு விளையாட்டுகளையும் பங்கு பெற அழைக்கிறது கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களை.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

2:56 ஆயிடுச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். என்ன நேர்களே, தொழிலான பாடல்களால் ஆட்டம் போட வைத்ததா இன்றைய நிகழ்ச்சி? மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் 2 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மெர்லின் ரமேஷ். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலில் நாம் கேட்கலாம் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்கிறார் சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி பார்வதி அவர்களின் தெரிவாக. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தாவேக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இதம் கூட்டும் இன்ப வணக்கம் நேர்களே. காலத்தின் பிடியில் இயங்கும் சூழ்நிலை கடிகாரத்தில் சிக்கி மாற்றங்கள் நிறைந்த வாழ்வில் ஏற்றங்கள் தரும் சிந்தனைகளோடு தோற்றங்கள் மாறும் மனங்களோடு பயணிக்கும் வேளையில் காற்றோடு கலந்து வந்த பாடல்கள் காதோரம் கவி பாடி நிற்க அதன் கோர்வையின் பிணைப்பில் விளைந்த கவிமுத்துக்கள் நேயர்களின் தொகுப்பாக அரங்கேறிடும் நேரமாக இது உயிரெழுத்து.

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரூட்ட காத்திருக்கிறார் சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன் பட்டி ரத்திக்காடு பார்வதி அவர்கள். நம் நேயர் தன்னை பற்றி இவ்வாறாக அறிமுகம் செய்திருக்கிறார். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி ரத்திக்காடு சிற்றூரைச் சேர்ந்த பார்வதி. தையல் தொழில் செய்து வருகிறேன். என் பணிக்கு உற்ற தோழியாக இருப்பது கோடை பண்பலை வானொலிதான். நிலையத்திலிருந்து ஒலிபரப்பப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் மிகவும் ரசனையோடு கேட்பேன். அதில் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும் உயிரெழுத்து நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் என்னுடைய தொகுப்பும் இடம்பெற வேண்டும் என்ற ஆவலில் இந்த தொகுப்பினை எழுதி அனுப்பியிருக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார்.

உலகில் சில விடயங்களை எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களில் ஒன்றுதான் தாய்ப்பாசம். அந்த தாய்மையை போற்றும் வகையில் என்னுள் எழுந்த உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்து தாய்மை எனும் கருப்பொருளில் என்னுடைய தொகுப்பினை படைத்திருக்கிறேன். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்தில் அரங்கேறும் என்ற நம்பிக்கையில் என தன்னுடைய தொகுப்பினை தொடங்கியிருக்கிறார் நம் நேயர்.

அவரின் முதல் தெரிவாக தாய்க்கு ஒரு தாலாட்டு திரைப்படத்திலிருந்து. இயற்கையின் விதியாய் தாய் தன் குழந்தைக்கு தாலாட்டு பாடி உறங்க வைப்பாள். ஆனால் இங்கு தாய் வாழ்நாள் பாச போராட்டத்திற்கு பிறகு நிரந்தரமாக துயில் கொள்ளும் போது அவளது அரவணைப்பில் வளர்ந்த மகன் தாயின் தியாகத்தை நினைத்து அவளுக்கு தாலாட்டு பாடும் சூழலை இப்பாடல் நம் கண்முன் கொண்டு வந்து நிற்க வைக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் நம் நேயர்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்ட கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செப்புக செந்தமிழ்.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் செப்புக செந்தமிழ்.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: தாய்மையின் தூய்மையை தன் பாடல்களால் தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார். சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி ரத்திக்காடு பார்வதி அவர்கள். தாய்ப்பாசத்தையும் பெற்ற தாயின் ஒப்பற்ற தியாகத்தையும் போற்றும் மிகச்சிறந்த தமிழ் திரை இசை பாடல்களில் இதுவும் ஒன்று. இந்த உலகில் எந்த உறவு வந்தாலும் 10 திங்கள் சுமந்து பெற்றெடுத்த தாயின் உறவிற்கு ஈடாக முடியாதல்லவா? அவளே உலகத்தின் முதல் மற்றும் உண்மையான தெய்வம் என்பதை இப்பாடல் எப்போதும் எனக்கு உணர்த்துகிறது என குறிப்பிட்டிருக்கிறார் நம் நேயர்.
1: எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா,

0: மாசமாய் நம் செவியோரம் கவி பாடி கொண்டிருக்கக்கூடிய கோடை பண்பலையில் இப்போது நேரம் 3:18 துளிகள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 மில்கா ஒண்டர்கி தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் சப்புக செந்தமிழ்.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் புபக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் சப்புக செந்தமிழ்.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

தாய்மை எனும் கருப்பொருளில் சேலம் முத்துநாயக்கன் பட்டி ரத்திக்காடு பார்வதி அவர்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய அடுத்த பாடல் திருப்புமுனை திரைப்படத்திலிருந்து. அம்மா என்ற உறவு சாதாரணமானதல்ல. உலகத்தின் இயக்கம், உயிர்களின் பிறப்பு என அனைத்திற்கும் அஸ்திவாரமாக இருப்பவள்தான் தாய். பூமி எப்படி பல செல்வங்களை சுமந்து நிற்கிறதோ அதுபோல நம்மை தாங்கி பிடிக்கும் நடமாடும் தெய்வம் அம்மா.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள ஜே நகரில் வாழும் பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
1: வகை வகையான தேன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒண்ணு பெட்டி தேன் அல்லது மலைப்பகுதியில கிடைக்கக்கூடிய வனப்பகுதியில இருந்து எடுக்கக்கூடிய தேன் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல என்ன வித்தியாசம் இருக்கு நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்க.
2: பெருந்தேனு ஒன்று இருக்கு மேடம், அதான் மலந்தேன்ன்றது. அப்புறம் பொந்து தேன்ன்றது வந்து மரப்பொந்து கல் பொந்தில் தான் இருக்கும். அது வந்து ஒரு இதுக்கு குச்சியில் இருக்கிறது வந்து ஒரு 1.5 லிட்டருக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறது. அப்போ கொசுவந்தேனு ஒன்று இருக்குது, மொத்தம் 4 தேன் இருக்குது. இந்த 4 தேனில் வந்து நம்ம மினிமமாக கிடைக்கிறது மலந்தேன் கொடுப்பாங்க, 2வது இந்த பொந்து தேன் கொடுப்பாங்க.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.

6:26 இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி ரத்திக்காடு பார்வதி அவர்களின் தெரிவில் தாய்மை எனும் கருப்பொருளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய உயிரெழுத்து. தன் கையில் ஒன்றுமில்லாத ஏழ்மை நிலையிலும் காடுமேடெல்லாம் அலைந்து திரிந்து விறகு சுமந்து காய்ந்த சருகுகளை எடுத்து விற்று இரவென்றும் பகலென்றும் பாராமல் தாய் உழைக்கிறாள். தன் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளுக்கு பசியே தெரியாதவாறு உணவளித்து வளர்க்கிறாள். இந்த உலகத்தில் தாயை விட பெரிய தியாகி வேறு எவரும் இருக்கிறார்களா? எனவே அவளது பாதத்தை வணங்குவதே உண்மையான வழிபாடு என நான் நினைக்கிறேன் என நம் நேயர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பாடலுக்கு.

தாய்மை உணர்வை நம் செவிகளோடும் சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இரவுக்கு நிலவு எவ்வாறு ஒளியை தருகிறதோ அதுபோல ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு வெளிச்சமும் வழிகாட்டுதலும் அவனது தாய்தான். தாயில்லாத வாழ்வு நிலவே இல்லாத இருண்ட வானத்தை போன்றதல்லவா? கேட்பவர் அனைவரையும் தன் தாயை எண்ணி உருக வைக்கும் பாடல் இது.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
0: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

3:41 மணித்துளிகளில் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. தாய்மை எனும் கருப்பொருளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது சேலம் முத்துநாயக்கன்பட்டி ரத்திக்காடு பார்வதி அவர்களின் தெரிவில் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. தாய் வாழும் காலத்தில் கூறிய நல்ல புத்திகளை காதில் வாங்காமல் அலட்சியப்படுத்திவிட்டேன். இப்போது தாய் மறைந்த பிறகு அந்த இழப்பை தாங்க முடியாமல் என் உயிரும் மனமும் துடித்து வேதனைப்படுகிறது. இந்த உணர்வை இளையராஜா அவர்களின் குரலில் கிராமத்து மண்ணின் வாசனையோடு இசையமைப்பை கொடுத்திருக்கக்கூடிய பாடல் தாய்மையின் பாசத்தையும் தாயின் இழப்பின் சோகத்தையும் எடுத்து காட்டுவதாக நான் கருதுகிறேன் என நம் நேயர் குறிப்பிட்டிருக்கிறார்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

11:47 மணி துளிகளில் இணைந்திருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. சேலம் முத்துநாயக்கன்பட்டி ரத்திக்காடு பார்வதி அவர்களின் தெரிவில் தாய்மை எனும் கருப்பொருளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய உயிரெழுத்து. தாயின் உள்ளம் சுத்தமான தங்கத்தை போன்றது. கண்ணுக்கு புலப்படும் ஒரே தெய்வம் தாய்தான். அவள் செய்த தியாகங்களுக்கும் காட்டிய அன்பிற்கும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நன்றி சொல்லி தீர்க்க முடியுமா? உலகியல் உறவுகள் மாறினாலும் தாய்ப்பாசம் ஒருபோதும் மாறாது நிலைத்து நிற்கும் சொந்தமாக நம் முன் நிற்பது அம்மா.

0: பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

தாய்மை எனும் தலைப்பில் தாய் பாசத்தை பற்றிய தன் எண்ண கருத்துக்களை எழுத்துக்களாக்கி உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு படைத்திருந்த சேலம் ரத்திக்காடு பார்வதி அவர்களுக்கு பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். தாய் மீது வைத்திருக்கும் அளவற்ற பாசத்தையும் மரியாதையையும் வெளிப்படுத்தும் வகையில் இப்பாடல் அமைந்திருக்கிறது. இன்றும் ஒவ்வொரு அன்னையர் நாளிலும் கோவில் திருவிழாக்களிலும் தாயின் பெருமையை பேசும் எந்த ஒரு நிகழ்வானாலும் அங்கு ஒழிக்கும் முதல் பாடலாக இப்பாடல் அமைகிறது என நான் கருதுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நம் நேயர்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சி பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: உயிர் தமிழை உளமாற வணங்கி கோடை பண்பலை நுறுப்புள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்.
1: Wonder cake, oh, oh, oh. Oh, and chocolate. Wonder cake and strawberry. Milka, wonder cake.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
6: நற்பெயரு நிறைந்த நன்மொழி, மேனோக்கானாக நம்மை மேம்படுத்தும் மேன்மை மொழி, கப்பித்தான்களைப் போல கரை சேர்க்கும் கற்கண்டு மொழி, பெருநகையூட்டும் பெருமை மிக்க மொழி, முறைவேந்தர்களைப் போல நம்மை முறைப்படுத்தும் முதன்மை மொழியை உரைத்து வாகை சூட வான்வழியை வரவேற்கிறது கோடை பண்பலை நுறுப்புழையாய்ந்தன் செப்புக செந்தமிழ். படைப்பாற்றல் மிக்க மாணவ செல்வங்கள் வரலாம் 24, 24, 24 இல். பேச்சாற்றல் மிக்க மகளிர் வரலாம் 24, 24, 26 இல். கற்பனை ஆற்றல் நிறைந்த அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம் 24, 24, 29 அல்லது 290, 333. முன் இணைப்பிற்கு சுழியம் 4, 5, 4, 2. தூவல்கள் தூவிய தூய மொழியால் செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே. பே. ரமேஷ்குமார்.

0: நன்றிகள் பல சுபா. தேனிடை காட்டில் திரண்டிடும் வண்டினங்கள், கானிடை களத்தில் கலந்திடும் மானினங்கள், ஊனிடை உறங்கிடும் உதிரங்களின் உணர்வுகள், நானிடை நகர்ந்திடும் நல்லம்புகளின் நனி இலக்குகள், வானிடை வளம் வந்திடும் வலிமை மொழிகளின் அகிலம் ஆண்டிடும் அன்பலைகளின் பண்பலை காவியமாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே, பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் ஜெனிஃபா.
1: வணக்கம் நேயர்களே. வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை சொல்லிவிடலாமா?
1: 1 நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. இந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்த கூடாது. அசைச்சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் 1 ஆண்டுக்கு பிறகு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடி பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரடி நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடி பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரடி நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
0: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம்.
2: என்ன
0: விஷயம் என்றால் பயம்? பயம் என்று சொல்லக்கூடாது, அச்சம் என்று சொல்ல வேண்டும். கால இடைவெளி வந்ததால் மணி ஒலித்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம். வணக்கம் சொன்னவரின் பேர்

0: என்ன?
1: என் பேர் பவித்ரா, ராமநாதபுரம் மாவட்டம் தரக்குடியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
0: கவிதா அவர்களை ஏன் இங்க கொச கொச கொச என்று சத்தம் கேட்கிறது? அங்கே ஏதேனும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிறதா?
1: வானொலின் சத்தம் கேட்குது ஐயா.
0: சத்தம் கேட்கிறதா?
1: ஆமா ஐயா.
0: ஆமாங்க ஐயா, என்பது ஒற்றை சொல், சத்தம் என்பதும் பிறமொழி சொல். கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
2: வணக்கம், ராமநாதபுரம் கமதுபுரத்திலிருந்து பேசுகிறேன்.
0: பேசுபவரின் பெயர் என்ன?
2: அஜித் பாண்டி ஐயா.
0: அஜித் பாண்டி ஐயா அவர்களே, விதிமுறையில ஏன் கடைபிடிப்பதே இல்லை நண்பா? அடுத்த நேயருக்கு வழிவிட்டு விட்டு சென்று விடலாம். கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, நான் மதுரையில இருந்து பத்மாவதி பேசுகிறேன்.
0: பத்மாவதி அம்மா அவர்கள் அண்மையில் எப்பொழுது கோவிலுக்கு சென்றீர்கள்?
3: நான் போன வாரம் சென்றேன் ஐயா.
0: போன வாரம் சென்று எத்தனை முறை பூஜை செய்தீர்கள்?
3: சாமியை தரிசனம் செய்துட்டு வந்துட்டேன் ஐயா.
0: உங்களுக்கு என்ன வேஷம் என்றால் பிடிக்காது? கால இடைவெளி வந்ததால் மணி ஒலித்திருக்கிறது. 4:10 துளியில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: கோடை பண்பலை 100.5 வானொலி நிறைய அளவுக்கு பணிவான மலைவனம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னர் பார்ப்பில் சேரங்கசாமி பேசுகிறேன்.
0: சே ரங்கசாமி ஐயா அவர்களே, நீங்கள் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
4: இயந்திர விற்பனை நிலையம் வைத்துள்ளேன்.
0: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
4: 25 ஆண்டுகளாக வைத்துள்ளேன்.
0: மணி ஒலிக்க வேண்டிய 20 என்று சொல்லக்கூடாது, 20கள் இருக்கின்றன. அதனால் 24, 21, 23 என்று சொல்வோம். வெல்வோம் தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
0: சொன்னவரின் பேர் என்ன?
5: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஜனனி பேசுகிறேன்.
0: ஜனனி அம்மா, எத்தனாம் வகுப்பு நீங்கள் படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
5: கல்லூரி முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: எந்த பாடப்பிரிவை எடுத்து இருக்கிறீர்கள் அம்மா?
5: கணினி அறிவியல் எடுத்துள்ளேன்.
0: நீங்கள் படிக்கும் பாடத்தில் உங்களுக்கு பிடித்த பாடம் என்றால் எதனை சொல்வீர்கள்?
5: அனைத்து பாடமும்.
0: மருத்துவர் நமக்கு என்ன கொடுப்பார்?
5: ஐயா நீங்கள் சொல்றது புரியவில்லை.
0: மருத்துவர் நமக்கு என்ன கொடுப்பார்?
5: மருத்துவர் நமக்கு மருந்துகள் தருவார் சொல்றேன்.
0: மாத்திரைகள் தருவாரா தரமாட்டாரா?
5: நீங்க கூறுவது
0: சொல்றேன். தருவார்கள். நீங்கள் எத்தனை முறை மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறீர்கள்?
5: எனக்கு உடம்பு சரியில்லாத போது சாப்பிட்டுள்ளேன்.
0: என்ன சாப்பிட்டு இருக்கிறீர்கள்?
5: நீங்க கூறியதை சாப்பிட்டுள்ளேன்.
0: அம்மா, அது தவிர்க்கு மகளான விடையாகத்தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அழகான சொற்கள் இருக்கின்றன, பயன்படுத்துவோம்.
6: குளிகை
0: அவுதடம் என்றும் சொல்லுவோம். கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
7: சித்ரா பேசுகிறேன் ஐயா.
0: எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள் அம்மா?
7: நாமக்கல் மாவட்டம்.
0: நாமக்கல்
7: வெப்படையிலிருந்து பேசுறேன்.
0: அங்கு வெப்படையில் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் தோழியே?
7: நான் வீட்டில் தான் சார் இருக்கிறேன்.
0: சார் என்ற சொல் வேன் வந்திருக்க வேண்டியதில்லை. 4:12 துளியல் இணைப்பில் காத்திருக்கிறோம். இன்னைக்கு வந்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம்
8: ஐயா. கும்பிடுகிறேன்.
0: வணக்கத்தோடு வந்திருக்கும் அன்பு தோழி யாரோ?
8: தூத்துக்குடி மாவட்டம் புதூர் ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி அம்மா அவர்களே, மதியம் என்ன சமைத்தீர்கள் நம் வீட்டில்? மதியம் என்பதற்கு பதிலாக நல்ல தமிழ் சொல் இருக்கிறது,
6: நண்பகல்.
0: சொல்வோம் வெல்வோம் தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர்
9: என்ன?
0: கனகராஜ் அவர்களை, நீங்கள் யாருடைய ரசிகன்?
6: என்று
0: சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும் நண்பா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
10: தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து சங்கீதா தங்களிடம் உரையாடுகிறேன் ஐயா.
0: சங்கீதா அம்மா அவர்களே, சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் பேசினோமா, சென்ற மாதம் பேசினோமா?
10: சரியாக நினைவில் இல்லை ஐயா.
0: நீங்கள் குறிப்பில் குறித்து வைத்து இருக்கிறீர்களா?
10: அப்படி ஒன்றும் செய்யவில்லை இதுவரை.
0: இதுவரை கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது?
10: அதை பற்றி சரியாக தெரியவில்லை என்றே நினைக்கலாம்.
0: நம் ஊரில் கோயில் கும்பாபிஷேகம் எப்பொழுது நடந்தது?
10: அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன்.
0: கிட்டத்தட்ட என்பதற்கு ஏறத்தாழ என்று சொல்லலாமா? சொல்லலாமா வேண்டாமா? சொல்லலாம், திண்ணமாக சொல்லலாம். நீங்கள் குழம்ப வேண்டியதில்லை. சொற்களின் விளையாட்டு கோடை பண்பலை 100.5 இது செப்புக செந்தமிழ்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AV

0: வீரியம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
6: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரைஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
12: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன் சன்ரைஸ்.
14: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
4: இனிக்கும் தமிழை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
5: வணக்கம்.
6: திண்டுக்கல் மாவட்டம் அக்கரைப்பட்டியிலிருந்து ரிதன்யா பேசுகிறேன். அண்ணா
5: ரிதன்யா, நீங்கள் எத்தனை வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் தோழியே?
6: 12 வகுப்பு படிக்கிறேன் அண்ணா.
5: எந்த பள்ளியில் படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
6: சங்கர் புன்னர் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் அண்ணா.
5: உங்களுக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்ன தங்கையே?
6: தமிழ், ஆங்கிலம், கணினி, சமூக அறிவியல்.
5: ஐயோ, என்ற பாடமும் எப்படி படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. அங்கே குழப்பம் வந்ததால் தான் அங்கே தடுமாற்றம் வந்தது. கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
7: முத்து கணேசன்.
5: முத்து கணேசன், எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்?
7: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கண்டனம்.
5: அங்கே என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள் நண்பா?
7: போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கிறேன் நண்பரே.
5: போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கேன். முத்து கணேசன் என்பது ஒற்றை சொல்லாக இரண்டு சொற்கள் வந்தனவா?
8: பாலகிருஷ்ணன்
5: அவர்களை பிழைப்பிற்காக என்ன தொழில் பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
8: கச்சு வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஐயா.
5: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
8: கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக
5: தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பட்டறிவு அனைவருக்கும் தேவை. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ?
9: வணக்கம் ஐயா.
5: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
9: என் பெயர் கோசலா பாரதி.
5: கோசல பாரதி அவர்களே, எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்? நீங்கள் வந்து இன்னும் ஒரு திங்கள் ஆகவில்லையே. குறிப்பேர் சொல்லுகிறதை என்ன செய்யலாம்? மணி ஒழித்து விடலாமா? மணி ஒழித்திருக்கத்தான் வேண்டி இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வந்திருக்கும் அன்பு நேயர். வணக்கம்.
10: இனிய மாலை வணக்கம்.
5: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பெயர் என்ன?
10: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தை வளையம் கைத்தறி ஜெகநாதன்.
5: ஜெகநாதன் அவர்களை சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் கேட்டேன், ஜெகம் எப்படி இருக்கிறது என்று. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
10: ஞாபகம் இருக்கிறது.
5: நினைவில் இருக்க வேண்டும். இதுவரை மீறி நீங்கள்

0: வரவில்லை. கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
1: கரூர் ரங்கமேடு. பரமேஸ்வரிங்கண்ணா.
0: பரமேஸ்வரி அம்மா அவர்களை சென்ற வாரந்தனை வாகை சூடினீர்கள் என்று அறிவித்திருந்தோம்.
1: அது இன்னொரு பரமேஸ்வரிங்கண்ணா.
0: அந்த பரமேஸ்வரியோட இன்சியல் என்ன? உங்க இன்சியல் என்ன? அழகாக சொல்லி இருக்கலாம். சென்ற வாரம் வாகை சூடியவர் நாமக்கல் பரமேஸ்வரி, அவரின் முகவரி இன்னும் நமக்கு வந்து சேரவில்லை. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
2: தென்காசி மாவட்டம் சங்காங்கோயில் வட்டம் கே கருப்பசாமி கரிவளம்.
0: கே கருப்பசாமி, கே என்பதற்கு பொருள் என்ன
2: நண்பா?
0: அப்ப என்ன சொல்லி இருக்கலாம்? அழகாக சொல்லி இருக்கலாம். கா என்று கூட தான் சொல்லி இருக்க வேண்டும். காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் தோழரே.
0: சொன்னவரின் பேர் என்ன?
3: நான் விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் இருந்த சங்கமடையிலிருந்து தங்கமணி தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: தங்கமணி அம்மா அவர்களுக்கு எந்த கேசரி என்றால் பிடிக்கும்? ரவா என்பதும் தமிழ் சொல் அல்ல, கேசரி என்பதும் தமிழ் சொல் அல்ல. கோடை பண்பலை நூறு புள்ளைந்து நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். வந்து விட்டீர்கள், பேசியுள்ளாம். எங்களுக்கு எந்த ஓசையும் கேட்கவில்லையே, ஒலி அளவு வந்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 4:20 இது ஒரு நிமிட போட்டி. அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. அசைச்சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடை அளித்தல் கூடாது. இப்பொழுது இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம். யார் பேசுறீங்க? மாணிக்கம் ஐயா அவர்களே, ஹலோ என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அப்படித்தானே? ஏலோ வணக்கம் என்று சொல்லி வந்து இருக்கலாம். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழில் வந்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: தேனி மாவட்டம் சீலம்பேட்டிலிருந்து நான் அர்ச்சுனன் தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: அர்ச்சுனன் அவர்களே, உங்களுக்கு வாகை சூடி நீங்கள் ஓராண்டு ஆகிவிட்டதா என்ன?
5: 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது என்று கூறுகிறேன்
0: என்று சொல்லி இருக்க வேண்டும் நண்பா. முயற்சி செய்யுங்கள். பயிற்சியோடு வாருங்கள். தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
6: தேனி மாவட்டம் சுருளிப்பட்டிலிருந்து சிவா பேசுகிறேன்.
0: சிவா அவர்களே, நீங்கள் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
6: நான் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி.
0: சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் பேசினோமா, போன மாதம் பேசினோமா?
6: நான் பேசி ஒரு 3 திங்கள் 4 திங்களா
0: 4 திங்கள்கள் ஆகியிருக்கும். அப்படித்தானே? ஆமாம் என்பது ஒற்றை சொல்லாக அப்படியே தொக்கி நின்ற நேரம் 4:22 வருக. வணக்கம். அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
7: புதுக்கோட்டையிலிருந்து வெங்கடேஷ் உரையாடுகிறேன்.
0: வெங்கடேஷ் அவர்களே, என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
7: நான் குடிமைப்பணி தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிறேன்.
0: எத்தனை வருடங்களாக இதற்காக தயாராகி கொண்டு இருக்கிறீர்கள்?
7: 4 வருடம் என்று சொல்லலாம்.
8: ஆண்டுகள் என சொல்லலாம்.
0: தயார் என்பதும் தமிழ் சொல் அல்ல. அணியமாகிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வது தமிழில் சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். ஒலி அளவை குறைத்து விட்டு வாருங்கள் அன்பு நேயரே. உங்கள் பெயர் என்னவோ?
9: அனைவருக்கும் தமிழ் கடவுள் மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்திருக்கும் தோழனே, ஏன் ஹலோ என்று தொடங்கினோம்?
9: செனிப்புக்கும் பணிவான வணக்கம்.
0: வணக்கத்தோடு சொல்லிவிட்டு அடுத்த நேருக்கு வழிவிட்டு விடலாம். ஹலோ என்று சொல்லி எட்டி பார்த்தது அன்பு நேரே உங்களை ஊக்கப்படுத்துகிறது. நமது கோடை பண்பலை 100 புள்ளி எப்பொழுதும் வந்து கொண்டே இருங்கள். இப்பொழுது வந்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம்.
10: அன்பு தோழர் மற்றும் தோழிக்கு வணக்கங்கள்.
0: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
10: சீனிவாசன், சேலம் மாவட்டம்.
0: சேலம் மாவட்டத்தில் அங்கே இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கிறது? வெயில் இல்லையா, மழை பொழியும் போல் இருக்கிறதா என்ன? ஆமண்ணா என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
11: ஹலோ. வணக்கம் தோழரே.
0: சொன்னவரின் பேர் என்ன?
11: மாவட்டம்
0: அவர்கள் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்? உங்கள் பள்ளியின் பெயர் என்ன நண்பா?
11: என் பள்ளியின் பெயர் தாய் பள்ளி ஆகும்.
0: அங்கு படித்துக் கொண்டிருக்கும் தோழன், நான் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களிடம் பதில்கள் இருக்கின்றனவா?
11: நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு என்னிடம் விடை உள்ளது தோழரே.
0: விடைகள் உள்ளனவா? கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்?
11: சினம் வந்தால் அமைதியாக இருக்க வேண்டும்.
0: நம் ஊரில் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்?
11: நம் என்

0: மக்கள் எல்லாம் நலமாக இருக்கிறார்கள்.
1: செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த கிழமை என்னவோ?
0: செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த கிழமை அறிவன் கிழமை ஆகும் தோழரே.
1: வேர்வை அதிகமாக வந்தால் என்ன செய்ய வேண்டும்?
0: அதை துடைத்துக் கொள்ளலாம் தோழரே.
1: பக்கத்தில் தோழரே தோழரே என்று தோழமையோடு வந்த சொற்கள் வந்தன. ஆனாலும் வெகு திறமையாகத்தான் பேசினீர்கள் என்று சொல்ல வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம் விஜயா அம்மா அவர்கள், எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர்கள்?
2: தேனி மாவட்டத்தில்.
1: அங்கே இப்பொழுது கால சூழ்நிலை எப்படி இருக்கிறது அம்மா? மழை வரவில்லை. சர்க்கரை நீங்கள் அதிகமாக போட்டு டீ குடிப்பீர்களா, கம்மியா போட்டு குடிப்பீங்களா? அளவா என்ன சாப்பிடுவீங்க? ஒற்றை சொல் வந்து இருக்கிறது. அவரும் தயக்கத்தோடு வந்து சென்றார். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:25 துளிகள் வருக. வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: தென்காசி மாவட்டம் கருமனூர் மாணிக்க வாசகம்.
1: கருமனூர் மாணிக்க வாசகம் வரும்பொழுது திருநெல்வேலி என்று ஒரு முறை வருகிறது. 2 வாரங்களில் நீங்கள் விதிமுறையை மீறி வந்து இருக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். அன்பு நேரே அருள் கூர்ந்து கவனியுங்கள். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்து இருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன? விருப்பம் அவா என்ற சொற்களை பயன்படுத்தி இருக்கலாம். கோடை பண்பலை 100.5
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
6: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: அறம் போற்றும் அமுத மொழியை அலைவரிசையில் உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம்.
10: வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
10: பவதாரணி, தேனி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன்.
1: பவதாரணி அவர்கள் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
10: 12ஆம் வகுப்பு.
1: 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காக மணி ஒழிக்கவில்லை. வணக்கம் என்ற ஒற்றை சொல்லில் தொடங்கி இருந்தீர்கள், அதனால தான் மணி ஒழிக்க இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நிலையில் யாரும். வணக்கம்.
11: வணக்கம். ராஜம், மதுரை மாவட்டம், மதுரை கிழக்கு வட்டம், திருப்பாளைய கிராமத்திலிருந்து.
1: திருப்பாளை கிராமம் என்ற சொல் வந்திருக்க கூடாது, அப்படித்தானே தோழியே? உங்கள் பெயர் என்ன? ராஜம்.
11: ராஜம்.
1: ஒற்றை சொல் கிராமம் என்பதற்கு
9: சிற்றூர்,
1: பட்டிக்காடு,
9: நாட்டுப்புறம்
1: என்று சொல்லலாம். வெல்லலாம் தமிழோடு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
12: ஐயா வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
12: கரூர் மாவட்டம் தையல் கலைஞன் தங்களோடு.
1: ஐயா நீங்கள் பேசுவதை

0: எங்களுக்கு சரியாக கேட்கவில்லையா? என்ன செய்யலாம்? அடுத்த திங்கள் அடுத்த வாரம் வருகிறீர்களாம். அவருக்கு வழிவிட்டு விட்டு அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம் கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
1: புதுக்கோட்டை மாவட்டம் பெரியாவடி நட்சத்திரத்தில் துரைசாமி தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: துரைசாமி ஐயா அவர்கள் மதியம் என்ன சாப்பிட்டார்?
1: நண்பகல் சோறு சாப்பிட்டேன்.
0: நம் வீட்டு கதவில் எத்தனை தாப்பால்கள் இருக்கின்றன?
1: கதவில் ஒரு தாப்பால் மட்டும் உள்ளது.
0: அதை தாழ்பால் என்றுதான் சொல்ல வேண்டும், தாப்பால் என்று சொல்லக்கூடாது. அது கோடை பண்பலை 100.5 செப்புக சந்தமில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. வந்திருப்பவர் யாரோ? வருக வணக்கம். வந்திருக்கும் நேயர் யாரோ? வணக்கம்.
2: நாமக்கல் மாவட்டம் காரைக்குறிச்சி புது வட்டத்திலிருந்து ரா கௌசிக் பேசுகிறேன் ஐயா.
0: ரா கௌசிக் அவர்களை இந்த முறை சரியாக வந்திருக்கிறோம், அப்படித்தானே நண்பா?
2: ஆமாங்க ஐயா.
0: என்ன வேலை பார்த்து 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கீர்கள், அப்படித்தானே?
2: ஆமா என்று கூறுவேன் ஐயா.
0: உங்களுக்கு என்ன சத்தம் என்றால் பிடிக்காது?
2: எனக்கு எல்லா சத்தமும் பிடிக்காது என்று சொல்லவும்

0: 5 இப்பொழுது கேட்கலாமே.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக், ஓ சாக்லேட் வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கிய செப்புக செந்தமிழ். பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
7: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: அனில் கொழுக்கட்டை மாவு.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: சுவை மிகுந்த நற்றமிழை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வணக்கம், வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் ஆத்தூர்ல இருந்து சே வர்ஷினி தங்களிடம் உரையாட வந்துள்ளேன் ஐயா.
1: சே வர்ஷினி அவர்கள் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்?
2: நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா.
1: உங்கள் பள்ளியின் பெயர் என்ன தோழி?
2: சங்கர் பொன்னர் மேல்நிலை பள்ளி ஆகும் ஐயா.
1: அங்கே படித்துக் கொண்டிருக்கும் தோழியே, அதாவது பால்வெளி மண்டலத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கின்றன?
2: நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை ஐயா.
1: பால்வெளி மண்டலத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கின்றன?
2: எனக்கு சரியாக தெரியவில்லை ஐயா.
1: தீர்த்தம் குடித்து இருக்கிறீர்களா?
2: நான் அதிகமாக அதை விரும்புவதில்லை ஐயா.
0: மிகுதி
1: என்று சொல்லி இருக்க வேண்டும். அதிகம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல்
0: மிகுதி
1: என்று பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் தோழரே, கோயம்புத்தூர்லேருந்து குபேந்திரன் பேசுகிறேன்.
1: குபேந்திரன் ஐயா அவர்கள், உங்களுக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறதா என்ன?
3: இல்லைங்க.
1: இல்லைங்க என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. மதுரையிலிருந்து பேசுபவரின் பெயர் என்ன? ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. என்னுடைய பெயர் ஷியாமலா என்று சொல்லி இருக்க வேண்டும். அப்படித்தானே தோழியை இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். அன்பு நேயர், உங்கள் பெயர் என்னவோ?
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
4: தர்மபுரி மாவட்டம் கெட்டுப்பட்டியிலிருந்து சின்னசாமி உரையாடுகிறேன்.
1: சின்னசாமி ஐயா அவர்கள் மதியம் என்ன சாப்பிட்டார்?
4: நண்பகல் சோறு சாப்பிட்டேன்.
1: சோறு எந்த தட்டில் சாப்பிட்டீர்கள்?
4: என்னுடைய சாப்பிடும் தட்டில் தான் சாப்பிட்டேன்.
1: அது எதனால் உருவாய்ய தட்டா, சில்வர் தட்டா, பித்தளை தட்டா?
4: அதை கூறினால் எனக்கு இப்போது அதுக்கு சரியான விடை தெரியவில்லை.
1: தெரியவில்லை. இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
4: நான் தங்களுக்கு பல முறை கூறியுள்ளேன், தையல் தொழில் செய்யும் தையல் தொழிலாளி.
1: நான் மறந்துவிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படித்தானே நண்பா?
4: எனக்கு எப்போதும் நினைவு அதிகம் நண்பரே.
1: மிகுதி என்று சொல்லி இருக்க வேண்டும் நண்பா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:35 மணி துளிகள் வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?

0: என்னுடைய பெயர் நாராயணன், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் இருந்து பேசுறேன்.
1: கழுகுமலை என்று சொன்னால் என்ன ஸ்பெஷல்?
0: இங்கே ஒரு சிறப்பு பெற்ற ஒரு முருகன் கோயில் உள்ளது.
1: அங்கே சென்று இருக்கிறீர்களா?
0: ஆம், தற்போது அங்கிருந்துதான் நான் தங்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறேன்.
1: அங்கே அபிஷேகம் செய்தீர்களா இன்று?
0: நான் சிறப்பு பூஜைகள் எதுவும் செய்வதில் கலந்து கொள்வது கிடையாது.
1: பூஜை என்பதற்கு நல்ல தமிழ் சொல், அழகான தமிழ் சொல் இருக்கிறது, பயன்படுத்துவோம். கோடை பண்பலை நூறுக்குள் இந்த இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். பாலகிருஷ்ணன் அவர்களே, என்ன சத்தம் அங்க கொச கொசன்னு கேக்குது? தையல் மிஷின் ஓடிட்டு இருக்கிறாங்களா? அதுக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? தையல் இயந்திரம் என்று சொல்லி இருக்கலாம். அன்பு நண்பன் வந்த வேகத்தில் பேசிவிட்டார். இடைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
2: ஏலோ, வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் மோட்டூர் காட்டுவளவு சிற்றூரில் இருந்து கார்த்திக் தங்களுடன் உரையாட வந்துள்ளேன் நண்பரே.
1: கார்த்திக் ஐயா அவர்களே, நம் வீட்டு இருக்கும் அங்கே இருக்கும் கரண்ட் போஸ்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்?
2: மின்சார டிரான்ஸ்ஃபார்மருக்கு.
1: டிரான்ஸ்ஃபார்மர், மின் கடத்தி என்ற நல்ல தமிழ் சொல் இருக்கிறது, பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: என்னுடைய பெயர் ராமமூர்த்தி என்று உங்களிடம் கூறுகிறேன்.
1: ராமமூர்த்தி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறார்?
3: மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டாரம் கோபிநாயக்கன்பட்டி சிற்றூரில் இருந்து உங்களிடம் உரையாட வந்துள்ளேன் என்பதை தெளிவாக
1: சொல்லி இருக்க. உங்களுக்கு என்ன சொன்னால் கோபம் வரும் அதிகமாக?
3: எனக்கு மிகுதியாக கோபம் எதுலையுமே வராது.
1: கோபம் என்பதற்கு அழகான தமிழ் சொல் இருக்கிறது, சினம் என்று சொல்வோம். வெல்வோம் தமிழோடு இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: கோவிலூரில்
1: படித்துக் கொண்டிருக்கும் தோழியே, நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
4: நான்கு நபர்கள் உள்ளன ஐயா.
1: என்று சொல்வோம், நபர் என்பதை தவிர்த்து ஆள்கள் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
5: ஏலோ, வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: மு செந்தில்குமார் என்று தங்களிடம் உரை சென்றேன்.
1: மு செந்தில்குமார் அவர்களுக்கு பரிசு வந்து ஓராண்டு ஆகிவிட்டதா? இன்னும் வரவில்லையா?
5: ஓராண்டு பூர்த்தி ஆகி விட்டது என்று தங்களிடம் உரைக்கின்றேன்.
1: நம் ஊரில் பேய் பிசாசுகள் எல்லாம் இருக்கின்றனவா?
5: அப்படி ஒன்றும் இல்லை என்று கூறுகின்றேன்.
1: பாசம் யார் மீது அதிகம் உங்களுக்கு?
5: எல்லா அனைவரிடமும், நான் ஆசிரியராக புரிவதால் மாணவ மாணவர்கள் அனைவரிடமும் பாசமாக இருப்பேன், அன்பாக இருப்பேன்.
1: பாசம் என்பதற்கு இன்னும் அழகான தமிழ் சொல் இருக்கிறது, உற உணர்ச்சி, உறவு தலை என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும் என்று சொன்ன வேளையில் பண்பலையில் கேட்கலாம்.
6: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும்
7: இருக்கு. அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 கொடைத்தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள JJ நகரில் வாழும் பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
13: வகை வகையான தேன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒன்னு பெட்டி தேனு அல்லது மலைப்பகுதியில கிடைக்கக்கூடிய வனப்பகுதியில இருந்து எடுக்கக்கூடிய தேனு அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல என்ன வித்தியாசம் இருக்கு நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்க.
14: பெருந்தேனன்னு ஒன்று இருக்கு மேடம், அதான் மலந்தேன்ன்றது. அப்புறம் பொந்து தேன்ன்றது வந்து மரப்பொந்து கல் பொந்துல தான் இருக்கும், அது வந்து ஒரு இதுக்கு. குச்சியில இருக்கிறது வந்து ஒரு 1.5 லிட்டருக்குள்ளே தான் இருக்கும், அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறது. அப்போ கொசுவந்தேனு ஒன்று இருக்கு, மொத்தம் 4 இருக்கு. இந்த 4 வந்து நம்ம மினிமம் கிடைக்கிறது மலந்தேன் கொடுப்பாங்க, 2வது இந்த பொது தேன் கொடுப்பாங்க.
12: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 கொடைத்தென்றல்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?

0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: மொழிகளின் காட்சி சாலையில் அழகாய் ஒலிவலம் வரும் மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
8: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
9: என் பெயர் சசாந்த்.
8: சசாந்த் அவர்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர்கள்?
9: நான் பெருமாநல்லூர் வந்தேன்.
8: பெருமாநல்லூர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள். பக்கத்தில் யார் இருக்கிறார்?
9: யாரும் இல்லை.
8: யாரும் இல்லை என்று எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
9: நான் 2 வகுப்பு படித்துக்கொண்டிருக்கிறேன்.
8: எந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கால இடைவெளி யாரும் இல்லை என்பதும் ஒற்றை சொல். அங்கே யாரே தள்ளிவிட்டு இருக்கிறார், பேசிவிட்டு வா வந்துவிடு என்று. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
8: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
10: என் பெயர் உடையப்பன் ஐயா.
8: உடையப்பன், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
10: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கண்டனூரில் இருந்து வந்திருக்கிறேன்.
8: அங்கு வந்திருக்கும் தோழனே, மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்?
10: மதியம்
8: மதியம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல் இருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். 4:42 மணித்துறிகளில் கோடை பண்பலை 100.5 நெய்ய உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம். உங்களுக்கான எண்களை மீண்டும் சொல்லியிருக்கிறோம். மாணவர்கள் மட்டும் வரலாம் இந்த எண்ணில் 24 24 24. மகளிர் மட்டும் வரலாம் இந்த எண்ணில் 24 24 24. மற்ற அனைத்து நேயர்களும் வரலாம் இந்த எண்களில் 24 24 24. இன்னொரு எண் கூட இருக்கிறது, 293 முன் இணைப்பிற்கு சொல்லியம் 45 42 இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
11: திண்டுக்கல் மாவட்டம் மாலையம்பட்டி சிட் முத்துப்பாண்டி சங்கரன்.
8: முத்துப்பாண்டி ஐயா அவர்களே, இன்று நம் ஊரில் என்ன சிறப்பு நடந்து கொண்டிருக்கிறது?
11: ஒரு சிறப்பு இல்லை ஐயா.
8: மதியம் என்ன சாப்பிட்டீர்கள் நீங்கள்?
11: மதியம் பருப்பு குழம்பு சாப்பாடு.
8: நண்பகல் என்று சொல்லி இருக்க வேண்டும் நண்பா. கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
12: தேனி மாவட்டத்திலிருந்து பரமேஸ்வரன் பேசுகிறேன்.
8: பரமேஸ்வரன் ஐயா அவர்களை, உங்களுக்கு யாருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றும் நினைக்கிறீர்கள்?
12: தாய் தந்தையரின் பிரியம் தான் தேவைப்படும்.
8: என்ன தேவைப்படும்? நான் ஆசீர்வாதம் கேட்டேனே, உங்களுக்கு பிரியம் மட்டும் இருந்தால் போதுமா?
12: அதுதானே வேண்டும்.
8: அதுதான் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள் நண்பா?
12: கொடிமுந்திரி வேலையை பார்க்கிறேன்.
8: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலில் இருக்கிறீர்கள்?
12: 35 ஆண்டுகளாக.
8: 35 ஆண்டுகளாக அப்படியே நிப்பாட்டி விட்டால் அது ஒற்றச்சொல்லாக ஆகிவிடுமே, அப்படித்தானே நண்பா? அப்படி விட்டதை என்று கேட்டு இருக்கிறேன். கேள்வி சரியா தவறா?
12: சரியாகத்தான் சொல்கிறீர்கள்.
8: சரியாகத்தான் சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
12: 4 ஆட்கள் இருக்கிறார்கள்.
8: ஆள்கள் என்று சொல்ல வேண்டும் நண்பா. நல்ல தமிழோடு உரையாடி கொண்டிருந்த நேரம் 4:44 மணித்துளிகள். அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
13: வணக்கம் ஐயா. கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன்.
8: சே தன்யஸ்ரீ அவர்களை, நாம் விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா தோழியே?
13: ஆமாங்கய்யா.
8: என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. அன்பு தோழிக்கு ஒரு வேண்டுகோளும் வைத்துவிடுவோம், விதிமுறைகளை சரியாக கடைபிடிங்கள். இப்பொழுது வந்து இருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். வந்துவிட்டீர், பேசிவிடலாம். உங்களுக்காக காத்திருக்கிறது உலகமே. உங்கள் பெயர் என்னவோ?
14: வணக்கம்.
8: சொன்னவரின் பெயர் என்ன?
14: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சின்னாலப்பட்டி தானி ஓட்டு உரையாடல் கணேசன் உரையாடுகிறேன்.
8: தானி ஓட்டு கணேசன் அவர்களை உங்களுக்கு பரிசு அறிவித்திருந்தோமே, ஏன் என் கொடைக்கானலுக்கு வந்து சேரவில்லை?
14: நீங்கள்
8: வாகை சூடி ஓராண்டு ஆகிவிட்டது நண்பா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
15: தோழரே, திண்டுக்கல் மாவட்டம் அத்தலகுளம் கணேஷ் பேசுறேன். தோழரே
8: கணேசன் அவர்களே, நீங்கள் என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள் நண்பா?
15: நான் தையல் இயந்திரம் தொழில் பார்த்துக் கொண்டு இருக்கிறேன்.
8: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலில் இருக்கிறீர்கள்?
15: நான் ஒரு 15 ஆண்டுகளாக இருக்கிறேன்.
8: நம் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்?
15: நம் வீட்டில் எல்லா சொந்த பந்தமும் இருக்கும்.

0: சம்பந்தம் என்பது பிறமொழி சொல்லாக இருக்கிற உறவு தலை என்று சொல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம்.
0: கிருஷ்ணன் ரூபன் அவர்களே, நாம் சென்ற வாரமும் வந்தமே, ஏன் விதிமுறையை மீறி வருகிறோம்?
1: வரவில்லை.
0: வரவில்லை என்பது ஒற்றை சொல், வணக்கம் என்பது ஒற்றை சொல். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
2: அன்னனுக்கு

0: ஆனந்தமான எண்ண விழுதுகளை விதைக்கும் வியப்பூட்டும் மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம். கவிதா.
1: கவிதா அம்மா அவர்களே, நம்ம வீட்டில் எத்தனை ஜன்னல்கள் இருக்கின்றன?
2: இரண்டு சாளரம் இருக்கின்றன.
1: சாளரங்கள் இருக்கின்றன என்று சொல்லி இருக்கலாம். அதற்காக நல்ல தமிழ் சொல் காலதர் என்று சொல்லும் இருக்கிறது, பயன்படுத்துவோம். இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர்
2: என்ன?
1: கவிதா அம்மா, எந்த ஊர்லிருந்து வந்திருக்கிறீர்கள்? விராலி மலையில். அங்கே மழை பொழிந்து கொண்டு இருக்கிறதா, வெயில் அடித்து கொண்டு இருக்கிறதா? மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? வீட்டில் இருக்கிறீங்க. அங்கே ஃபோன்லாம் வேலை செய்யுதுங்களா? என்பதை ஆம் என்று எடுத்துக்கொண்டோம் தோழியை. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: சிறந்த வானொலிக்கு மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பலிருந்து பண்பலி வெங்கடேஷ் பேசுகிறேன்.
1: வெங்கடேஷ் அவர்களை ஏன் வணக்கம் என்ற ஒற்றை சொல் தொடங்கிவிட்டு அப்படி நிப்பாட்டி விட்டீர்கள்? லைன் இணைப்பு கிடைத்திருந்தது, அதனால் அந்த மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார் போலும். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேரே, உங்கள் பேர் என்னவோ?
4: வணக்கம் தோழரே.
1: சொன்ன தோழரின் பேர் என்னவோ? தோழரா தோழியா, உங்கள் பேர்?
4: ஜானகி. சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் தேவூர் சித்தூர்
1: இருந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் இனிஷியல் என்ன என்று சொன்னீர்கள் தோழியே?
4: சி ஜானகி.
1: அப்பாவின் பேர் என்ன?
4: என் தந்தையின் பெயர் சீனிவாசன்.
1: சீனிவாசன், நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் பள்ளியின் பெயர் என்ன?
4: அரசு மேல்நிலை பள்ளி தேவூர் தோழரே.
1: அங்கே எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார் தோழி?
4: 11ஆம் வகுப்பு முடித்து விட்டேன் தோழரே.
1: 12ஆம் வகுப்பு சென்று கொண்டு இருக்கிறீர்களா?
4: ஆமாம் அண்ணா.
1: ஆமாம் அண்ணா என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. அன்பு தோழிக்கு ஒரு நன்றி சொல்லி அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
5: ரமேஷ்குமார் ஐயா வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: முத்துமாயன், பெருங்காமநல்லூர்.
1: அங்கிருந்து வந்து இருக்கும் தோழனை, சப்பாத்தி என்ன கலரில் இருக்கும்?
5: அது ஒரு காக்கி கலரில் இருக்கும்.
1: காக்கி கலரில் இருக்குமா என்று சொல்லியிருந்தால் தமிழ் சொல்லை பயன்படுத்தி இருப்பீர்கள் என்று நம்பினோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்து
5: வணக்கம்.
1: வந்திருப்பவரின் பெயர் என்ன? வந்திருக்கும் அன்பு தோழனை, உங்கள் பெயர் என்ன? கா கோதண்ட சாமி அவர்களே, எங்களுக்கு நீங்கள் அதாவது பேசுவது எங்களுக்கு சரியாக புரியவில்லையே, என்ன செய்யலாம்?
5: கொஞ்சம் தள்ளி வந்துவிடுங்க.
1: கோபுர அலைவரிசை இருக்கும் இடத்திற்கு வந்து விட்டீர்கள். இப்பொழுது இருந்து காலநொடி தொடங்குகிறது. உங்கள் பெயரை இன்னொரு முறை சொல்லுங்களேன்.
5: திருப்பூர் மாவட்டம் கா கோதண்டபாணி.
1: வந்து இருக்கும் தோழன் மதியம் என்ன சாப்பிட்டார்? நண்பகல் என்று சொல்ல வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் மட்டும் ஏறத்தாழ 10 முறை சொல்லிவிட்டோம் என்று நினைக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
6: இனிய மாலை வணக்கத்தோடு

0: தங்களோடு உரையாட வந்தது காங்கயம் செல்வகுமார்.
1: என்ன செல்வகுமார், உங்கள் இனிஷியல் என்ன சொல்றீர்கள் நண்பா?
0: எனது தந்தையார் பெயர் கிட்டிச்சாமி. அது எவ்வாறு
1: கி என்று சொல்லி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு எந்த வயதில் ஜாதகம் எழுதினார்கள்?
0: அது தந்தையாருக்கு நினைவில்தான் கேட்க வேண்டும். அவர் இப்பொழுது என்னுடன் இல்லை.
1: இல்லை, உங்கள் வாழ்க்கையில் எதை சாதிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது?
0: பல கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
1: என்ன பிழைப்பிற்காக என்ன தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நண்பா?
0: நான் எப்பொழுதும் போல் இப்போது வாகன ஓட்டுநராக இருக்கிறேன்.
1: வண்டி ஓட்டுநராக இருக்கிறீர்கள். கவனமாக பயணம் செய்யுங்கள். அனைத்து ஓட்டுநர்களையும் தலை வணங்கி இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரில் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: அவையோருக்கு இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: விருந்தர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பாண்டியராஜ், தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
1: வந்து இருக்கும் தோழனே, நீங்கள் எத்தனை முறை புண்ணியம் செய்து இருக்கிறீர்கள்?
2: சரியாக கேட்கவில்லை.
1: எத்தனை முறை
2: கூறுங்கள்.
1: நீங்கள் எத்தனை முறை புண்ணியம் செய்து இருக்கிறீர்கள்?
2: அது எண்ணில் அடங்காத தர்மங்கள் செய்திருக்கிறேன்.
1: தர்மங்கள் செய்து இருக்கிறீர்கள். எந்த வயதில் உங்களுக்கு முதல் பல் விழுந்தது? கால இடைவெளி வந்து இருக்கிறது. 4:51 துளிகள் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த யாரோ? வருக, வணக்கம். மனவை கா சந்திரசேவர் அவர்கள் ஒளிப்பதிவு போட்டு இருக்கிறீர்களா? அப்படித்தான் இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீர்கள்?
3: நன்றாக.
1: உங்களுக்கு என்ன பயிர் பிடிக்கும்?
3: எனக்கு நவதானியங்கள் அனைத்தும் பிடிக்கும்.
1: நவதானியங்கள் அனைத்தும் பிடிக்கும். உங்களுக்கு பிடித்த பயிர் என்றால் இதனை சொல்லலாம்.
3: குறிப்பாக எந்த பயிர் என்று சொல்ல முடியாது.
1: அதனை பயிர் என்று சொல்லலாமா, பயிர் என்று சொல்லலாமா?
3: பயிர் என்று சொல்லலாம் என்று நினைக்கின்றேன்.
1: சிங்கம் என்ன கலரில் இருக்கும்?
3: அது மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும்.
1: இருக்கும். அதற்கு முன்னால் மணி ஒலித்திருக்கிறது. காரணம் கால இடைவெளி நிறைய வந்தது. கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் நேர்களை சந்திப்பதற்கு முன்னால்
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
5: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பேசும் காற்றில் வீசும் அலைகளோடு தமிழோடு உரையாட காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ? வருக, வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
8: நவநீத கிருஷ்ணன். தஞ்சாவூர் மாவட்டம் ஆலப்புழியில் இருந்து.
1: நவநீத கிருஷ்ணன் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்?
8: நான் ஆழ்வின் மேல்நிலை பள்ளியில் 9 வகுப்பு பயில்கிறேன் ஐயா.
1: படித்துக் கொண்டிருக்கும் நண்பனுக்கு இருக்கக்கூடிய விளையாட்டுகள் என்னென்ன?
8: அப்படி எதுவும் எனக்கு இல்லையே சகோதரே.
1: கால இடைவெளி நிறைய வந்தன. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில்.
9: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
9: எனது பெயர் பரணிதரன்.
1: பரணிதரன், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள் நண்பா?
9: திருச்செங்கலிலிருந்து பேசுகிறேன் ஐயா.
1: பிழைப்பிற்காக என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள் நண்பா?
9: நான் பிழைப்பிற்காக பார்க்கும் வேலை ஏலக்காய் ஏற்றுமதி.
1: ஏற்றுமதி எத்தனை வருடங்களாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
9: ஒரு மாதங்கள் தான்
1: ஆகுது. ஒரு திங்கள் என்றும் ஒரு மாதங்கள் என்று கூட வராது. அங்கே பல குழப்பம் வந்ததால் அப்படி பேசி விட்டு சென்று இருக்கிறார். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக, வணக்கம்.
10: ஏலா, வணக்கம். மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சென்னமட்டிலிருந்து ராகுல் உரையன் ஐயா.
1: ராகுல் அவர்களை, நீங்கள் என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
10: நான் கல்லூரி படிக்கின்றேன் ஐயா.
1: கல்லூரியில் என்ன பாடப்பிரிவை எடுத்து இருக்கிறீர்கள்?
10: உயிர் வேதியியல்.
1: உயிர் வேதியியல் படித்துக் கொண்டிருக்கும் நண்பர், வேர்வை அதிகமாக வந்தால் என்ன செய்யலாம்? ஏன் இவ்வளவு கால இடைவெளி வந்தது நண்பா? தவிர்த்திருக்கலாம். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக, வணக்கம்.
11: வணக்கம் நண்பரே.
1: சொன்னவரின் பேர் என்ன?
11: கோவை மாவட்ட சின்னவாசன் சேர்ந்து சி செல்வராஜ் தங்களோட உரையாடி கொண்டிருக்கிறேன்.
1: உங்கள் தந்தையின் பெயர் என்ன நண்பா?
11: சின்னசாமி என்று கூறினேன்.
1: சொல்லி இருக்கும் தோழனை, உங்களுக்கு சோடா என்றால் பிடிக்குமா? சோடா குடிக்க பிடிக்குமா என்று கேட்டேன் நண்பா.
11: எனக்கு பிடிக்காது நண்பரே.
1: வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்?
11: எனது மனைவி, எனது மகன் அனைவரும் உள்ளார்கள்.
1: புரோட்டா எத்தனை முறை சாப்பிட்டு இருப்பீர்கள்?
11: நான் ஒரு சுமார்
1: என்பதற்கு ஏறத்தாழ என்று சொல்லி இருக்கலாம். சப்பாத்தி என்பதற்கு கோந்தடை, புரோட்டா என்பதற்கு புரியடை என்ற சொற்கள் இருக்கின்றன. பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக, வணக்கம்.
12: ஐயா மாலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
12: எனது பெயர் சுருளிராஜன் ஐயா.
1: சுருளிராஜன், எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்?
12: நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி திச்சம்பட்டி சிற்றூர்லேருந்து பேசுகிறேன்.

0: பேசிக்கொண்டிருக்கும் நண்பனே, காலையில் எதனை போட்டு குளித்தீர்கள்?
1: அது சரியாக கூற இயலோ இல்லை.
0: சோப்பு போட்டு குளிச்சிங்களா, ஷாம்பு போட்டு குளிச்சிங்களா?
1: அது வந்து சரியாக போடல சார்.
0: இதுவரை எத்தனை பேரிடம் மன்னிப்பு கேட்டு இருப்பீர்கள்?
1: நான் ஏறத்தாழ 100 பேரிடம் மன்னிப்பு கேட்டேன்.
0: என்ன கேட்டிருக்கிறீர்கள்?
1: பொறுத்துக்கொள்ளுக,
0: மன்னிப்பு என்பது தமிழ் சொல் அல்ல. கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் நேய உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழுக்கு இப்பொழுது கேட்கலாம். பண்பலையில் வந்து இருக்கும் நேரையை சந்தித்து விடலாமே. வருக, வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன?
2: இனி மாலை வணக்கத்துடன் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கீரைப்பட்டிலிருந்து சையத் பேசுறேங்கய்யா.
0: சையத் அவர்களை, நாம் விதிமுறையை சரியாக கடைபிடித்து வந்திருக்கிறோமா?
2: கண்டிப்பாக விதிமுறை வந்து ஒரு மாதம் கழித்து தான் வந்துள்ளேன்.
0: ஒரு திங்கள் கழித்து வந்து இருக்கிறீர்களே, உங்களை போட்டு பிடிப்பது என்னுடைய வேலை. கோடை பண்பலை 100.5 இன்றைய செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. பேசும் மலையில் பேசும் காவியமாக ஒழித்துக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழில் இன்று மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
3: வழங்கிவிடலாம். திண்டுக்கல் 6 வகுப்பு மாணவன் பிரகலாதன்.
4: வாழ்த்துக்கள் பிரகலாதன். நீங்கள் நமது கோடி பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
3: அடுத்ததாக தேனி பரமேஸ்வரன்.
4: வாழ்த்துக்கள் பரமேஸ்வரன். நீங்கள் நமது கோடி பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேயர்களின் பெயர்கள் மீண்டுமாக:
3: திண்டுக்கல் பிரகலாதன், தேனி பரமேஸ்வரன்.
0: இவர்களோடு சேர்ந்து நாமக்கல் பரமேஸ்வரி, தேனி முருகமலை ரமேஷ், திருப்பூர் சா தட்சணேஷ், நீங்கள் ஐவரும் உடனடியாக 93-61-73-38-68 என் மீண்டுமாக 93-61-73-38-68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லிடைபேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள், கச்சவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச் சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: அனில் கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
7: மதியூட்டும் மாசற்ற மொழியை வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பி வி பிஜு, நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே நூர்ஜஹான். கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி அந்தி மந்தாரைகளோடு ஆலாபனை பாட அணியமாகிறது சித்திர செவ்வானம். சிவந்திடும் முன் செவிவசம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சிப் பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே.

மாதவன் மெல்ல செல்ல ஆரம்பிக்கும் வேளையில் காற்று மெதுவாக காதோரம் பேச, பறவைகள் வீடு தேடி பறக்க, மனம் அமைதியை தேடி பயணிக்க, இதமான இடைக்கால பாடல்களை செவியோரம் சேர்க்க, கொடை பண்பலை 100.5 சித்திரச்சவானம். உங்களுடன் தீபா நடராஜன்.

0: ஆசியா வாசுதேவன் மின்மினி குரலில் ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருமதி பழனிசாமி.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை இல்ல.

0: இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
0: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இனிய கானங்களின் இன்ப உலாவை இது கொடை பண்பலை 100.5 இன்ச் சித்திரச்சவானம்.

காதலின் மயக்கத்தில் கானகமும் இந்திரலோகமாய், கடலின் அலையும் ஆடையாய், மாயையும் நிஜமாய், மேகத்தில் மிதக்கும் உயிராய் இரு இதயங்கள். காதலின் மயக்கத்தில் கானகமும் இந்திரலோகமாய், கடலின் அலையும் ஆடையாய், மாயையும் நிஜமாய், மேகத்தில் மிதக்கும் உயிராய் இரு இதயங்கள்.

மனதை கட்டி வைத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ஜீவன் பாடுது. பாடலுக்கு குரல் தந்திருந்தனர் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி. வெயில் காலமும் பனிக்காலமாய் படர்ந்து உருகும் பனியும் இன்பம் தரும் நிதமும் அவன் அருகில் அவள் இருந்தால், அவள் மனதில் அவன் பதிந்தால் வாழ்க்கையே வர்ணமாய் மலரும். வெயில் காலமும் பனிக்காலமாய் படர்ந்து உருகும் பனியும் இன்பம் தரும் நிதமும் அவன் அருகில் அவள் இருந்தால் அவள் மனதில் அவன் பதிந்தால் வாழ்க்கையே வர்ணமாய் மலரும்.

0: ராசாவே ஒன்ன நம்பி படத்திலிருந்து ஒழித்து சென்றது பாடல். பாடலுக்கு இனிய குரல் தந்திருந்தனர் மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ரா.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
0: ஐந்து மணி 21 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் இடைக்கால இன்னிசையா. இது சித்திர செவ்வானம்.

நிழலில் அவள் நடக்க, அவன் விழியில் அவள் பார்க்க, அவன் குரலில் அவள் இசைக்க, அவன் நினைவில் அவள் வாழ, அவள் மனதில் மஞ்சள் இட்டவன் எவனோ, அவன் நிழலில் அவள் நடக்க, அவன் விழியில் அவள் பார்க்க, அவன் குரலில் அவள் இசைக்க, அவன் நினைவில் அவள் வாழ, அவள் மனதில் மஞ்சள் இட்டவன் எவனோ.

0: மலேசியா வாசுதேவன் கே எஸ் சித்ரா குரலில் ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாண்டிய நாட்டு தங்கம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள ஜே ஜே நகரில் வாழும் பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
2: வகை வகையான தேன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒண்ணு பெட்டி தேன் அல்லது மலைப்பகுதியில கிடைக்கக்கூடிய வனப்பகுதியில இருந்து எடுக்கக்கூடிய தேன் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல என்ன வித்தியாசம் இருக்கு நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்க.
3: பெருந்தேனு ஒன்று இருக்கு மேடம், அதான் மலந்தேன்ன்றது. அப்புறம் பொந்து தேன்ன்றது வந்து மரப்பொந்து கல் பொந்துல தான் இருக்கும். அது வந்து ஒரு இதுக்கு குச்சியில் இருக்கிறது வந்து 1.5 லிட்டருக்குள்ள தான் இருக்கும். அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறது. அப்போ கொசுவந்தேனு ஒன்று இருக்கு, மொத்தம் 4 தேன் இருக்கு. இந்த 4 தேனில் வந்து நம்ம மினிமம் கிடைக்கிறது மலந்தேன் கொடுப்பாங்க, 2வது இந்த பொது தேன் கொடுப்பாங்க.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.
0: இதையும் தொடர் கணங்களை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 சித்திரச்ச வானம். இன்றிரவு 10 மணிக்கு வர காத்திருக்கிறது நமது கொடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களை அன்புடன் அழைக்கிறது. வாங்க நேயர்களே, உங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இன்றிரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சியில். இன்றிரவு 8 மணிக்கு வர காத்திருக்கிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில என்னென்ன விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன? 1 தொட்டு தொட்டு, மற்றொன்று 1, 2, 3. தொட்டு தொட்டு 1, 2, 3. வாங்கினே மாணவ செல்வங்களே, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடுங்க. அதே மாதிரி உங்கள் விளையாட்டை கேட்டு ரசிக்க நேயர்களும் காத்துட்ருக்காங்க இன்றிரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தொட்ட இன்னிசையில் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை நூறு புள்ளி ஐந்தின் சித்திரச்சவானம். மனதால் இணைந்து, இதயத்தில் ஏக்கத்தோடு, குரலில் தயக்கத்தோடு, இசையில் தவிப்போடு, விழியில் வருகையோடு, காதல் கனவோடு இசைக்கிறது இரு உள்ளங்கள். மனதால் இணைந்து, இதயத்தில் ஏக்கத்தோடு, குரலில் தயக்கத்தோடு, இசையில் தவிப்போடு, விழியில் வருகையோடு, காதல் கனவோடு இசைக்கிறார்கள் இரு இதயங்கள்.

0: இதயத்தில் ஏக்கத்தோடு, குரலில் தயக்கத்தோடு, இசையில் தவிப்போடு, விழியில் வருகையோடு, காதல் கனவோடு இசைக்கிறார்கள் இரு இதயங்கள்.
1: அந்த நானா
2: ஏய், என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 சித்திர செவ்வானம். மனம் நின்ற கானங்களை உங்கள் வசம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது இன்றைய சித்திர செவ்வானம். அவன் கண்ணுக்குள் அவள் கண்ணை வைத்து, அவன் இதயத்தில் அவள் இதயத்தை இணைத்து, அவன் எண்ணத்தில் அவளை மீட்டி, இசைக்க தயங்கும் அவளை ஏக்கத்தோடு ஏட்டில் ஏற்றுகிறான். அவன் கண்ணுக்குள் அவள் கண்ணை வைத்து, அவன் இதயத்தில் அவள் இதயத்தை இணைத்து, அவன் எண்ணத்தில் அவளை மீட்ட, இசைக்க தயங்கும் அவளை ஏக்கத்தோடு ஏட்டில் ஏற்றுகிறான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடைப்பன் விலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சை பானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி கேட்கலாம்.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம். நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
3: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 34. ஆஹா, இதென்ன தொடர்ச்சி! பொன்னனும் வள்ளியும் விக்கிரமனுடன் செண்பகத்தீவிற்கு வரப்போவதாக அவன் கூறினான். விக்கிரமனோ மகாராணியை யார் கண்டுபிடிப்பார்கள் என்றும், மகாராணியிடம் தன்னை பற்றி செய்தி சொல்லவாவது யாரேனும் வேண்டாமா என்றும் பொன்னனிடம் கேட்டான். இனி பொன்னனுடைய மனத்திலும் அந்த விஷயம் உறுத்தி கொண்டிருந்தது. சிவனடியாரிடம் தான் சொன்னபடி ஒன்றுமே செய்யவில்லை. அவர் என்ன ஆனாரோ என்னவோ? மகாராணியை ஒருவேளை கண்டுபிடித்திருப்பாரோ? பொன்னனுடைய மனத்தில் சமாதானம் இல்லாவிட்டாலும், வெளிப்படையாக மகாராணியை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் மகாராஜா, அவரை சிவனடியார் பாதுகாப்பார். சிவனடியாரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, மகாசக்தி வாய்ந்தவர் என்றான். ஆமாம், அவர் நம்மை மாமல்லபுரத்திற்கருகில் உள்ள சிற்ப வீட்டில் சந்திப்பதாக சொன்னார் அல்லவா என்று கேட்டான் விக்கிரமன். அது இப்போது முடியாத காரியம். சிவனடியாரை பார்க்க தங்கினோமானால் கப்பலை பிடிக்க முடியாது என்றான் பொன்னன். உண்மைதான். ஆனாலும் அன்னையையும் சிவனடியாரையும் பார்க்காமல் போவதுதான் மனத்திற்கு வேதனை அளிக்கிறது என்றான் விக்கிரமன். அப்போது ஆஹா, இதென்ன என்று வியப்புடன் கூவினான் பொன்னன். இதற்குள் அவர்கள் காட்டாற்றை சமீபித்து அதன் இக்கரையில் உள்ள மகேந்திர மண்டபத்துக்கருகில் வந்துவிட்டார்கள். அந்த மண்டபத்தின் வாசலில் தோன்றிய காட்சிதான் பொன்னனை அவ்விதம் வியந்து கூவச் செய்தது. அங்கே 7-8 ஆட்கள் ஆயுத பாணிகளாக நின்றார்கள். 2 பேர் கையில் தீவர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மண்டபத்தின் வாசல் ஓரமாக ஒரு பல்லக்கு வைக்கப்பட்டிருந்தது. இன்று ராத்திரி என்னவெல்லாமோ ஆச்சரிய சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்று பொன்னன் முணுமுணுத்தான். இந்த வேளையில் இங்கே யார் பொன்னா என்றான் விக்கிரமன். தெரியவில்லை மகாராஜா என்றான் பொன்னன்.

0: இவர்கள் காபாலிகர்கள் இல்லை, நிச்சயம். வேறு யாரா இருக்கலாம்? ஒருவேளை குந்தவி தேவிதான் நமக்கு உதவிக்காக இன்னும் சில ஆட்களை அனுப்பி இருக்கிறாரோ என்னவோ. ஆனால் பல்லக்கு என்னத்திற்கு? இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே மகேந்திர மண்டபத்தின் வாசல் வந்துவிட்டது. குதிரைகளை இருவரும் நிறுத்தினார்கள். அங்கு நின்ற ஆட்களில் ஒருவனை எங்கேயோ பார்த்ததாக பொன்னனுக்கு நினைவு வந்தது. எங்கே பார்த்திருக்கிறோம்? ஆஹா, திருச்செங்காட்டாங்குடியில் பரஞ்சோதி அடிகளின் ஆள் குமரப்பன் இவன். அந்த மனிதனும் பொன்னன் முகத்தை பார்த்து அடையாளம் தெரிந்து கொண்டான். ஓ பொன்னனா என்று அவன் ஆச்சரியத்துடன் கூடி, பொன்னா, சமாச்சாரம் தெரியுமோ? உறையூர் மகாராணி அகப்பட்டு விட்டார். இதோ இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிறார். உன்னை பற்றி கூட விசாரித்தார் என்றான். அத்தியாயம் 34. ஆஹா, இதென்ன, நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 35, தாயும் மகனும். நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன நேர்களே, இன்றைய சித்திர சிவானத்தில் மலேசியா வாசுதேவன் பிற பாடகர்களோடு இணைந்து பாடிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்களா? செவிதொடும் கானங்களை இன்பமாய் இசைத்து இவ்வரும் பாடலோடு இதமாய் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சித்திர சிவானம்.

0: நிறைவாக ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜன். பாடலுக்கு குரல் தந்திருந்தார் மலேசியா வாசுதேவன். இணைந்து குரல் தந்திருந்தார் எஸ் ஜானகி.
1: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: கோயில் நகரமாம் கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உடையாளூர் என்ற கிராமத்தின் எல்லையில் குடியிருந்து காத்து கொண்டிருக்கும் அருள்மிகு அன்னை செல்வ மாக்காளி அம்மனை நாம் இன்று தரிசிக்க இருக்கின்ற

அம்பிகையை அன்பர்கள் அனைவரும் அன்போடு செல்லம்மா காளி எனவும் அழைக்கின்றார்கள். செல்வ மகா காளியானவள் சக்தியோடு பல பல அருளி செயல்களை அங்கு இருக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கும் ஊர் எல்லை தெய்வமாக இருந்து அருள் பாலித்து வருகின்றாள். இந்த தலத்தின் விருட்சத்தை தரிசிக்கின்றோம். இந்த தலத்திற்கு வந்து மரங்களை வலம் வந்து அங்கு இருக்கும் மரங்களில் குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் தொட்டில் கட்டி அதற்கு கைமேல் பலனாக கேட்ட வரத்தையும் அடைகிறார்கள். சுதை சிற்பத்தை காணுகையில் இந்த ஆலயத்தின் தொன்மை நமக்கு புலனாகின்றது. அம்பிகையின் மூத்த குமாரனாம் முழுமுதற் கடவுள் விநாயகர்

விநாயகரை நாம் தரிசிக்கின்றோம், கால பைரவரை நாம் தரிசிக்கின்றோம். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சுவாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரண் அரண் நமக்கே என்று அலங்கார பூஷிதையாக மங்களமான அந்த சிவப்பு ஆடை தரித்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் செல்லமா காளியை செல்வமா காளியை தரிசிக்கின்றோம்.

0: போர் வீரர்களுக்கு உடைவாள் தயாரிக்கும் இடம் இது என்பதால் உடைவாளூர் எனப்பட்டது. அதுவே காலத்தால் மருகி உடையாளூர் என மாறிவிட்டது. இந்த அம்பிகையை பலரும் குலதெய்வமாக வழிபாடு செய்கின்றார்கள். கோடை காலத்தில் அம்பிகையை குளிர்விக்க பால், பன்னீர், இளநீர், சந்தன அபிஷேகமும் சிறப்பாக செய்கிறார்கள். ராஜராஜ சோழனின் பல உறவினர்களும் வாழ்ந்த கீழப்பழையாறைக்கு அருகே உள்ள உடையாளூர் இந்த தலம் இருப்பதால் பலமுறை சோழ சாம்ராஜ்ய மன்னர்கள் வந்து திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். இங்கே நாம் காவல் தெய்வத்தை துணைவியரோடு தரிசிக்கின்றோம். ஐயனாரே அருள் புரிவாயாக என்றால் ஐயனார் தெய்வம் இந்த ஊர் எல்லை தெய்வமாக அனைவரையும் காக்கின்றார். தொடர்ந்து செல்வமா காளியினுடைய சோதரியாம் அருள்மிகு பால்குளத்தி அம்பிகையை நாம் தரிசிக்கின்றோம். செல்வ மகா காளியம்மன் அம்பிகையை நாடி வருவோரின் குறைகளை நீக்கி சகல சௌபாகியத்தையும் அருளுகின்றாள் இந்த அம்பிகையானவள். சர்வம் சக்திமயம், யாதுமாகி நின்றாய் காளி.
1: கும்பகோணம் உடையாளூர் அன்னை செல்வ மாகாளியம்மன் ஆலயத்தை இன்று நாம் தரிசித்தோம். உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:08.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: வணக்கம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வெளியே அனுப்புறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். நகரத்தில் அதுக்கான காலமும் அப்படி தான் இருக்குது. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் இப்போ வெளியே அனுப்பப்படுறோம். எனக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவோம். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எப்பா தண்ணியில் விளையாடாத, ஞாபகம் வச்சுக்கோ. ஆற்றுக்குள்ளே புது வெள்ளம் வந்தால் போய் குதிக்காத, கிணத்துல போய் குதிக்காத, குறிப்பாக அந்த கிணத்துல குதிக்காது, இந்த கிணத்துல குதிக்காது சொன்னால் கேளு, அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே போல் ஓடுற ரயிலில் போய் ஏறாத, ரயில் நிற்கிறதுக்குள்ளே இறங்காத, ஓடுற பஸ்ஸில் ஏறாத, இதெல்லாம் நிறைய அறிவுரைகள் சொல்லுவாங்க. அந்த வயசில் அதை கேட்க மாட்டேன் சில நேரங்களில். செகண்ட் ஷோ சினிமா போகிறத கூட எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த நேரம்ல ஏன் போகிற அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இருந்தாலும் அது ஏதோ என்னமோ அட்வென்ச்சர் மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்படி நாங்கள் இப்போ ஒரு டீமாக குளிக்க போகிறதுல, அந்த மாடு ஓட்டிகிட்டு போகிற அவங்களோட போகிறதுல பல பல அனுபவங்கள் கிடைக்கும். பல பல பயங்கரங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ உதாரணமாக சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்கள் ஊரில் சோழவன் நல்ல ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த பகுதி முழுவதும் தும்ப செடிகள் இருக்கும், தும்பமேடுன்னு பேர் இருக்குது. அந்த கருப்பட்டி இதுக்கு போகிற வழியில் இருக்கும் அற்புதமான கிணறு. நீச்சல் குளம்லாம் தோற்று போகும். அதில் என்ன தெரியுங்களா, அந்த கிணறு நீச்சல் குள அளவுக்கு அகலமாக இருக்கும். அந்த கிணறு சதுர வடிவு கிணத்துல தண்ணி பொங்கி போகும். அப்படியே யாரும் பாய்ச்ச வேண்டாம், மோட்டர் போட வேண்டாம், அவ்வளோ இருந்துச்சுங்க பூமிங்கடியில் தண்ணி. அதில் போய் நாங்கள் சில பேர் காலாட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, உட்காந்து காலாட்டிட்டு தண்ணி இருக்கும், அப்படி குளிப்போம். தண்ணி வத்தினாலும் குளிப்போம். இல்லை என்னன்னா நண்பர்களுக்குள்ளே போட்டி இருக்கும். எப்படின்னா அப்படி மேலே இருந்து போய் குதிக்கிறது, மரத்தில் ஏறி குதிக்கிறது, பல்ட்டி அடிக்கிறது, அப்புறம் ஒரு போட்டி முக்கியமாக கிணத்துக்கு அடி வரைக்கும் போய் மூச்சு பிடிச்சி மண் எடுத்துட்டு வர்றது. அதில் சில பேர் வித்தியாசமாக ஏமாத்துவாங்க, கையில் மண் எடுத்துக்கிட்டே உள்ளே குதிச்சு பாதியில் போய் மண் எடுத்துட்டு வந்தேன், எங்கே போடுறா பாப்பா.

0: பார்த்தா அது காஞ்ச மண்ணா இருக்கும், தெய்வம் போவே இல்லடா அப்படிம்பாங்க. இதுல மண் எடுக்கிற போட்டி வந்து நானும் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், என் கூட ரெண்டு மூணு பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் நான் போய் எப்படியாவது மண் எடுத்து வந்துடுவேன் அப்படின்ட்டு போயிட்டான், உள்ள போயிட்டான். வேகமா மேல வந்தான், மண் எடுத்துட்டேன் அப்படின்னா, மண் எடுத்துட்டேன்னு அவன் சொல்லி முடிச்சான்ல, மேல நின்றுட்டு இருந்தா எல்லாரும் பயங்கரமா கத்திட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில ஊறி போன ஒரு ஒரு சடலம் ஒண்ணு மேல் நோக்கி, இப்ப இவன் இவன் போய் குதிச்சான் பாத்தீங்களா, உள்ள போய் மண் எடுத்தானு என்ன செஞ்சானு தெரியல, அது ஒரு அடிக்கு ஒரு அளவுக்கு மேல போயிட்டா இருட்டாயிருந்த தண்ணிக்குள்ள, அது அப்படி கிளம்பி மேல வந்துருச்சு. இது அவனுக்கு தெரியல, அவனுக்கு பின்னாடி அது வந்துருச்சு அப்படியே மேல. வழக்கமா அந்த தற்கொலை பண்றவங்க வந்தா காலில் கயிறு கட்டிட்டு கல்ல கட்டிட்டு உள்ள குதிச்சிருவாங்க, இல்ல சில பேர் நீச்சல் தெரியாம குளிக்க போய் செத்து போறது உண்டு. இவன் நான் மண் எடுத்துட்டேன் மண் எடுத்துட்டேன்னு சொல்றான், நாங்க பயந்து அலறோம், அவனுக்கு என்னடான்னு தெரியல, திரும்பினா இல்ல அவன் அப்படி நடிக்கு போனாங்க. அந்த உடம்பு முழுக்க அந்த இதாகி மீன்கள் அலறி அடிச்சு ஓடியாந்து, நாங்கெல்லாம் சட்டையும் ட்ரௌசரையும் போடாம கையில வச்சுட்டு ஓடி, அவன் வீட்டுக்கு போய் ஒருத்தர் ஒன்னும் பேசல, என்ன என்னங்கிறாங்க எல்லாம் தெருவில். அதுக்குள்ள எப்படியோ செய்தி தெரிஞ்சு அவன் போலீஸ் போய் பார்த்து அது யாரு என்னங்கறத இது பண்ணிட்டு சரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ரொம்ப கொடுமை என்னன்னா, அந்த பையன் அந்த மண் எடுத்து வந்தப்ப பின்னாடி அந்த இது வந்துச்சு பாருங்க சடலம், அவன் பார்க்கலதான், ஆனா தான் பின்னாடி வந்துருச்சேங்கிற அந்த ஒரு பயத்துல காய்ச்சல் தெரிச்சுக்க, காய்ச்சல் ஏன் வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு தெரியல, பயம். அப்புறம் கோயில் எல்லாம் கூட்டி போய் மந்திரிச்சு விபூதி கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் அதோட நிப்பாட்டினாங்க. கிணத்துல குளிக்க போறது இல்ல, அந்த கிணத்துல குளிக்க போகல, அதுக்கு பிறகு அடுத்த கிணறு இருக்கும்ல அங்க போயிட்டோம். இது இப்ப பெரியவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. இந்த பிணம் கீழே இருந்திருக்கு, நாங்க அதெல்லாம் குளிச்சுட்டு இருந்திருக்கோம், ஆத்துல இந்த மாதிரி வரும் சில நேரங்கள்ல தண்ணியில இப்ப இது வருவோம், நம்ம வாட்டுக்கு விளையாட்டா மர்ம படங்களை பார்த்துட்டு போய் இடிஞ்ச வீடுகளுக்குள்ள போய் தெரியாது தேடிட்டு இருந்தது. பல ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பழமையான பல வீடுகள் இடிஞ்சு அப்படியே கிடக்கும், கண்டுபிடிச்சு விளையாடுறோம்னு அதுல போய் ஒளிஞ்சுட்டு இருப்பாங்க சில பேர், இதெல்லாம் உண்டு. அதனால எப்பவும் பெரியவங்க சொல்றப்ப பிள்ளைகள் கேட்டுக்கிறனோ, அதே நேரத்தில் பெரியவங்க அவங்கள கவனமாகவும் பார்த்துக்கிறோம். இந்த இளமையில கிராமத்தில் இருக்கிற வாய்ப்பு இடம் கிடைச்சதுனால நான் பார்த்த சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க. புதுசு புதுசா தொடர்ந்து பேசுவோம், நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமணியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக் அன்யூரிசம் AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

மெல்ல இரவு வந்து மனதை வருடும் நேரம். நாளின் சோர்வை மறக்கச் செய்து இசையின் சிறகுகளில் நம்மை இனிமையான உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் நேரம். கோடி பண்பலை 100.5 இசைப்பயணம் மனதை மயக்கும் மெல்லிசையோடு கதம்ப மலர்களில்

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: குழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட். அதனாலதான் நீ நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: பாட்டி, குழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
6: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன்.

0: காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
3: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத கலையான
1: வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா டேய், நீ நல்லாவே இருக்க
2: மாட்டாடா. உன் புராணத்தை மோத நிப்பாட்டு, நானே கொலை பசியில் இருக்கேன், போ சோத்தை போடு.
1: அரிசி வாங்கி கொடுத்தவே மாதிரி சோறு கேட்குறியே, சோறு என்ன கூரை பிச்சுக்கிட்டாடா வரும் சோறு.
2: நீ எல்லாம் ஒரு தாயா பேய்.
0: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
3: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும், இது என்ன நாடகம் என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அப்ப காத்துருங்க, நாளை 9 மணி வரை தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
4: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

இரவு 8 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு விளையாட காத்திருக்கின்றோம். மாணவர்கள் வரவேண்டிய எண்கள் 24, 24, 24. வழக்கமான மாணவர்கள் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழியம் 4, 5, 4, 2.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: நேர்களே,

0: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
1: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன்.

0: பார்த்தீர்கள்?
1: கரையர் மகளான மந்தாகினி தேவியை பற்றி சுந்தர சோழர் குரோதம் ததும்பிய குரலில் கூறிய குரூரமான வார்த்தைகளை கேட்டு சக்கரவர்த்தினியும் முதன் மந்திரியும் கதிகலங்கிப் போனார்கள். சக்கரவர்த்தி இவ்விதம் பேசுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அனிருத்தர் தாம் செய்த பழைய குற்றத்துக்காக மட்டுமே தம்மை சக்கரவர்த்தி கண்டனம் செய்வார் என்று கருதியிருந்தார். மகாராணியோ, சக்கரவர்த்தி வாய்விட்டு வெளிப்படையாகச் சொல்லாவிட்டாலும் மனத்திற்குள் மகிழ்ந்து பூரித்து தன்னுடைய பெருந்தன்மையான செயலை ரொம்பவும் பாராட்டுவார் என்று எதிர்பார்த்தாள். சுந்தர சோழரின் கொடிய வார்த்தைகள் அவர்களுக்கு ஏமாற்றம் அளித்ததோடு ஓரளவு வெறுப்பையும் கோபத்தையுமே உண்டாக்கின. சக்கரவர்த்தி இத்தனை நேரம் பேசியதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல,
2: சீச்சி, இந்த வாய் பேச முடியா பைத்தியக்காரி, உலகில் உயிரோடு வாழ்ந்திராவிட்டால் என்ன நஷ்டம் நேர்ந்துவிடும்? இவள் கடலில் விழுந்த போது உண்மையாகவே செத்து தொலைத்து இருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும்! இந்த பரம முட்டாள் மெனக்கெட்டு இவளை எடுத்து காப்பாற்றினான்
1: என்றார். இதற்கு பிறகு மலையமான் மகளால் பொறுக்க முடியாமல் போயிற்று. உருக்கம் ததும்பிய ஆவேசத்துடன் அவள், சுவாமி, தங்கள் வாயால் அப்படி சொல்லாதீர்கள். மகாபாவம், நன்றி மறத்தல் எவ்வளவு கொடிய பாதகம் என்று பெரியோர்கள் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறார்களே. தங்கள் உயிரை இந்த மாதரசி காப்பாற்றியதை வேணுமானாலும் மறந்து விடுங்கள். ஆனால் நம் அருமைக்குமாரன் அருள்மொழிவர்மனை இவர் காப்பாற்றியதை மறக்கலாமா? தாங்கள் மறந்தாலும் நான் மறக்க முடியாது. 14 ஜென்மத்துக்கும் இந்த தெய்வ மகளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருப்பேன் என்று சொன்னாள்.
2: தேவி, அந்த கதையை மறுபடியுமா சொல்கிறாய்
1: என்று சுந்தர சோழர் மேலும் பேசுவதற்குள் மலையமான் மகள் குறுக்கிட்டு கூறினாள். கதையல்ல சுவாமி, அருள்மொழியே என்னிடம் சொன்னான். காவிரி வெள்ளத்திலிருந்து தன்னை காப்பாற்றிய தேவிதான் ஈழத்தீவிலும் பலமுறை தன்னை காப்பாற்றியதாகச் சொன்னான். நல்ல வேளையாக அவன் நாகப்பட்டினத்திற்கு வந்து சுகமாயிருக்கிறான். அவனை அழைத்து வரச் செய்யுங்கள். தாங்களே நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.
2: ஆமாம் ஆமாம், அருள்மொழி நாகப்பட்டினத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் சுகமாயிருக்கிறான் என்பது என்ன நிச்சயம்? நேற்றடித்த பெரும் புயலில் அவனுக்கு ஆபத்து நேர்ந்ததோ என்னமோ. முதன் மந்திரி, என் உள்ளத்தில் நிம்மதி இல்லை. இனம் தெரியாத அபாயம் ஏதோ என் குலத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. இந்த சமயத்தில் இந்த வாய் பேச முடியா பிச்சு இங்கு வந்திருப்பதும் ஓர் அபசகுனமாகவே தோன்றுகிறது.
1: சுவாமி, கரையர் குலமகள் இங்கே இந்த சமயம் வந்திருப்பது அபசகுனம் இல்லை, நல்ல சகுனம். இவர் இங்கிருப்பது நம்முடைய குலத்துக்கே ஒரு பாதுகாப்பு. நான் இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யும் துர்கா பரமேஸ்வரியே என் மீது அருள் புரிந்து இந்த தேவியை அனுப்பி வைத்திருக்கிறாள்.
2: இல்லவே இல்லை, துர்கா பரமேஸ்வரி அனுப்பவில்லை, சனீஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். அந்த பிச்சியை உடனே திரும்பி போக சொல்லிவிட்டு மறுகாரியம் பாருங்கள். நீங்கள் முடியாது என்றால் நானே அந்த காரியத்தை செய்ய வேண்டியதுதான்.
1: சுவாமி, ரொம்பவும் கருணை கூர்ந்து எனக்கு இந்த வரத்தை கொடுங்கள். அருள்மொழி வந்து சேருகிற வரையில் அவர் இந்த அரண்மனையில் இருப்பதற்கு அனுமதி அளியுங்கள் என்று சக்கரவர்த்தினி உருக்கமான குரலில் கேட்டுவிட்டு சுந்தர சோழரின் பாதங்களை தொட்டு பணிந்தாள்.
2: முதன் மந்திரி, கேட்டீரா? வெளுத்ததெல்லாம் பால் என்று கருதும் மலையமான் மகளின் கோரிக்கையை கேட்டீரா? கடவுளே, இப்படியும் ஒரு கபடமற்ற சாது உலகத்தில் இருக்க முடியுமா? இவள் என்னிடம் எதுவுமே கோருவதில்லை, போயும் போயும் இப்படிப்பட்ட வரத்தை கேட்கிறாள். அதை மறுக்க மனம் வரவில்லை. ஆனால் அந்த வாய் பேச முடியா பைத்தியக்காரி இங்கே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையாக இருக்கும். ஆகையால் நாகையிலிருந்து இளவரசனை அழைத்து வர உடனே ஏற்பாடு செய்யுங்கள்.
3: அப்படியே செய்கிறேன் ஐயா. யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் அனுப்பி பகிரங்கமாக இளவரசரை அழைத்து வரச் செய்யலாமா? அல்லது
2: மாறு வேடம் பூணச் செய்து இரகசியமாக அழைத்து வரலாமா என்று தானே கேட்கிறீர்? பகிரங்கமாக இளவரசன் வந்தால் சோழ நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்படும்.

0: ஏற்படும் என்று எண்ணுகிறீர்கள் அல்லவா?
1: நான் எண்ணுவது மட்டுமல்ல பிரபு, நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். மக்கள் பல காரணங்களினால் கொதிப்படைந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வியாஜம் ஏற்பட வேண்டியதுதான். உடனே மக்களின் உள்ள கொதிப்பு வெளியே பீறிக் கொண்டு வரும். பழுவேட்டரையர்களும் மதுராந்தகரத்தேவரும் என்ன கதி அடைவார்கள் என்று சொல்ல முடியாது.
0: இது என்ன பேச்சு முதன் மந்திரி? குடிமக்கள் அப்படி மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டால் சோழ நாட்டு வீர சைன்யங்கள் எங்கே போயின?
1: சைன்யங்களுக்கிடையேதான் கொதிப்பு அதிகம் பிரபு. மக்களாவது வெறும் கூச்சல் குழப்பத்துடன் அடங்கி விடுவார்கள். சேனா வீரர்களோ தஞ்சை கோட்டையை சின்னாபின்னமாக்கி பழுவேட்டரையர்களையும் மதுராந்தகத்தேவரையும் சிறையில் அடைத்துவிட்டு ஈழங்கொண்ட வீராதி வீரராகிய அருள்மொழிவர்மரை சிங்காதனத்தில் ஏற்றிவிட்டே மறுகாரியம் பார்ப்பார்கள்.
0: அப்படி நடக்க வேண்டும் என்று நீங்களும் மனத்திற்குள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். முட்டாள் ஜோதிடர்கள் கட்டிவிட்ட கதைகளை நம்பிக்கொண்டு குடிமக்களும் புத்தி தடுமாறி அலைகிறார்கள். ஆனால் உங்கள் மனத்தில் ஒன்று நிச்சயமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என் பெரிய பாட்டனார் கண்டராதித்த அடிகளின் குமாரன் மதுராந்தகனே இந்த சோழ சிம்மாசனத்துக்கு உரிமை உடையவன். அவனுக்கே பட்டம் கட்டி வைப்பதென்று தீர்மானித்து விட்டேன். மக்கள் அதற்கு தடை சொன்னாலும் சரி, தேவர்களும் மூவர்களும் வந்து தடுத்தாலும் சரி, நான் கேட்கப் போவதில்லை. என்னுடைய குமாரர்கள் அதற்கு குறுக்கே நின்றால்?
2: சுவாமி, அப்படி ஒரு நாளும் நேராது. தங்கள் விருப்பத்துக்கு மாறாக தங்கள் குமாரர்கள் ஒரு நாளும் தடை சொல்ல மாட்டார்கள். அருள்மொழிக்கு ராஜ்ய ஆசையே கிடையாது. இலங்கை மணிமகுடத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் வேண்டாம் என்று மறுதளித்து விட்டான். அப்படிப்பட்டவனா தங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை கூறப்போகிறான்? கரிகாலன் மட்டுமென்ன, அவனுக்கு தாங்களே யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வைத்தீர்கள். அதனால் ஒப்புக்கொண்டான். அவனுடைய வீர பராக்கிரமத்தை பற்றி நான் சொல்ல வேணுமா? அவன் ஆசைப்பட்டால் தானாகவே அவனுடைய வீர வாளின் உதவியை கொண்டு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொள்ளக்கூடியவன் அல்லவா? ஆனால் அவனுக்கும் ராஜ்யம் ஆளுகிற ஆசை இல்லை. தாங்கள் அவனிடம் தங்கள் விருப்பம் இன்னதென்பது பற்றி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதான்.
0: அந்த வார்த்தைதான் நான் சொல்லிவிடப் போகிறேனே, அவன் காதில் விழுந்து விடப் போகிறதே என்பதற்காகத்தானே இத்தனை சொல்லி அனுப்பியும் இங்கே வராமல் ஆட்டம் போடுகிறான்.
2: சக்கரவர்த்தி,
1: பட்டத்து இளவரசர் காஞ்சியில் அற்புதமான பொன் மாளிகை நிர்மாணித்து விட்டு தங்களின் வருகைக்காக காத்திருக்கிறார்.
0: எதற்காக காத்திருக்கிறான் என்று எனக்கு தெரியும். கம்சன் அவனுடைய பெற்றோர்களை சிறை வைத்தது போல எங்களை சிறை வைத்து விட்டு சோழ சிம்மாசனம் ஏற காத்திருக்கிறான். அவன் கட்டியிருப்பது பொன் மாளிகையோ அல்லது அரக்கு மாளிகைதானோ, யாருக்கு தெரியும்?
2: சுவாமி, கரிகாலனை பற்றி தாங்கள் இவ்வாறு சொல்வது கொடுமை என்றாள் மலையமான் மகள்.
1: சக்கரவர்த்தியின் உள்ளத்தை அவ்வளவு தூரம் விஷமாக்கி வைத்திருக்கிறார்கள்
2: என்றார் முதன் மந்திரி.
0: வேறு யாரும் இல்லை, என் மனத்தில் விஷம் ஏற்றியவன் கரிகாலனேதான். அவன் எனக்கு உண்மையான மகனாயிருந்தால் எத்தனை தடவை சொல்லி அனுப்பியும் ஏன் வரவில்லை
2: என்று சுந்தர சோழர் கேட்டார். அதற்கு வேறு சரியான காரணங்களும் இருக்கலாம் அல்லவா?
0: ஏன், நீங்கள் எல்லோரும் தான் ஒரு காரணத்தை ஊகித்து சொல்லுவதுதானே.
1: கரிகாலன் கொள்ளிடத்துக்கு இப்பால் வந்தால் பழுவேட்டரையர்கள் அவனை சிறை பிடித்து விடுவார்கள் என்று நாடெல்லாம் பேச்சா இருக்கிறது.
0: அம்மா அதிரி சொல்லி என் மகனுடைய மனத்தை யாரோ கெடுத்திருக்கிறார்கள். இவளுடைய தகப்பன் திருக்கோவலூர் மலையமான் ஒருவன், கொடும்பாளூர் வேளாண் ஒருவன். நீங்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டீர்களோ என்னமோ தெரியவில்லை.
3: இப்பகுதியின்

0: ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: முதன் மந்திரியோட ராஜ்ய காரியங்களை பத்தி கொஞ்சம் பேசணும். நீங்க போய் உங்க காரியங்களை பாருங்க. போகும்போது இதையும் அழைச்சிட்டு போங்க. உன் தாயார் மட்டும் இங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு சுந்தர சோழர் குந்தவையிடம் சொன்னார். மந்தாக்கினிய இதயம்னு அஹ்ரிணை பொருளை குறிப்பிட்டதை கேட்ட அங்கே இருந்தவங்க நிச்சயம் முகத்தை சுழிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு உடனே இவள் இவளைன்னு மாற்றிக்கிட்டார் பாருங்க. நல்லது. முதன் மந்திரியோட ராஜாங்க விஷயங்களை பேசாமல் ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்து குடும்ப விஷயங்களைத்தான் பேச தொடங்கினார். அனிருத்தர் பேச்செழுந்து நின்னபோது 25 ஆண்டுகளில் முதன் முறையாக மலையமான் மகள் குறுக்கிட்டு பேசினதை கேட்டு வியப்படைஞ்சோம். சில தொடர்கள் பற்றி பார்க்கலாம். மெனக்கெட்டு, ஒரு செயலை செய்ய உடம்பை வருத்தி நேரத்தை வீணடிச்சுன்னு பொருள். மேனி உடல், அதாவது உடல் உழைப்பு, கெட்டு செலவழித்து வீணடித்து. மேனி கெட்டு என்பது மெனக்கெட்டு ஆயிடுச்சு. சனீஸ்வரன், இத்தொடர் சனைஸ்வரன் என்பதிலிருந்து வந்தது. சனேகி என்றால் மெதுவாக, சரண் செல்பவன். தனது சுற்றுப்பாதையில், அதாவது சூரியனை சுற்றி வர பாதையில் ஒரு முறை சுற்றி வர ஏறக்குறைய 30 ஆண்டுகள் பிடிக்கும் இந்த கோளுக்கு. சனேஸ்வரன் மந்த கத்தியில் செல்வதால் மந்தன்னும் பேர் பெற்றவன். தடங்களையும் தாமதத்தையும் ஏற்படுத்தும் கிரகமாக கருதப்படுறான். சனேஸ்வரனின் மரக்கருணைக்கு நலச்சரித்தம் ஒரு எடுத்துக்காட்டு. கம்சன், வளர்ப்பு தந்தை உக்ரசேனர், தாய் பத்மாவதி. கம்சனின் தங்கை தேவகி, தேவகியின் கணவர் வசுதேவர். தந்தை உக்ரசேனரை சிறையில் அடைச்சு அரியணை ஏறின கம்சன் தன் தங்கைக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் தனக்கு மரணம் ஏற்படும்னு அறிஞ்சதும் வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைச்சான். இருந்தாலும் அந்த பயத்திலேயே செத்துக்கிட்டு இருந்தவன் இறுதியில் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டான். அரக்கு மாளிகை, அரக்கு பூச்சிங்கிற மிக சிறிய பூச்சியின் சுரப்பியிலிருந்து உருவாகும் ஒரு வகை பிசின் அரக்கு. இது உலர்ந்ததும் ரொம்ப கடினமாயிடும், எளிதில் தீப்பற்றும். பாண்டவர்களை கொல்ல அரக்கு மாளிகை ஒன்று அமைச்சு அதில் அவங்கள தங்க செய்தான் துரியோதனன். அதுக்கு நெருப்பு வச்சு எதிர்பாராத வகையில் அவங்க இறந்து போன மாதிரி ஒரு திட்டம் தீட்டினான். ஆனால் அறநெறியிலேயே இயங்கி வந்தவரும் சித்தப்பா முறையில் இருந்தவருமான விதுரர் பாண்டவர்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணிட்டார். அவங்களும் தப்பி ஓடிட்டாங்க. சக்கரவர்த்தி விரும்பினா ஒரு முறை அருள்மொழிவர்மர் ரகசியமாக வந்துட்டு திரும்பி போகலாம்னு அனிருத்தர் குந்தவையிடம் சொன்னார் அல்லவா. இப்போ சக்கரவர்த்தி இதையே வேற மாதிரி அவரை கேட்குறார். என்ன முடிவு எடுக்க போகிறாங்க?
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இசையால் உங்கள் இதயங்களை வருடி சென்றது கோடி பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். ஜெனிஃபர், நன்றி நேர்களே.

0: தொலைவில் இருக்கும் உறவுகளை தோளோடு தோள் சேர்க்கும் உறவு பாலமாய், காலங்கள் கடந்தாலும் நினைவுகளை சுமந்து நிற்கும் அழியாத ஓவியமாய், நேய நெஞ்சங்களின் எண்ண கருத்துக்களை பகிரும் தருணமாய் இது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
1: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: சுமலதா,
1: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
0: வணக்கம் நேர்களே,
1: வாழ்த்துக்கள் நேர்களே. நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் புதிய நேயர்களும் நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களது எண்ண கருத்துக்களை உடனுக்குடன் பதிவு செய்யலாம். 94 86 28 24 24 என்ற நமது பண்பலையின் வள

நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, சந்திரபோஸ் மற்றும் சுஜன்.

0: மனதில் நின்ற எண்ணங்களை எல்லாம் மகள்வோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.

0: வளமையான அலைவரிசை 100.5 மெகா ஹெர்ட்ஸிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: தங்கள் அன்புடன். நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் சென்ற மாதம் ஆகஸ்ட் 26 புதன்கிழமை முதல் இந்த மாதம் செப்டம்பர் 1 வரை 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் பதிவு கடந்த ஆகஸ்ட் மாதம் 26 புதன்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் சேலம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் புது திரைசை பாடல்களோடு வந்து சென்றது. காலை நேரத்தில் மனதிற்கு பிடித்தமான புது திரைசை பாடல்களை கொடுத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். தர்மபுரி பாரதிபுரம் ராஜ், சேலம் விளாம்பட்டி நர்மதா, தஞ்சாவூர் வியாகுலமேரி.
1: அடுத்ததாக கடந்த மாதம் ஆகஸ்ட் 26 புதன்கிழமை என்று காலை 10 கலை பயணம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் அமரம் திரைப்பட நடிகர் தேஜஸ் நடராஜ் அவர்களை சந்தித்தது நிகழ்ச்சியில் மிக அருமையாக இருந்தது. தனது திரைப்பட அனுபவங்களை பற்றி மிக சிறப்பாக சிறப்பு விருந்தினர் எடுத்து கூறிய விதம் அழகு. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியை தொகுத்தளித்த அறிவிப்பாளர் மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கம் பகிர்ந்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் வந்தியூர் சண்முகம், தர்மபுரி பாரதிபுரம் ராஜ், கரூர் புலியூர் சுமதி மனோகரன்.
0: இனி அன்றைய தினம், அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் 26 புதன்கிழமை அன்று மாலை 4 விரிந்த வண்ணத்துருகை நிகழ்ச்சியானது விடுகதை வண்ணத்துருகையாக மலர்ந்தது. நிகழ்ச்சியில் நேர்களுடன் கலகலப்பாக உரையாடி சிறப்பித்த அறிவிப்பாளர்கள் செல்வபாலா மற்றும் வீணா இருவருக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். சேலம் விளாம்பட்டி சேட்டு, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், தர்மபுரி பாரதிபுரம் ராஜ், சேலம் குள்ளம்பட்டி அம்சா.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயத்தில் இடம் பிடித்த பாடல்களை எல்லாம் நேயர்களின் விருப்பத்தில் கடித வழி கானங்களாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தாம் தூம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ஈரோடு பெருந்துறை திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம், ஜானகி சோமசுந்தரம், ரஞ்சித் குமார் மற்றும் பாரதி.

0: நேர்களின் அன்பான கருத்துக்கள் காற்றலையில் தவழும் நேரமாக கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
1: இனி சென்ற மாதம் ஆகஸ்ட் 27 வியாழனன்று காலை 7 ஒழித்த சுகமான காலை நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் அனைத்தும் மீண்டும் மீண்டும் கேட்க ஆவலாக உள்ள பாடல்களாக வளம் வந்தது. காலை வேளையில் மனதை மயக்கும் தாலாட்டு இசையாக இனித்தது. நிகழ்ச்சியில் வளம் வந்த வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும் பயனுள்ளதாக இருந்தது. மேலும் தக்குமுக்கு தர்பார் நிகழ்ச்சியில் தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் உடல் சார்ந்த பயன்களை பற்றி இதுவரைக்கும் தெரியாத தகவல்களை தெரிந்து கொண்டோம். தர்பார் நிகழ்ச்சியை அலங்கரித்த அறிவிப்பாளர்கள் கஜேந்திரன் மற்றும் சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய தீபா நடராஜன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி வழியாக கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள் தர்மபுரி பாரதிபுரம் ராஜ், தூத்துக்குடி சென்னையம்பட்டி மாரித்தாய் ஐயனார், திண்டுக்கல் செல்வி சிவராஜ், ஈரோடு அந்தியூர் சண்முகம், புதுக்கோட்டை கீரங்குடி அசோக்குமார்.
0: நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் புதிய நேயர்களும் நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களது எண்ண கருத்துக்களை உடனுக்குடன் பதிவு செய்யலாம். 94 86 28 24 24 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கு.
1: அடுத்ததாக சென்ற மாதம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை அன்று காலை 9 வளம் வந்த வானவில் வாங்கி குவிக்கிறோம் என்ற தலைப்பில் மிகவும் சிறப்பாக

0: அமர்ந்தது. பாடல் ஒவ்வொன்றும் அருமை. நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் வழங்கிய கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் என கட்சவி வழியாக பகிர்ந்துள்ளார்கள். தூத்துக்குடி சென்னையம்பட்டி மாரித்தாய், திருச்சி தொட்டியம் வட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், சேலம் குள்ளம்பட்டி அம்சா, கரூர் புலியூர் சுமதி மனோகரன்.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்,
0: தங்கள் அன்புடன் பகுதி,
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்புக்கோ.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அனுமானம் என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது எண்ண கருத்துக்களை அனுபவ கருத்துக்களாக பதிவு செய்தார்கள். அனுமானம் என்பது யூகித்து கூறுவது. ஒருவேளை இதுவாக இருக்குமோ அல்லது அதுவாக இருக்குமோ என யூகித்து கூறுவதை நிகழ்ச்சியின் பக்கம் பரிமாற்றம் செய்தார்கள். நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், தேனி சிலமலை பிச்சைமணி மற்றும் புஷ்பம். அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 28

0: வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு அரங்கேறிய வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாளர் உமாசங்கர் அவர்களின் நேர்முகம் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் 6ஆம் நூற்றாண்டு மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் நம் தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பற்றி உமாசங்கர் அவர்கள் மிகவும் தெளிவாக கூறினார். நிகழ்ச்சியில் பல தகவல்களை தெரிந்து கொண்டும் படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என தனது எண்ண கருத்தினை கட்சவின் பக்கம் கூறியுள்ளார்கள் தர்மபுரி கீரைப்பட்டி சையத் மற்றும் தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம்.
1: இனி கடந்த மாதம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று இரவு 9 மணிக்கு வீசிய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் அமைந்த காதல் சோக பாடல்கள் அத்தனையும் இரவு நேரத்தில் செவி சென்று இதயம் ரசிக்கும் இனிய பாடல்களாக சோகத்திலும் சுகமான இடைக்கால பாடல்களோடு உலா வந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவியில் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள் சேலம் தொலசம்பட்டி சுதாகர், தஞ்சாவூர் அம்மன்பேட்டை வியாகுலமேரி, தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், புதுக்கோட்டை கீரங்குடி அசோக்குமார்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: உள்ளத்தில் உதித்த கருத்துக்களை உற்சாகமாய் பகிரும் தருணமாக கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
6: அடுத்ததாக சென்ற மாதம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு ஒளி உலா வந்த கொடை தின்றல் உயிரில் உறைந்தவை நிகழ்ச்சியாக வளம் வந்தது. அதில் வளம் வந்த அத்தனை பாடல்களும் காதலாய் கசிந்து கை கூடவில்லை என்றால் உள்ளத்தில் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் சோகத்திலும் சுகமான காவிய பாடல்களாக வளம் வந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கட்சவி வழியாக தங்களின் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள். தேனி, சிலமலை, பிச்சைமணி, புஷ்பம், ஈரோடு, ஓசைப்பட்டி, வெங்கட், சேலம், குள்ளம்பட்டி, அம்சா, சேலம், தொலசம்பட்டி, சுதாகர், நாமக்கல், நடந்தை, புளியம்பட்டி, சிவகாமி, ரங்கசாமி.
5: நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் புதிய நீர்களும் நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தனது எண்ண கருத்தினை 94-86-28-24-24 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்ச விளக்கத்திற்கு உடனே அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு அரங்கேறிய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் அன்றைய தினம் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் நகரம் பற்றிய தகவல்கள் செவிக்கு விருந்தளித்தன. நிகழ்ச்சியில் குவாலியரில் உண்ணப்படும் பன்னீர் புரோட்டா மற்றும் பேரீச்சை சார்ந்த உணவுகள் குறித்த பல தகவல்களை தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியின் இடையே அரங்கேறிய பாடல்களும் சிறப்பு படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுபா அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன் மற்றும் தீரன். அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று இரவு 10 மணிக்கு அரங்கேறிய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் மதுரை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் அவர்களுக்கு விருப்பமான இடைக்கால பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேரும் இரவிற்கு தகுந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தூவியுள்ளார்கள் சேலம் குள்ளம்பட்டி அம்சா மற்றும் தர்மபுரி பாரதிபுரம் ராஜ்.
7: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.

பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேவா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் இளையாங்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா மற்றும் தேவேந்திரன்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் புதிய நேயர்களும் நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தனது எண்ண கருத்தினை 94-86-28-24-24 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்ச விளக்கத்திற்கு உடனே அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். காற்றலை எங்கும் ஓர் வசந்த கீதமாய் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
2: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 1 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களை சந்தித்து நேயர்களோடு கலகலப்பாக பேசி அவர்கள் விரும்பிய புது திரை இசை பாடல்களை இன்முகத்தோடு வழங்கியது சிறப்பு. அறிவிப்பாளர் நிர்மலா அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி வழியாக பகிர்ந்துள்ளார்கள் சேலம் குள்ளம்பட்டி அம்ஷா, தர்மபுரி பாரதிபுரம் ராஜ். நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் சென்ற மாதம் ஆகஸ்ட் 26 புதன்கிழமை முதல் இந்த மாதம் செப்டம்பர் 1 வரை 94-86-28-24-24 என்ற கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா சுரேஷ் மற்றும் ராஜலட்சுமி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம்.

0: கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-645-2 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
1: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்
1: நேர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டிலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
2: இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் தேனி ஆண்டிப்பட்டி உரக்கிடங்கு சாலை முருகேசன். அவர் கடந்த மாதம் ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமையன்று காலை 9 வலம் வந்த வானவில் நிகழ்ச்சி குறித்த பதிவினை தந்துள்ளார். அன்றைய வானவில் நிகழ்ச்சியில் அப்படியும் இப்படியும் என்ற தலைப்பில் வலம் வந்தது சிறப்பு. மனிதர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அப்படியும் இப்படியும் வாழ்கிறார்கள். நிலைத்த கொள்கையில் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒன்றில் நிலைத்து இருக்க வேண்டும், அதை ஆய்ந்து அறிதல் வேண்டும் என்று சொல்லிச் சென்ற வானவில் சிறப்பு நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அறிவிப்பாளர் கானல் மேனன் அவர்களுக்கும், வழங்கிய கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கட்சவி வழியாக பகிர்ந்துள்ளார். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் தேனி ஆண்டிப்பட்டி உரக்கிடங்கு சாலை முருகேசன்.
1: அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.

இன்றிரவு 10 மணிக்கு வர காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றங்களை கண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். குவஹாத்தியில் சுகாதார அறிவியல் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 44 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு குடும்பங்களின் மருத்துவ செலவை வெகுவாக குறைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 189,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் பெருக்க வாரியங்களின் தேசிய அளவிலான 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளை மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற உரிய நடவடிக்கைகளை

தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீரை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளின் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர பிற்படுத்தப்பட்டோரின் உரிமையை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த பணிகள் குறித்து மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து சாதிகளின் பட்டியலை பெற்று அதன் அடிப்படையில் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக பொதுமக்கள் கூறும் சாதியின் பெயரை பதிவேற்றுவது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னைக்கான புதிய விமான நிலையத்திற்கு செய்யூர் அல்லது கும்மிடிப்பூண்டியை தேர்வு செய்வதை விட பரந்துரையே மறுபரிசீலனை செய்யுமாறு பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கலாமா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பாசன பகுதிகளை சென்றடைவதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக காவிரியில் தடையின்றி தண்ணீர் வழங்குவதற்கு மாற்று திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சாலையோரங்களிலும் திறந்த வெளியிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக வீணாகியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் புருவான்ஷ் பட்டேல் தங்கப்பதக்கம் வென்றார். சிறார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வீர் அர்பித் ஷாவும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா மட்டிப்பட்டி தட்லா ராஜு இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

புதிய தலைமுறைகள். வகுப்பறை சுவர்களுக்குள் வண்ணமாய் மலரும் சிரிப்புகள். ஆசிரியர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் அறிவை தேடும் விழிகள். தவறுகளில் கற்றுக்கொண்டு தோல்விகளில் எழுந்து நின்று வெற்றியை நோக்கி ஓடும் விடாமுயற்சியின் விதைகள். இன்றைய மாணவர்கள் அல்ல, நாளைய உலகத்தை வடிவமைக்கும் நம்பிக்கையின் நட்சத்திரங்கள் மாணவர்கள். அவர்களை சந்திக்க கோடி பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள் உள்ளன. 1 தொட்டு தொட்டு, மற்றொன்று 1, 2, 3. இந்த 2 விளையாட்டையும் விளையாட அறிமுகமானவர்கள் 24, 24, 24 அனைத்து மாணவர்களும் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழியம் 4, 5, 4, 2. நிகழ்ச்சியில் உங்களோடு பேச காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இது இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு வருமானவர் வாங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
7: திண்டுக்கல் மாவட்டம்
6: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து யார் பேசுறீங்க?
7: ரிதன்யா.
6: ரிதன்யா, என்ன படிக்கிறீங்கம்மா?
7: 12th படிக்கிறேன்.
6: இன்னைக்கு விடுமுறை நாள், எப்படி போச்சு உங்களுக்கு?
7: நல்லா தான் போச்சு.
6: என்னலாம் பண்ணீங்க?
7: மேட்ச் பார்த்தேன்க்கா.
6: என்னம்மா, மேட்ச் பாத்தீங்களா?
7: ம்,
6: சரி. என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
7: எனக்கு டிராயிங்.
6: டிராயிங் பண்றதுதான். விளையாட்டுலாம் பிடிக்காது?
7: இல்லைங்கா.
6: சரி, சாப்பாடுலாம் செய்வீங்களா?
7: ஆ, செய்வேன்க்கா.
6: என்ன சாப்பாடு செய்வீங்க?
7: என்ன சொல்லுங்க.
6: என்னமா?
7: என்ன செய்ய சொன்னா?
6: எல்லாமே தெரியுமா உங்களுக்கு?
7: சொல்ல சொல்லுங்க.
6: ஓ, சொல்ல சொல்ல நீங்க செய்வீங்க.
7: ஆமாங்கா.
6: சரி, தக்காளி சாதம் என்ன கலர்ல இருக்கும்?
7: தக்காளி சாதம்
6: தெரியலையா? தக்காளி சாதம் சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையா?
7: சாப்பிட்டுருக்கேன்க்கா.
6: ஆ, அப்போ ஒரு கலரில் இருக்கும்ல?
7: அது ஒவ்வொரு வாட்டியும்.
6: ஓ, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். சரி, எலுமிச்சை சாதம்?
7: என்னங்க்கா?
6: எலுமிச்சை சாதம்
7: எல்லோ கலர் இருக்கும்.
6: புதினா?
7: கிரீன் கலர் இருக்கும்.
6: தயிர் சாதம்?
7: ஒயிட் கலர் இருக்கும்.
6: பிரியாணி? தெரியலையா? அதுவும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும்.
7: அப்படித்தானே?
6: போடுற மசாலாவை பொறுத்து. சரி, இன்னைக்கு விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு 1, 2, 3. இந்த விளையாட்டும் நம்ம வந்து சாப்பாடு வச்சுதான். நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோங்க. நான் அந்த எண்கள் சொல்லும் போது நீங்க அதற்குரிய சாப்பாடை வந்து சொல்லணும். தக்காளி, எலுமிச்சை, புதினா, தயிர், பிரியாணி. எண்கள் சொல்லட்டுமா? இன்னொரு தடவை சொல்லவா? தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், புதினா சாதம், தயிர் சாதம், பிரியாணி. 4. 1.
7: தக்காளி.
6: 2.
7: எலுமிச்சை.
6: 3.
7: புதினா.
6: 5.
7: பிரியாணி.
6: 1, 2, 3, 4, 5.
7: தக்காளி, எலுமிச்சை, புதினா.
6: இந்த சாதத்திலேயே உங்களுக்கு எந்த சாதம் ரொம்ப பிடிக்கும்?
7: பிரியாணி.
6: பிரியாணியா? சூப்பர். இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டீங்களா?

0: இன்னைக்கா
1: இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன்.
0: இல்லைங்கா.
1: இல்லை. சரி, ரொம்ப அழகாக விளையாண்டிங்க.
0: தேங்க்யூங்கா.
1: சரி, பாடல் கேட்கலாமா?
0: ஓகேங்க.
1: கோடி பண்பலை 100.5 இதில் உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிம்மா.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத
1: கலையான
2: குடிச்சிருத்தேன் வந்திருக்க.
1: என்ன அதுக்குள்ள படுத்தடா?
3: ஏய், இனி ஆத்தான்னு கூப்பிடாதடா, வயிறு பத்தி எரியுது.
1: எரியுதா? எரியுதா? குடத்துல தண்ணி எடுத்த அப்படியே வாயில ஊத்தவா?
0: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
4: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும். இது என்ன நாடகம், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அப்ப காத்துருங்க, நாளை இரவு 9 மணி வரை தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5
1: இப்பொழுது நாம் கேட்கலாம்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
3: 1915 இது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் இருக்கணும். அதனால் நான் கடைசியில் சொல்கிறேன், ரெண்டாவது தடவை கேட்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நம்ம காலையில் எந்திரிச்சோடனே செல்ஃபோனை திறக்கிறோம், ஆன்லைனில் ஒரு பொருளை பார்க்குறோம், என்ன அழகு அப்படின்னு யோசித்து உடனடியாக அந்த பொருளுக்கு ஒரு ஆர்டர் போடுறோம். 2 நாள் கழித்து பொருள் வீட்டுக்கு வருது, அதை பிரித்து பார்க்கும்போது என்ன கொடுமடா இது அப்படின்னு ஒரு பொருள் வரும். அதாவது பொருளினுடைய தரம் நமக்கு சரியாக இருக்கிறதில்ல. அடுத்தது இந்த MRP அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், அதாவது அதிகபட்ச சில்லறை விலைன்னு போட்டுட்டு அந்த விலையை விட நம்மக்கிட்ட அதிகமாக வாங்கிறது. இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கும் போதும் சரி, கட்டணம் செலுத்தி ஒரு சேவையை பெறும் போதும் சரி, நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. நமக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சியூமர் அப்படின்னு பேர். நம்ம போய் கடையில் போய் ஒரு தண்ணி வாங்குகிறோம், ஒரு பாட்டிலு, அது வந்து 20 ரூபான்னு போட்டிருக்கு விலை, ஆனால் அதில் 25 ரூபா கேட்பான். கேட்டால் கூலிங் ப்ரைஸ் அப்படிமா, கூல் பண்ணுறதுக்காக உள்ள ப்ரைஸ்ன்னு சொல்லுவான். நம்மளும் 5 ரூபா தானே அப்படின்னு அலட்சியமாக கொடுத்துட்டு வந்துடுவோம். இதெல்லாம் வந்து சின்ன விலை இருக்கும்போது நமக்கு பரவாயில்லன்னு இருக்கும், இதே ஏமாற்றுதல் வந்து பெரிய விலையில் நடக்கும்போது நம்மளால் அதை பொறுத்துக்க முடியாது. இதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குற ஒரு சட்டம் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு. அதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, MRP விலைக்கு மேலே 1 பைசா கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான். நம்ம வந்து வாங்குகிற எந்த பொருளுக்கும் பில்லு வாங்கிக்கணும், அது நம்மளுடைய அடிப்படை உரிமை. எந்த பொருள் வாங்கினாலும் சரி, அந்த பொருள் ஒரு வேளை பழுதாக இருந்தாலோ அல்லது தரம் இல்லாமல் போனாலோ நாளைக்கு நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு நம்ம போய் உரிமையை கேட்கணுன்னா அந்த பில்லு தான் பேசும். அப்புறம் அந்த ஆன்லைன் மோசடிகளுக்கெல்லாம் உடனடி தீர்வும் நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற சட்டப்படி ஆன்லைன் பொருளை வாங்கி ஏமாந்தா அதை விற்ற நிறுவனத்தின் மீது நம்ம இருக்கிற ஊர்லேருந்தே நுகர்வோர் நீதிமன்றத்தில் இதாகல், அது மூலமாக நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன், EDAAKHIL, அது மூலமாக ஆன்லைன்லேயே நமக்கு வழக்கு தொடர முடியும். இப்போது ஒரு கடையிலையோ அல்லது ஆன்லைன்லேயோ நம்ம ஏமாந்துட்டோம்னா அதுக்கு உடனடியாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கடைக்காரரிடம் வாங்கிய பில் அல்லது ஆன்லைன் இன்வாய்ஸை நம்ம பத்திரமாக வச்சுருந்துருக்கணும். ரெண்டாவது, தேசிய நுகர்வோர் உதவி மைய எண், அதுதான் நான் முதல்ல சொன்னேன், 1915 நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன்னு பேர். இந்த இலவச எண் இது, இந்த எண்ணுக்கு கூப்பிட்டு நீங்கள் உங்கள் புகாரை பதிவு செய்யணும். அதுவும் இல்லைன்னா consumerhelpline.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்

0: 2 நிமிஷத்தில் உங்கள் புகாரை பதிவு பண்ணிட முடியும். அரசு அதிகாரிகளே அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உங்கள் பணத்தை திருப்பி வாங்கி கொடுத்துருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விழிப்புணர்வு தான் சிறந்த பாதுகாப்பு. சட்டம் கொடுக்குற பாதுகாப்பை விட விழிப்புணர்வு உங்களுக்கு அதிக பாதுகாப்பை கண்டிப்பாக தரும். அதனால் நம்ம உரிமைகளை பாதுகாத்து கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். நன்றி.
1: நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101. மின்னஞ்சல் முகவரி kodaifm@gmail.com. கட்செவி இலக்கம் 94-86-28-24-24.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
2: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
3: மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண்வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண்வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா பெருங்காமநல்லூர் இயற்கை விவசாயி பி கணேசன் அவர்களுடனான நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஜி கீதா.
7: ஒரு ரெண்டு மாடு வச்சு ஒரு 8 ஏக்கர் வந்து கடந்த ஒரு 10 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை வந்து பொதுவாகவே குறைஞ்சிட்டு வருது. போதுமான பால் கொடுக்கறதுல இயற்கை விவசாயத்துல இடுபொருட்களோட தேவைகளை குறைச்சு நாட்டு மாடுந்து கிடைக்கிற சாணம் கோமியத்தை மட்டும் வச்சு விவசாயம் பண்ண முடியுன்ற கான்செப்ட்ல இதை இயற்கை விவசாயத்துல ஆரம்பிச்சோம். அதுக்கு மேலே இதிலிருந்து சாணத்தை மதிப்பு கூட்டி ஒரு 250 வகையான கலைப்பொருட்களை உருவாக்கியிருக்கோம். அது எல்லாமே கைவினை பொருட்கள், கையால் செய்யப்பட்டு அச்சு மோல்டுன்னு தேவையில்லை. இதோட

0: யூனிக் கான்செப்ட். அது என்னன்னா வந்து நாட்டுப் பசுவோட சாணம் கோமியம் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 250 வகையான பயன்பாட்டு பொருட்கள், கைவினைப் பொருட்கள், கலைப்பொருட்கள், இறை உருவங்கள் இது மாதிரி பொருட்கள் உருவாக்கியிருக்கோம். அதான் இதோட ஸ்பெஷல். இது வந்து இயற்கை விவசாயத்தோட இணைந்து பண்றோம். ஏன்னா நாட்டு மாடு வளர்த்தா தான் சாணம் கிடைக்கும். அந்த சாணத்திலிருந்து பொருட்கள் பண்ண முடியும். எது வரைக்கும் நாட்டு மாடுகள் இருக்கோ அது வரைக்கும் இந்த பொருட்களை உருவாக்க முடியும். அதான் இதோட கான்செப்ட்.
1: அடிப்படையில் நீங்க ஒரு இயற்கை விவசாயி அப்படின்னு சொன்னீங்க. நீங்க எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க? என்ன மாதிரி விவசாயம் பண்றீங்க? உங்க தோட்டங்களை என்ன போட்டிருக்கீங்க?
0: எங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு 8 ஏக்கர் இருக்கு மேடம். அது ஆர்கானிக் சர்டிஃபைடு லேண்டு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அங்கக சான்றளிப்பு துறையிலிருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். 2 நாட்டு மாடு தான் இருக்கும். அந்த 8 ஏக்கருக்கு தேவையான இடுபொருட்களை இந்த நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து கிடைக்கிற சாணம் கோமியம் அதை மட்டும் வச்சு தான் இடுபொருட்களாக மாற்றி பயன்படுத்துறோம். அது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். நாட்டு மாடுலேருந்து அதில் கிடைக்கிற பொருட்களை வச்சு சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இந்த 5 பொருட்களை வந்து பஞ்சகவியங்கள் சொல்லுவாங்க. இது வந்து விவசாயத்தில் ஒரு முக்கியமான பங்காற்றுது. இந்த 5 பொருட்களை வச்சு இடுபொருட்களாக நாங்கள் பஞ்சகவியா பண்ணுறோம், ஜீவாமிர்தம் பண்ணுறோம், அமிர்த கரிசல் பண்ணுறோம், மூலிகை பூச்சி வரட்டி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு தேவையான 8 ஏக்கர் நிலத்துக்கும் இந்த 2 மாட்டிலிருந்து கிடைக்கிற

0: ஓமியம், பால், தயிர், நெய், இந்த அஞ்சு பொருட்களை வந்து பஞ்சகவியங்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து விவசாயத்தில் ஒரு முக்கியமான பங்காற்றுது. இந்த அஞ்சு பொருட்களை வச்சு இடுபொருட்களாக நாங்கள் பஞ்சகவியா பண்ணுறோம், ஜீவாமிரதம் பண்ணுறோம், அமிர்த கரிசல் பண்ணுறோம், மூலிகை பூச்சவரட்டி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு தேவையான 8 ஏக்கர் நிலத்துக்கும் இந்த ரெண்டு மாட்டிலிருந்து கிடைக்கிற சாணத்தை மட்டும் வச்சு தான் நாங்கள் இடுபொருளாக பயன்படுத்தி விவசாயம் பண்ணிட்டு வரோம். கடந்த 8 வருஷமாக இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய அங்கக சான்றளிப்பிலிருந்து சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து கொய்யா, முருங்கை, தென்னை, இதை தவிர்த்து சீசனலாக காய்கறிகளும் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கோம். கெமிக்கல் சார்ந்த உரங்களோ இடுபொருட்களோ எதுவுமே வாங்கல. இந்த ரெண்டு மாட்டில் வச்சு கிடைக்கிறதா எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கோம்.
1: இப்போ நிறைய மாடுகள் இருந்துச்சுன்னா அப்ப சாணம் வந்து நிறைய கிடைக்கும்ன்றது நாங்க நினைக்கிறோம். இப்ப ரெண்டு மாட்டோட சாணம் வந்து விவசாயத்துக்கும் பயன்படுத்தி இந்த மாதிரியான மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்றதுக்கும் உங்களுக்கு போதுமானதா இருக்குதா?
0: கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா இது வந்து இங்க கான்ஸ் வந்து முழுக்க முழுக்க கைவினை பொருட்கள். இதுக்கு அச்சு கிடையாது, மோல்டு கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு மாடு அப்ராக்சிமேட்டா ஒரு 10 to 12 கிலோ சாணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது எவ்வளவு நீங்க ஃபீட் பண்றீங்க அதை பொறுத்து மாறும். அந்த கிடைக்கிற 10 to 12 kg சாணத்தை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணீங்களாக்கும் மழை காலங்களில் நாங்கள் இந்த மாதிரி கைவினைப் பொருட்கள் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வெயில் ரொம்ப முக்கியம். அந்த சமயத்தில் வந்து எல்லாமே இடுபொருளாக தான் பயன்படுத்துவோம். வெயில் காலங்களில் வந்து கிடைக்கிற சாணத்தை ஒரு நாளைக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ மட்டும்தான் நாங்கள் கைவினைப் பொருட்களுக்கு எடுத்துக்கிறோம். மீதியெல்லாம் உரமாக தான் பயன்படுத்துவோம். அதுவுமே போதுமானது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: பிரைஸ் வந்து நீங்கள் 1000 ரூபாய் வரைக்கும் கூட பண்ண முடியும். ஏன்னா அது முழுக்க முழுக்க கைவினை பண்ணது, உங்களுடைய கற்பனை திறனோட பண்ணது, முழுக்க முழுக்க கையால் உருவாக்கப்பட்டது, நேச்சுரலாக சன்லைட்டில் காய வச்சு அந்த மாதிரி பக்குவப்படுத்தி ஒரு பொருளை உருவாக்க குறைஞ்சது ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் ஆகும். அதுலேருந்து உருவாக்கி நீங்கள் பண்ணும்போது அதோட லைஃப் டைம் 10 வருஷம் வரைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
1: அதாவது எப்படி சாணத்திலிருந்து இதை படிப்படியாக பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
0: இது வந்து நாங்கள் இதை ஆரம்பித்தது எப்படின்னா இயற்கை விவசாயத்தில் தான் இணைந்து ஆரம்பித்தோம். இயற்கை விவசாய இடுபொருள்கள் பண்ணும்போது விநாயகர் சதுர்த்தி அப்போ சில பேர் வந்து சாணத்தில் விநாயகர் பண்ணி வழிபட்டா ரொம்ப நல்லது, ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து நண்பர்கள் சாணத்தில் விநாயகர் பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. அப்போ நான் கையாலவே சாணத்தில் விநாயகர்களை 3 விதமாக உருவாக்கி கொடுத்தேன். அது அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்ததுனால அடுத்தடுத்த வருஷங்கள் அதை அதிகமாக பண்ண சொன்னாங்க. சென்னையிலேருந்து ஒரு ஆர்டர் இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணது விநாயகர்னால ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இதை விநாயகர் பண்ண ஒரு உகந்த பொருள் சாணம் தான். நீங்கள் பார்த்தீங்களாக்கு நார்மலாக இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தீங்களாக்கு விநாயகர் பண்ணுறதுக்கு 3 பொருள் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று மஞ்சளில் பண்ணுவாங்க, அடுத்து சந்தனத்தில் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து சாணத்தில் பண்ணுவாங்க. இது இயற்கை விவசாயத்தோட நேரடியாக சம்மந்தப்பட்டது. ஏன்னா விவசாயம் வந்து நாட்டில் ஒரு முதுகெலும்பு. சாணம் விவசாய இடுபொருளாக இருக்கின்ற அடுத்த தலைமுறை கடத்திட்டு போகிறதுக்கு ஒரு சிம்பாலிக்கான எடுத்துக்காட்டு தான் விநாயகர் பண்ணி வழிபடுற ஒரு முறை. அதனால அந்த விநாயகரில் ஆரம்பித்தது. இன்னைக்கு வந்து 250 வகையான பொருட்கள் உருவாக்கியிருக்கோம். இது சிம்பிளாக எப்படி உருவாக்குன்னு சொல்கிறோம்னா, ஏதோ சாணம் வந்து நார்மலாக போடும்போது போட்ட 1 ஹவர் நீங்கள் சாணத்தை கலெக்ட் பண்ணிடணும். அந்த சாணத்தை எடுத்து அது கூட அது சாணத்தோட இயல்பை நீங்கள் அந்த மாவு மாதிரி இப்போ செய்யறதுக்காக தேவைப்பட்டால் கோமியத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கோமியத்தை சேர்த்துட்டு பச்சை சாணம் பசுஞ்சாணம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதையும் கோமியத்தை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்ச அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி பொருட்களை உருவாக்க விரும்புகிறீங்களோ அதை நார்மலாக தரையில் ஒரு விரிப்பான விரிச்சுட்டு அது மேலே நீங்கள் டிசைன் ஆரம்பிக்கலாம். டிசைனிங் ஆரம்பிக்கிறவருக்கு வந்து 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் எடுக்கும், சில நேரம் 3 ஹவர்ஸ் கூட இருக்கும். சாதாரண ஒரு குச்சி ஈர்க்கம் குச்சின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் எல்லாமே நீங்கள் பண்ணணும். அச்சே கிடையாது. இது ஏன் அப்படி பண்ணுறோம்னா, சாணத்தில் நீங்கள் வேறு ஒரு பொருளாக உருவாக்கும் போது குறிப்பிட்ட அளவு தான் யூஸ் பண்ணணும். முழுக்க முழுக்க கைவிரணத்தின் சார்ந்த பொருளாக தான் எடுக்கணும். அது வந்து மெட்டீரியல் வந்து சாணத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சாணத்தில் என்ன உருவம் பண்ணி வச்சாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்னைக்குள்ள சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா சாணம் வந்து கிருமி நாசினின்னு சொல்லுது. அதை தவிர லாஜிக்கலாக என்ன எடுத்துக்கலாம்னா, சாணம் வந்து பிளாஸ்டிக்கு மாற்றான பொருள். நீங்கள் ஒரு பிளாஸ்டரா பாரிஸ்லேயோ இல்லை ஒரு மரத்துலேயோ வேற ஒரு பேப்பர்லேயோ பண்ணுற விட சாணத்தில் பண்ண பொருள் மிகவும் மகத்தமானது. ஏன்னா இது வந்து ஈஸியாக மக்கக்கூடியது, எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நீங்கள் ஒரு பொருளை பண்ணிவிட்டு நீங்கள் பொருளை வேணான்னு தூக்கி போட்டீங்களாக்கும், அந்த தூக்கி போட்ட பொருள் மண்ணை வளப்படுத்திட்டு தான் அது வந்து சமநிலை ஆகும். அதே நேரத்தில் பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டால் அங்கே நீர்நிலைகளை கெடுத்து அங்கே இருக்கிற மண்ணையும் கெடுத்துரும். அதுக்கு ஒரு பெரிய லாஜிக்கலாக இன்னைக்குள்ள சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கைவினைப் பொருட்களாக இதை உருவாக்கியிருக்கோம். ஆனால் வந்து எங்களுடைய நோக்கம் என்னன்னா, சாணத்தோட 95% விவசாய இடுபொருளாக தான் இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துறது எங்கள் நோக்கம். அதனால இதை கைவினையாகவே வச்சிருக்கோம். இதை மிஷினரியோ பண்ணி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது முடிவாக வந்து சமுதாயத்தை யூஸ் ஆக மாறும். ஏன்னா நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த மாதிரி உருவாக்கப்பட்டு நீங்கள் நிலத்தில் போய் போட்டாலுமே பயன்படுத்த செய்யும்.
1: நிச்சயமாக நிறைய மாடுகள் வளர்க்குன்ற ஆர்வமும் மக்களுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது சாணிக்கான தட்டுப்பாடுகளும் ஏற்பட ஆரம்பிக்கும் இல்லையா?
0: கண்டிப்பாக. இது வந்து நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நிறையா மக்கள் வந்து என்னென்னா பஞ்சகவ்யா ஜீவாமரம் இது மாதிரி பொருட்களும், அப்புறம் இதில் வந்து பஞ்சகவ்யா விளக்கு, அப்புறம் சோப்பு, சாம்பிராணி, தூபம் இந்த மாதிரி பொருட்கள் நிறையா பண்ணுறாங்க. அதுலேருந்து வேறுபட்டு யாருமே பண்ணாத ஒன்று பண்ணணுன்றது எங்களோட கான்செப்ட். இதுக்கு நிறையா ஆர்டர் இருக்குது. மலேசியாவிலிருந்துலாம் சில பொருட்கள் நாங்கள் மாவிலை தோரணம்னு ஒன்று பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டு முன்னாடி எப்படி மாவிலை தோரணம் மாதிரி இது சாணத்திலே பண்ணது முழுக்க முழுக்க அதை மாட்டுட்டீங்களா, 10 வருஷமாக அப்படியே இருக்கும். சாணத்தில் செய்யப்பட்ட கலைப்பொருட்கள் இன்னும் ஃபியூச்சர்லேயே ஒரு நல்ல வேல்யூ இருக்குன்றது எங்களுடைய கான்செப்ட். ஏன்னா இது மாடு வளர்த்தா தான் இங்கே சாணமே கிடைக்கும். நீங்கள் வெளியில் இருக்கிற வேற பசுவோட சாணத்தை எடுத்தா அவங்க என்ன மாதிரி பீடு பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதில் என்னன்னா, நீங்கள் மாடு வளர்ப்பு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, மாட்டுக்கு செயற்கையான தீவனங்கள் அதிகமாக பீடு பண்ணக்கூடியது. செயற்கையான தீவனங்கள் மீன்ஸு அதிகமான புண்ணாக்கு, அப்புறம் இந்த ரேசன் அரிசியை காய்ச்சி மாட்டுக்கு ஊத்துறது அந்த மாதிரி பண்ணீங்களா இந்த சாணத்தை வந்து இயல்பு மாறிடும்.
1: மாட்டுக்கு கொடுக்குற உணவுலேருந்தே நீங்கள் மாற்றங்கள்
0: மாற்றம் கொண்டு வரணும். அப்போ வந்து நீங்கள் வளர்த்தா தான் அதை பண்ண முடியும். அந்த காலத்தில் வந்து பூர்வீகமாக எப்படி நம்ம மாடு வளர்த்தோமோ இயற்கையாக மேய விடணும். மாடு அதுக்கு என்ன பிடிக்குதோ அது மேய்ஞ்சிரும். தீவனங்கள் பற்றாக்குறையளவில் உலர் தீவனங்களோ இல்லை வைக்கோலோ இல்லை வந்து அந்த கஞ்சியை அடித்த தண்ணி, அதாவது நீச்ச தண்ணி சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து அரிசி கலவன தண்ணி அது கொடுக்கலாம். ஆனால் ரேஷன் அரிசி மட்டும் காய்ச்சி ஊற்றக்கூடாது. சாணத்தோட இயல்பை மாறிடும். பேப்பர் தின்றது, முட்டைக்கோசிலை அதிகமாக பீடு பண்ணுறது அந்த மாதிரி சாணத்துலேருந்து பண்ண முடியாது. அது அதிகமான நேரம் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகணும். அதான் நாட்டு மாட்டோட இயல்பு. அதில் இருக்க சாணத்தெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரி செர்ஜி மாட்டிலிருந்து ஒரே இடத்துல கட்டி போட்டு அதிகமான தீவனங்களை பீடு பண்ணால் அந்த சாணத்தோட இயல்பு மாறிடும். அப்போ அது மெடிசினல் ப்ராப்பர்ட்டியாக பண்ண முடியாது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

இப்போ நம்ம பண்ணும்போது அதில் வந்து நாலு கேட்டகரியில் பொருள் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து நம்ம வந்து அன்றாட பயன்பாட்டு பொருட்கள், அதில் எடுத்துக்கிட்டாக்கும் செல்போன் ஸ்டாண்டு, குங்குமச்சிமில், அப்புறம் நீங்கள் வைக்கிற உபதி குப்பரை, விசிட்டிங் கார்டு ஹோல்டர், இந்த மாதிரி பயன்பாட்டு பொருட்கள் இருக்குது. இது எல்லாமே அன்றாட பயன்பாடு. நீங்கள் பென் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொருளாக டேபிள் டாப்பாக வச்சுக்கலாம், இது வந்து பயன்பாட்டு பொருள். ரெண்டாவது வந்து அலங்கார பொருட்கள். அலங்கார பொருட்கள்னால் ஹேங்கிங் ஆர்ட் ஒர்க், அதாவது வந்து தோரண மாலைகள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் இந்த சாண்டிலேயர் விளக்கு பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி பெரிய மாடலில் வந்து தோரணமாக வந்து ரவுண்டு கலரில் நீங்கள் மேலே சென்டர் ஆஃப் த ஹாலில் மாட்டி விட்டீங்களா, அது சென்டரா சுத்திக்கிட்டே இருக்கும், பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கும். இதுல வந்து எந்த விதமான கலரும் கிடையாது.

0: செயற்கையான எந்த பொருட்களும் கிடையாது.
1: அப்ப பச்சை கலர் மட்டும்தான்,
0: எதுவுமே கிடையாது. சாணம் என்ன நிறத்துல இருக்கோ அந்த சாணத்தோட நிறம் மட்டும்தான் இருக்கும். சாணத்துக்குன்னு ஒரு நிறம் இருக்கு. மாடு எது சாப்பிடுதோ அந்த கலர்ல அது அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப பசுந்தீவனங்கள் அதிகமாக லைட்டா பச்சை கலர்ல இருக்கும். ரொம்ப பசங்கள் தெரியாது அதை எந்த கலரும் பண்றதில்ல. நாங்க அது கூட எந்தமான செயற்கையான பொருட்களும் சேர்க்கறதில்ல. அந்த மாதிரி பொருட்களை ரெண்டாவது வந்து அந்த தோரணங்கள், அலங்கார தோரணங்கள் பண்றோம்.
1: அப்ப அந்த தோரணங்கள் தொங்க விடும் போது அதுக்கு என்ன,
0: அதுக்கு நூல் யூஸ் பண்ணும். நார்மலா காட்டன் நூல் தோரண மாலைகள் அதுல இருக்கிற பாசிகள் அதுல மாட்டி அசம்பிள் பண்ணிடுவோம். மொத்தம் அசம்பிள் பண்ணி நீங்க ஹேங்கிங் பண்ணிட்டீங்களா அது ரொட்டேட்டா பாக்குறதுக்கு அழகா இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும்.
1: இதை நீங்க எந்த மாதிரியான பதிவு பண்ணிருக்கீங்க, வெளியில எப்படி கொண்டு வர்றீங்க?
0: இது வந்து எப்படின்னா நிறைய இந்த மாதிரி வந்த இதனால எல்லா மீடியாவிலையும் வந்திருக்கு. இது தர சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அப்படின்ற சைனா பத்திரிக்கை வந்து நம்ம வீட்டில் வந்து மதுரையிலே வந்து பேட்டி எடுத்து அது சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அது அங்கே வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு.
1: வேளாண் துறை சார்ந்து வந்து பார்த்துருக்காங்க,
0: வேளாண் துறை சார்ந்தும் வந்திருக்காங்க. வேளாண் துறை சார்ந்து அவங்களுடைய லோகோ உருவாக்கியிருக்கேன். அது மாதிரி தமிழ்நாடு மதுரையில் இருக்க அக்ரிகல்ச்சர் காலேஜில் மேபிப்னு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க லோகோ உருவாக்கி ஒரு 5 வருஷமா அங்கே இருக்கு. லோகோவும் இதில் உருவாக்க முடியும். நபார்டோட லோகோ உருவாக்கியிருக்கேன், 5 வருஷமா அங்கே மேபிப்போட ஆஃபீஸில் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். காலில் தான் இருக்கு. தொழுவோம்ன்ற அமைப்பு இருக்கு, அவங்களோட லோகோ இருக்கு. எல்லா லோகோவும் பண்ணி இதெல்லாம் 4-5 வருஷம் ஆயிடுச்சு. 4-5 வருஷம் அதோட தன்மையும் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அதை ஏசி ரூமுக்குள்ள வச்சிருக்காங்க, பிளஸ் ஹாலில் வச்சிருக்காங்க. இது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னாலையும் ஒண்ணுமே ஆகல, அதோட கலரும் சேஞ்ச் ஆகல, கிளைமேட்டிக்கல் கண்டிஷனாலும் சேஞ்ச் ஆகல. அதுவே அது ஒரு ப்ரூஃப் தான். இந்த மாதிரி ஒரு பொருட்களை உருவாக்க முடியும்.
1: சாணத்தை இயற்கை மதிப்பு கூட்டு பொருளை எப்படி பண்றீங்க, அது இயற்கை ரீதியா எந்த அளவுக்கு ஒரு பயன்பாட்டை கொண்டு வந்திருக்கு அப்படின்ற கருத்துக்களை தெளிவா எடுத்து சொன்னீங்க. நன்றி.
0: நன்றி.
2: நிகழ்ச்சியில் இதுவரை நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா பெருங்காமநல்லூர் இயற்கை விவசாயி பி. கணேசன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஜி. கீதா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: கோடை வன்மலை 100.5 இப்பொழுது கேட்கலாம் கொடைத்தென்றல். இன்றைய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறை, அவர்களின் பண்பாடு, மரபுகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து நேரடியாக அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். மலைகளின் மடியில் பசுமை போர்வை போர்த்தி இருக்கும் இயற்கை தாயின் அரவணைப்பில் வாழும் மனிதர்களின் எளிய வாழ்க்கை பயணத்தை உங்கள் செவி சேர்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். இன்றைய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தலைவர் ராஜா அவர்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள், அறிவிப்பாளர் ஹரி மற்றும் செந்தமிழ் செல்வி. இயற்கையோடு இணைந்து வாழும் மலைவாழ் மக்களிடம் கலந்துரையாட இருக்கிறார்கள். வாருங்கள் நேயர்களே, நாமும் அவர்களோடு இணைந்து பயணிப்போம். இன்றைய கொடைத்தென்றலில் நாம் சந்திக்க இருப்பது மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் உள்ள பல்லங்கி மற்றும் கோம்பைக்காட்டு பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களை. நமது கோடை பண்பலை வானொலி நிலையத்திலிருந்து பல்லங்கி வழியே கோம்பைக்காடு நோக்கி பயணிக்கும் போது நகரத்தின் சத்தங்கள் குறைந்து இயற்கையின் இசை காதுகளில் ஒலிக்க தொடங்கியது. மலைகளுக்கு இடையில் மேகங்கள் தவழ்ந்து வரும் ரம்மியமான காட்சி, குளிர்ந்த காற்றில் அசையும் மரங்கள், பறவைகளின் கீச்சிடும் இனிய குரல் என வேறு உலகத்திற்கே அழைத்து சென்றது. அட்டுவம்பட்டியிலிருந்து வாழைக்காட்டு ஓடை வழியே மாட்டுப்பட்டியை கடந்து சென்ற போது இருபுறமும் பசுமை நிறைந்த வேரி தோப்பு, ஆங்காங்கே பிளம்ஸ் மரங்கள், சௌசோ கொடிகள், பீன்ஸ் கொடிகள் என விவசாய தோட்டங்களுக்கு ஊடே பயணித்தோம். மலை முகடுகள் அனைத்தையும் ரசித்துக் கொண்டே பல்லங்கி கிராமத்தை சென்றடைந்தோம். கொடைக்கானலிலிருந்து பல்லங்கி வரை செல்வதற்கு பேருந்து வசதி, கார், வேன், இருசக்கர வாகன வசதிகள் உள்ளன. ஆனால் பல்லங்கி அடுத்துள்ள கோம்பைக்காட்டை சென்றடைவதற்கு ஜீப்பில் தான் சென்றோம். நாங்கள் சென்ற பாதை ஹாஃப் ரோட் என்று சொல்லக்கூடிய ஒரு வழி சாலை, கரடுமுரடான பாதை. அதில் ஆங்காங்கே பாறைகள் பள்ளங்கள் இருந்தன. அவற்றை கடந்து நாங்கள் பல்லங்கியில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மலை கிராமமான வில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோம்பை காட்டில் உள்ள ஜே நகருக்கு சென்றடைந்தோம். இயற்கை எழில், அமைதியான சூழல் என மனதிற்கு அமைதியை கொடுத்தது. ஜே நகரில் உள்ள ஊர் மக்களை ஒன்றிணைக்க உறுதுணையாக இருந்த கிருஷ்ணன் அவர்கள் எங்களை வரவேற்று அவர்களின் அன்பை வெளிப்படுத்தினார். தற்பொழுது ஜே நகரை சார்ந்த கிருஷ்ணன் அவர்களிடம் உரையாடுகிறார் நிகழ்ச்சி தலைவர் ராஜா அவர்கள்.
1: வணக்கம். இப்ப நம்ம கோம்பையில உள்ள ஜே நகர் என்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். பசுமையான மலைகள், சுற்றிலும் மலைதான், நடுவுல வந்து கொஞ்சம் உயரமான ஒரு மலை. அந்த மலையில உள்ள ஒரு சிறு கிராமம் தான் ஜே நகர். அந்த ஜே நகரை சேர்ந்த கிருஷ்ணன் அப்படின்றவர் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். கிருஷ்ணன்
2: சார், வணக்கம் சார்.
1: இந்த ஜே நகர் பகுதி எப்போ வந்து கட்டப்பட்டது, நீங்கள் எப்போ இங்கு குடி வந்தீங்க?
2: 2009 உருவானாங்க சார். 2009 இருந்து 2015 முடியும்

0: வீடை கட்டிக்கே இருந்தாங்க சார்.
1: இந்த இடத்துல ஒரு ரொம்ப வனாந்திரமான ஒரு காட்டு பகுதியா இருக்கு. இந்த காட்டு பகுதியில நீங்க இங்க தங்கியிருக்கீங்க, உங்களுடைய தொழில் என்ன, வருமானத்துக்கு என்ன பண்றீங்க?
0: தோட்டத்துல பாப்போம், ரெண்டாவது வந்து கொடைக்கானல் பல்லங்கி அப்படின்ற இடத்துக்குள்ளாம் போய் கூலி வேலைகளுக்கு போவோம். ஒரு சில பேர் விவசாயம் பண்றாங்க.
1: கூலி வேலைனா என்ன மாதிரி கூலி வேலை பாக்குறீங்க?
0: இங்க கூலி வேலைன்னா பீன்ஸ் இருக்கு, கேரட், முள்ளங்கி, காப்பி, அவகடம், ஆரஞ்சு இப்படி எல்லாம் இருக்கு. பீன்ஸ் வேலைக்கு தான் அதிகமா போவோம். பீன்ஸ் சரடு கட்டுறது, களை வெட்டுறது, மண்ணு கட்டுறது, காய் வந்துட்டா எடுக்கிற அந்த டைமுக்கு போவோம். காப்பி எடுக்கிறதுக்கு காப்பி கார்டு களை வெட்ட ஓரம் வைக்க அப்படி வேலைகளை போவோம்.
1: எப்பயுமே இரடோ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள் கிடைச்சிட்டே இருக்குமா, இல்லாட்டியும் வந்து அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சமயத்தில் மட்டும் வேலை அதிகமாகும், மற்ற சமயத்தில் வேலை இல்லாமல் இருப்பீங்களா?
0: சீசன் மாறி மாறி வரும் சார். இந்த டைமில் வந்து இப்போ மழை இல்லாதனால வந்து இங்கே கட்டளை வேலை, வேறு வேறு வேலைகள், இங்கே கொடைக்கானு பல்லங்கி அப்படிலாம் கூப்பிடுவாங்க, வேலை பார்த்து வந்துடுவோம் சார். ரெண்டாவது வந்து காப்பி காடு இதுகளுக்கெல்லாம் வந்து மழை வேணுச்சுன்னா அந்த வேலை கூப்பிடுவாங்க, அங்கே போயிடுவோம் சார்.
1: பொதுவாக இப்போ வந்து மழை வந்து குறைஞ்சி போச்சு, கொடைக்கானல் அந்த சுற்றியுள்ள பகுதிகள்லாம் வந்து கொஞ்சம் தண்ணீர் தட்டுப்பாடு கூட இருக்கு. இது மழை இல்லாமல் வறட்சி வந்து கொஞ்சம் கடுமையா இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க எப்படி அதை உணர்றீங்க?
0: வழக்கம் போல இந்த டைம்ல வந்து எப்பயுமே மழை பெய்யும். இந்த வருஷம் வந்து மழையே பெய்யலன்னு தான் சொல்லணும். மழை பெஞ்சா இன்னும் கொஞ்சம் செழிப்பா இருக்கும்.
1: இப்போ மழை இல்லைன்றீங்க, குடிநீருக்குலாம் எப்படி என்ன பண்றீங்க? அன்றாட பயன்பாட்டுக்கெல்லாம் தண்ணீரை எப்படி சமாளிக்கிறீங்க?
0: இப்போ ஒரு குடும்பத்துக்கு மேல வசிக்கிறோம், இந்த வர்ற தண்ணியை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்துக்குவோம். கம்மியாக வேற வருது, வெயில் அடிக்கிறதுனால கம்மியாக தண்ணி வருது, அதை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறது.
1: தண்ணி எங்கேருந்து வருது?
0: பல்லங்கி பக்கத்தில் ஒரு தனியார் தோட்டத்தில் நான் கேட்டு அங்கே பைப் மாட்டிருக்கோம், அங்கேருந்து வந்துக்கிருக்கேன் சார்.
1: கிருஷ்ணன், உங்கள் பகுதிக்கு வந்து தண்ணி ரொம்ப சுலபமாக வந்துடும், ஏன்னா ரொம்ப உயரத்தில் வந்து பள்ளத்தில் நீங்கள் வந்து குழாய் போட்டிங்கன்னா சீக்கிரமாக இறங்கி வந்துடும். ஆனால் நாங்கள் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். வண்டியில் வரும்போது ரோடு வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது, அப்படின்னும் போது இறங்கி ஏறதையும் வண்டியில் வர எங்களுக்கே சிரமமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து போக்குவரத்துக்கு இங்கேருந்து வந்து நகரத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி போக்குவரத்து வசதி உங்களுக்கு இருக்குது, எப்படி சமாளிக்கிறீங்க?
0: அதாவது வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து எந்த நாயர்கரும் கொடைக்கானோ பல்லங்கி போகிறது சிரமம் தான். எங்கள் ஏரியா பேர் வந்து நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு வசதி மாதிரி பண்ணி போகணும், இல்லைன்னா நடந்து தான் போகணும்.
1: நடந்து போகணும்னு சொன்னீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடந்து போகணும், அதாவது பஸ் வசதியை பெறுவதற்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ தூரம் வந்து இந்த மலைப்பகுதியில் ஏறி நீங்கள் போகணும்?
0: இருக்க இடத்துலன்னு வந்து பல்லங்கி போகணும்னாலும் ஒரு 3 கிலோமீட்டர் வரும் சார். அது வந்து மளிகை ஜாமான் வாங்கணும்னாலும் கூட நாங்கள் வந்து நடந்துதான் போகணும். நானே ஒரு டைம் நடந்து தான் போகணும், வேறு வழி இல்லை. தேவையான பொருள்கள் வாங்கணும்னா ஒன்று நடந்து தான் போகணும், இல்லையா ஒரு வண்டி பிடிச்சி பெசலாக போகணும். வண்டிக்கு வந்து போகிறதுக்கு 1000 ரூபா அவருக்கு 1000 ரூபா கொடுத்தாம கேட்பாங்க, அது செலவு பண்ணி போகணும். அதுக்கு நாங்கள் வந்து அப்படி பண்ணுறதுன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு டீம் மாதிரி பண்ணுவோம், இல்லைன்னா அவரை ஒரு வேலைக்கு இருந்துச்சுன்னா அவங்க நடந்து போயிடுவோம், வேறு வழி இல்லை.
1: இங்கே வந்து மற்ற வசதிகள்லாம் எப்படி இருக்குது? மின்சார வசதி இருக்கா?
0: மின்சார வசதி இருக்குது சார். இருக்குன்னா வந்து வீட்டுகளுக்கு வந்து கனெக்ஷன் கிடையாது. வீட்டில் வந்து எங்கள் மக்கள் ஒரு 3 வீட்டுக்கு வந்து வயரிங் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து மொபைல் இதெல்லாம் வந்து அதெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கிறோம். அப்புறம் லைட்டில் வந்து தெரு விளக்கு வந்துருக்கு,
1: சூரிய மின் தகடெல்லாம் போட்டிருக்காங்க.
0: நாங்களே பூரா மாட்டி கொடுத்ததா ஒரு 2 வருஷம் இயங்குச்சு, ஏதோ ஒரு சின்ன வேலையில் இருக்கும்போது. ரெண்டாவது வந்து இப்போ கரண்ட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறது சார், அது கொஞ்சம் வேலை இல்லாமல் அப்படியே இருக்குது சார்.
1: இப்போ கிருஷ்ணன், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க?
0: சார், எனக்கு வந்து 2 பசங்க சார். 2 பசங்களில் ஒரு பையன் வந்து கீழே பழனியில் படிக்க வச்சுருக்கேன் சார்.
1: பழனியில படிக்க வைக்க?
0: ஆமாங்க சார்.
1: பக்கத்தில் பள்ளிக்கூடம் இல்லையா?
0: இங்கே பக்கத்தில் இருக்குங்க சார், ஆர்ஜி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு ஆத்திர அவசரம், அவங்க சோமில்லைனாலும் கூட நாங்கள் போய் பழங்கி கொடைக்கானல் தான் போகணும், போகணும் 18 கிலோமீட்டர் வரும். அதனால் வந்து நம்ம கீழே விட்டுருவோம், பழனியில் விட்டுருக்கோம். ஒரு பையில வந்து இங்கே பழனியில் விட்டுருக்கோம் சார். ரெகுலர் வந்து கோமையிலேருந்து வேறு வண்டியில் வந்து ஏற்றி விட்டுருவோம், திருப்பி அரை கொட்டு போயிடுவாங்க.
2: மலைகளின் இளவரசியின் எழிலே பசுமை கொஞ்சம் மலைகள், அத்தகைய எழில் கொஞ்சம் மலைகளுக்கு இடையே வாழும் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறையை உங்கள் செவி சேர்த்து கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 கோடை தென்றல்.

இன்று கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்லங்கி கோம்பையில் அமைந்துள்ள ஜே ஜே நகரை சார்ந்த கிருஷ்ணன் அவர்கள் இருப்பிடம், வேளாண்மை என அவர்களின் வாழ்க்கை முறையை பற்றி தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள நம்முடன் இணைகிறார்.

0: பக்கத்தில் ஏதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் அது மாதிரி சின்ன மருத்துவமனை மாதிரி எதுவும் இருக்கா? சப்போஸ் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க
1: சார்? அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது சார். சின்ன சின்ன மருத்துவமனைலாம் இங்கே நான் இருக்க வில்லேஜில் வந்து கிடையாது. ஒன்றும் பல்லங்கி போகணும், பல்லங்கி போனாலும் வந்து தனியார் மருத்துவமனை தான் வச்சுருக்காங்க. அதாவது வீட்டு வீட்டில் பார்ப்பாங்க, ஒரு ஊசியோ ஒரு மாத்திரை ஏதாச்சும். நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு வந்து போய் ஜிஹெச்சு அப்படி பார்த்துக்குவோம் சார்.
0: நீங்கள் வந்து இப்போ ரொம்ப வருஷமாக பூர்வீகமாக இங்கே தான் இருக்கிறீங்க இல்லையான்னு, நீங்கள் நகர்ப்புறத்துக்கெலாம் வந்திருப்பீங்க.
1: ஆமாம் சார்.
0: அந்த நகர்ப்புற வாழ்க்கையை பார்க்கும்போதும் இங்கே நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையை பார்க்கும்போதும் உங்களுக்கு என்ன தோணுது
1: சார்? அதாவது வந்து நான் இங்கேருந்து பார்க்குறப்ப நகரத்தை பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும் சார். ஆனால் அங்கே போய் பார்த்தா வந்து கொஞ்சம்

0: கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து பழனி அழகாக தெரியும், சரி அங்கே போய் வாழ்ந்து பார்க்கலாம்னு. அங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் வாழ முடியுங்க, அங்கே போனால் வெப்பல் தண்ணியை குடிக்கணும்னாலும் கூட 20 ரூபா போட்டு ஒரு கேனை வாங்கினாலும் குடிக்க முடியும். இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, நிம்மதியான வாழ்க்கை, இடைஞ்சல் முன்ன எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த பஸ்ஸு வாகனங்கள் சத்தம் கிடையாது, தூய்மையான காற்று, நம்ம வரல சுத்தமாக தூய்மையாக இருக்கும்.
1: இப்போ நகர்ப்புறத்துலேருந்து வர எங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவும் பிரமிப்பாகவும் ரொம்பவும் வியப்பாகவும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ அமைதியாக, எந்த விதமான ஒளி மாசு எதுவும் கிடையாது,
0: இயற்கையாக அதை அழகு நீங்களே அனுபவிக்கலாம். எங்களை பார்த்தாலும் பசுமையான மரங்கள், ஆனால் இதே இது நகரம் முன்னால் வந்து வீடுகளை தான் பார்க்க முடியும். அதனால வந்து எங்களுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு என்ன ஒரே ஒரு குறைன்னா அந்த ரோடு வசதி இல்லை, குடி தண்ணி வந்து எங்களுக்கு நிப்பாட்டி டேங்க் மாதிரி சேமித்து வைக்கிறக்க வசதி இல்லை.
1: நகர்ப்புறத்தில் என்னென்ன வசதிகள் இருந்தாலும் இங்கே கோம்பையில் ஜெஜே நகர் மலைப்பாங்கான ஒரு பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் வர்ற வாழ்க்கையில் நிறைய சிறப்பான அம்சங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த அடிப்படை வசதிகள் சரி செஞ்சால் இந்த வாழ்க்கையும் முழு நிறைவாக இருக்குமா?
0: ஆமாம், சந்தோஷமாக இன்னி இருக்கும். இதுக்கு மேலே இன்னி வர்ற இளைஞர்கள்லாம் வந்து இதுக்கு கட்டிலேயே சந்தோஷமாக இருப்பாங்க சார். இப்போ என்ன தான் இருந்தாலும் அறகுறையாக தான் இருக்காங்க சார். இப்போ ஒரு பைக் எடுத்து போகணும்னாலும் கூட ஒரு ரோடு வசதி நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும், அதே மாதிரி இருக்குது.
1: இந்த உங்கள் கிராமத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்கு?
0: நாங்கள் இந்த வீடு கட்டுறப்போ வந்து ஒரு 25 குடும்பம் இருந்துச்சுங்க சார். இப்போ வந்து ஒரு இப்போ அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சவங்க அப்படின்லாம் கணக்கு வந்தால் ஒரு 35 குடும்பம் வருங்க சார்.
1: அதெல்லாம் எத்தனை பேர் வந்து படிச்சிருக்காங்க? பள்ளிக்கூடத்தில் 10வது முடித்தவங்க, 12வது முடித்தவங்க, கல்லூரி படிப்பு முடித்தவங்களாம் இருக்காங்களா? அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இருக்காங்க சார், அதாவது வந்து பெண்கள் வந்து படிச்சிருக்காங்க, காலேஜும் படிச்சிருக்காங்க, +2 முடியும் படிச்சிருக்காங்க, 10th முடியும் படிச்சிருக்காங்க, கம்மியாகவும் படிச்சிருக்காங்க. ஆனால் வந்து எந்த வேலைக்குமே போகலைங்க சார், வீட்டில் தான் இருக்காங்க.
1: அரசு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வு, அந்த போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெற்ற நீங்கள் போட்டித் தேர்வு எழுதுனா தான் அரசு வேலை கிடைக்கும். அப்படின்னும் போது போட்டித் தேர்வு பயிற்சி வந்து அரசு இலவசமாகவே கொடுக்குது, அந்த இலவச பயிற்சியெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கு இங்கேருந்து போயிருக்காங்களா?
0: அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சா போவாங்க. போட்டித் தேர்வுகளுக்காக நிகழ்ச்சி பண்ணாங்களான்னு நமக்கு தெரியல, அவங்கக்கிட்டே கூட நம்ம நேரடியாக கூட கே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து படிப்பு ரொம்ப கம்மி, நான் சும்மா கம்மி தான் படிச்சிருக்கு சார். நாங்கள் படித்த காலத்துலலாம் கோம்பையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும், அங்கேருந்து நாங்கள் நடந்து பல்லங்கி போய் தான் படிச்சிருக்கோம். ரெகுலர் பல்லங்கி போயிட்டு ரெகுலர் வீட்டுக்கு போயிடுவோம். அப்படி கஷ்டப்பட்டு படித்தோம். ஆனால் இப்போ உள்ளவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு பரவாயில்ல, கண்டி அப்படி எல்லாம் இருக்குது கொண்டு போய் போயிடுறாங்க. ரெண்டாவது ஹாஸ்டல் வசதி இருக்குது, அங்கங்கே கொண்டு போய்விட்டு வரோம். நாங்களாம் ரொம்ப சிறங்க விட்டு படித்தோம்.
1: அதாவது நிறைய அடிப்படை வசதிகள் இங்கே சிரமமாக தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கும்போது ரொம்ப இயற்கையான சூழலாக இருக்குது. ஆனால் இந்த காற்று புகாத இடத்துல கூட வந்து செல்ஃபோன் பூந்துருன்னுவாங்க. இங்கே உள்ள மக்கள்லாம் பார்க்குறேன், நிறைய பேர் உட்காந்து பெண்கள் கூட வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனை பார்த்துட்டுருக்காங்க.
0: இங்கே வந்து டிவி பார்க்குறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை.
1: என்ன காரணம்?
0: என்ன காரணம்னா முதல்ல வந்து கரண்ட்டு வசதி வந்து வீட்டுகளுக்கு கிடையாது. ஒரு சில வீட்டுகளில் போட்டிருக்காங்க, நம்ம வீட்டிலலாம் இப்போ கரண்ட்டு இல்லை. அதனால் வந்து ஒரே பொழுதுபோக்குன்னா வீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னா ஒன்று குடும்பத்தோடு உட்காந்து பேசுவோம், கொஞ்சம் நேரம் மொபைல் பார்ப்போம், அவ்வளோதான். அதையும் சார்ஜ் இருக்க முடியும், கொஞ்சம் நேரம் பார்ப்போம், அதில் ஏதாச்சும் சில நிகழ்ச்சிகளை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அது சார்ஜ் போச்சுன்னா வந்து அப்புறம் சார்ஜ் போட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் போட்டு போட்டு வந்துடுவோம். அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். காலையில் தான் மொபைல் எடுக்க முடியும்.
1: கோடை பண்பலை ரேடியோலாம் கேட்பீங்களா?
0: சரி, அதாவது வந்து கோடை பண்பலை கேட்டிருக்கேன், இப்போ கேட்கல. சமீபத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், அப்போலாம் வந்து காடு கரைகளில் இருப்போம், அப்போ கேட்டேன், இப்போ வந்து கேட்க முடியலங்க சார்.
1: சரி, கோடை பண்பலை நூறுப்பில் இந்த ஒளிபரப்பை தொடர்ந்து கேளுங்க, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. உங்களை மாதிரியான குக்கிராமத்துலேருந்து நேர்கள்லாம் வந்து கலந்துக்கிறதுக்கு நிறைய நிகழ்ச்சி வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க. வென்றார் வந்தாலும் ஒரு நிகழ்ச்சியெலாம் இருக்குது. நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டு பாராட்டி கடிதம் எழுதி அனுப்பிச்சிங்கன்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் கொடைக்கானலில் அங்கே வான நிலத்துக்கு வந்து இந்த கருத்தை நீங்கள் பகிர்ந்துக்கலாம், சரிங்களா? கிருஷ்ணன், ரொம்ப அருமையாக சொன்னீங்க உங்கள் கிராமத்தை பற்றியும் கிராம வாழ்க்கை பற்றியும். அதே மாதிரி நகரத்தில் கிடைக்காத பல வசதிகள் என்ன இருக்குன்றதையும் நல்லா எங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொன்னீங்க. நிகழ்ச்சியில் உங்களை கருத்தில் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: மிக்க நன்றிங்க சார்.
2: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் ஜே ஜே நகர் மக்களை சந்திப்போம் நேயர்களே.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வசந்த தென்றலாய் செவி வருடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். இன்று கொடை தென்றல் பயணித்துக் கொண்டிருக்கிறது கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்லங்கி கோம்பையை சார்ந்த ஜே ஜே நகரிலிருந்து. இப்பகுதியில் இயற்கை நிறைந்த பசுமையான காடுகள், மலைமுகடுகளுக்கு இடையில் காட்சியளிக்கும் பழனி மலை, அத்துடன் அங்கு அமைந்துள்ள பாலாற்றின் அழகு ரம்யமாக காட்சியளிக்கிறது. வாருங்கள் நீர்களே, அந்த எழிலை ரசித்துக் கொண்டே ஊர் தலைவரான ஈஸ்வரன் அவர்களுடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள்.

0: இப்ப நம்ம பல்லங்கியில கோம்பையில ஊர் தலைவர் வந்தாரு, நானும் பண்பலையில பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாங்க, பேசிடலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேருங்கய்யா?
1: ஈஸ்வரன்.
0: ஈஸ்வரன், ஊர் தலைவரா இங்க இருக்கீங்க, உங்க ஊர் மக்களுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க? இங்க
1: பண்ணிட்டே இருக்கோம்.
0: உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க ஐயா?
1: வீட்டுல பிள்ளைங்க மூணு, அங்க ஃபேமிலியா ஒரு அஞ்சு பேர்.
0: வீட்டுல இருக்கிறவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
1: மனைவி பேர் கீதா, மகன் பேர் முருகன், பவானி தேவி, மனோஜ்.
0: இப்ப மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்து பேசணும் அப்படின்னா எந்த நாள்ல ஒன்னு சேர்த்து பேசுவீங்க?
1: நாங்க கிராம சபை கூட்டம் போடுவோம், மாசத்துல ஒரு நாள் இல்லாட்டி வாரத்துல ஒரு நாள் போடுவோம், போட்டு பேசி.
0: குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வரலாம், அல்லது ஒருத்தர் ரெண்டு பேர் வரணும்னாலும் வரலாம் சொல்லுவீங்க. என்னெல்லாம் பேசுவாங்க பொதுவா அந்த கிராம சபையில?
1: கிராம சபையில நாங்க சிறுமா சொல்லாம் எடுப்போம், விளக்குமாறு, கடுக்கா, நெல்லிக்காய், மாங்காய், பாசம், இதுங்கெல்லாம் எடுத்து எப்படி கொண்டு போறதுன்னு அது கேட்டுக்கிட்டே இருக்கு.
0: உங்களுக்குள்ள முதல்ல வந்து குழுக்குள்ள பேசிக்குவீங்க, இதெல்லாம் எப்படி விற்பனை பண்றது? மாங்காய் கிடைக்குதுன்றீங்களே,
1: ஏற்றுமதிக்கு வந்து இன்னும் குடுக்கல. நாங்க வந்து பட்டாக்காட்டுல எடுத்து கொண்டு போறதாதான் கொண்டு போயிட்டு இருக்கோம், பாரஸ்டுக்குள்ள இருக்க விட மாட்டாங்க.
0: வீட்டு விளக்குமாறு ரெடி பண்ணுவீங்களா இல்ல வெளியில வாச கூட்டுறாங்களே அது ரெடி பண்ணுவீங்களா?
1: வீட்டு இருந்தா வீட்டுக்கு கூட்டுறது.
0: வீட்டுக்கு கூட்டுறது. இது வந்து எதுல இருந்து எடுக்கிறீங்க?
1: இது ஈச்சமரம். ஈச்சமரம்னா அது ஒரு விளக்குமரம் ஆகும், அதை கொண்டு போயிருவோம்.
0: அது ரெடி பண்ணி எங்க கொண்டு போய் விற்பீங்க?
1: நாங்க கீழே கொண்டு போயிருவோம்.
0: கீழேனா
1: இப்ப ஒரு உடம்புப்பேட்டை, பழனி, அங்கங்க கொண்டு போய் மொத்த லோடா கொடுப்போம். நாங்க இங்க விளக்கு மாதிரி எங்களுக்கு அளவு மட்டும் இருப்போம்.
0: அது ரெடி பண்ற மெஷின் எல்லாம் பாத்துருக்கீங்களா? யார்கிட்ட கேட்டீங்க மெஷின் வாங்குறதுக்கு?
1: மெஷின் வந்து அங்க ஒரு வீடியோ கூட எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன், ஆனா அந்த மெஷின் வந்து 1.5 லட்சம் மாதிரில கிடைக்குது.
0: ஆனா ஈச்ச மாதிரிதான் இப்ப நீங்க ரெடி பண்றீங்க, சொந்த தொழில்னா அதுதான்.
1: கூலி வேலைக்கு போயிருவோம், விவசாயம் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம், அதுவும் தண்ணி வசதி இல்ல.
0: அப்ப என் விவசாயம் வந்து மத்தவங்களுடைய நிலத்துல வந்து கூலி வேலையா போறீங்க விவசாயம் பண்றதுக்கு? அப்ப உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு கூலி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. அது இல்லாம இந்த ஈச்சமா கொஞ்சம் தேன் எடுப்பீங்க?
1: தேன் புல்லாவே
0: எடுப்போம். ஐயா என்ன சொல்றாங்கன்னா தேன்லயே நிறைய வெரைட்டி இருக்குது, வகை வகையான தேன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒண்ணு பெட்டி தேனு அல்லது மலைப்பகுதியில கிடைக்கக்கூடிய வனப்பகுதியில இருந்து எடுக்கக்கூடிய தேனு அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்க.
1: பெருந்தேனு ஒன்று இருக்கு மேடம், அதான் மலந்தேன்ன்றது. அப்புறம் பொந்து தேனுன்றது வந்து மரப்பொந்து கல் பொந்துல தான் இருக்கும், அது வந்து ஒரு இதுக்கு. குச்சியில் இருக்கிறது வந்து ஒரு 1.5 லிட்டருக்குள்ள தான் இருக்கும், அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறது. அப்போ கொசுவந்தேனுன்னு ஒன்று இருக்குது, மொத்தம் 4 தேன் இருக்குது. இந்த 4 தேனில் வந்து நம்ம மினிமம் கிடைக்கிறது மலந்தேன் கொடுப்பாங்க, ரெண்டாவது இந்த பொது தேன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த குச்சி தேன்லாம் வந்து ரொம்ப மருந்துக்காக தான் வச்சு அளவாக அவங்க அவங்க வீட்டுக்கு வச்சுருப்பாங்க.
0: நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது வாங்குகிற? நாங்கள்
1: வாங்குறவங்க வந்து நீங்கள் வந்து நம்ம இந்த மலைவாழ் மக்கள்கிட்ட வாங்குறது, சும்மா இந்த கீழையெல்லாம் வாங்குறதுனா அது வந்து கருப்பிப்பாலு தேன் பால் இதை ஊற்றி விட்ருவாங்க ராட்டை வச்சு. நீங்கள் வந்து தேனை டெஸ்ட் பண்ணோம்னா அதை எடுத்து விரலில் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தேன் வந்து சல்லுன்னு ஒழிகிருச்சுன்னா அதில் கலப்படம் லேட்டாக இறங்குச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் தேன்.
0: வலிஞ்சு விழுந்துடக்கூடாது, வலிஞ்சு விழுகாமல்
1: தேன் வந்து மனம் தெரியும், அந்த பூ மனம் அதை கண்டுபிடிச்சிடலாம். தேனை நீங்கள் பார்க்கனாலே அந்த திக்னஸ் தெரியும், மலந்தேன் வேற, பெருந்தேன் வேற, அந்த பொந்து தேனுன்றது வந்து 4 வகை தேன் இருக்குது. நீங்கள் எல்லா தேனும் ஒரே தேனுன்னு வாங்கக்கூடாது. வெட்டி தேனுன்றது ஒன்று தான் வளப்பு தேன், ஆனால் நம்ம வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற தேனை தான் வளப்பு தேனாக பண்ணுறோம். ஆனால் மலந்தேனுன்றது வந்து 10 லிட்டர் வரைக்கும் கிடைக்கும், நீங்கள் அதை பார்த்து வாங்கி சாப்பிடுவோம். சரி,
0: மகிழ்ச்சிங்கய்யா, நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. 4 தேன் இருக்குதுன்னு வெரைட்டி சொல்லியிருக்கீங்க. அந்த தேனை எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான சூட்சமும் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே ஒரு மெத்தடு தான் சொல்லி கொடுத்தீங்க. வேலைக்கு போகாத நாட்களில் வேற என்னெல்லாம் செய்வீங்க?
1: வேற அதுதான் எங்களுக்கு வேலைக்கு, இந்த விளக்குமாறு, நெல்லிக்காய், அதுங்கெல்லாம் பிறகிக்கிட்டு
0: கடுக்கெல்லாம் கொண்டு போய் எங்க விக்கிறீங்க?
1: அதுக்காங்க வியாபாரிக்கு வருவாங்க, இல்லாட்டி நாங்களே கொண்டு போய் குடோன்ல கொடுத்துருவோம்.
0: இப்போ நீங்க இங்க இருந்து கொண்டு போகணும் அப்படின்னா ரோடே ரொம்ப தூரமா இருக்கே பல்லங்கி வரைக்கும் போறதுக்கு, குதிரைகள் எடுத்துட்டு போவீங்களா? எப்படி தூக்கிட்டு?
1: கீழே இருந்து குதிரையில கொண்டு வருவோம், இங்க வந்து வண்டிக்கு வர சொல்லுங்க.
0: கீழனா எந்த இடங்க?
1: இப்போ வயக்காடு, இப்படி அது பல இடங்கள் இருக்கு, இப்படி தோட்டத்துக்குள்ள இருக்கு.
0: என்னென்ன இடம் சுத்தி இருக்குதுங்க?
1: இது நிறைய இருக்கு,
0: வயக்காடு, அப்புறம்
1: பல்லங்கி வயக்காடுன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் அடிசரம் இருக்கு. இப்படி இடம்லாம் வந்து வண்டி போகாத இடத்துக்கு தலசேமா இல்லாட்டி குதிரை.
0: தலசேமா. ஒரு நாள் சமைக்கிறதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க கூலி?
1: கூலி அதை அவங்கவுங்களே கொண்டு வந்து கொடுத்து மொத்தம் நமக்கு இங்கே வந்தால் தானே.
0: அவங்கவுங்களே அந்த நிலத்திலேருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போக?
1: வந்து பட்டாக்காட்டுக்காரவங்ககிட்ட கேட்டு கடுக்கா பிறக்கணும்னா அவங்ககிட்ட கேட்கணும், கேட்டால் நீங்கள் எடுத்துக்கணுவாங்க. அப்போ அங்கேருந்து நம்ம இங்கே கொண்டு வந்துடணும், இருப்படம் கொண்டு வந்தது, அப்புறம் ஏவாரி கொடுப்போம், இல்லாட்டி நாங்களே கொண்டு போய் கொடுத்துருவோம். ஆளுக்கு ஒரு 100 கிலோ வச்சுருக்கோம்னா 100 கிலோ 5-10 பேர் சேர்ந்து ஒரு டன்னாக கொண்டு போய் கொடுக்கலாம்.
0: எவ்வளோ ஒரு கிடைக்குங்க?
1: அது சொல்ல முடியாது, நம்ம பாரஸ்ட் பெர்மிஷன் இதெல்லாம் வாங்கி தான் கொண்டு போகணும். நம்ம வீவா கிட்ட வந்து சிட்டா பட்டா வாங்கி அதை எழுதி கொடுத்து வீவா கிட்ட கையெழுத்து வாங்கி நாங்கள் இந்த ஊருக்கு கொண்டு போகிறோம்னா அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அது 1 வாரம் ஆகும். அது டேட் மாறிச்சுன்னா திருப்பி நம்ம அனுப்பிச்சு தான் வாங்கணும்,
0: புது டேட் போட்டு வாங்கி ரெடி பண்ணணும்.
1: 1 வாரம்
0: இது எந்த ஊராட்சிக்கு உட்பட்டது?
1: வில்பட்டி ஊரா?

0: குழந்தைகளுக்கு வேணுங்கிற சர்டிபிகேட் எல்லாம் தேவைப்படுது இல்லையா? பர்த் சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் தேவைப்படுது இல்ல?
1: வாங்காம இருந்தாங்க, இப்ப வாங்கிடுவோம். அந்த குழந்தை பிறந்த உடனே நாங்க போய் எழுதி கொடுத்துருவோம். இறப்பு சான்றிதழ் இருந்தாலும் எழுதி கொடுத்துருவோம். அவங்க நாங்க போய் ரெண்டு நாள்ல வாங்கிட்டு வருவோம், இல்ல ஒரு வாரத்துல வாங்குவோம்.
0: இப்ப எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? இ ஆபீஸ் வழியா செய்யலாம்ல, அது வழியா செய்யறீங்களா?
1: அது வெளியும் செய்யறோம், இல்லாட்டி நாங்க நேரம் விவோ கிட்டே கொடுத்துருவோம்.
0: கொடுத்துருவீங்க. இப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு சிலருக்கு படிப்பறிவு இல்ல, எங்க போகணும், யார பாக்கணும் அப்படின்னு தெரியலன்னா கிராம தலைவரா இருக்கிற உங்களதான் சந்திச்சு வருவாங்களா? ஊர் தலைவர் உங்களதான் பாப்பாங்களா?
1: எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பஸ் எல்லாம் போறதுக்கு. ஆனா இல்லாட்டி நாங்க மொத்தமா வண்டி எடுத்து போவோம், கலெக்டர் எல்லாம் பாக்கணும்னாலும் மொத்தமா போயிருவோம்.
0: எத்தனை பேர் ஒன்னு சேர்ந்து போவீங்க?
1: நாங்க ஒரு 20 பேர்னா 20 பேர் போவோம், 10 பேர்னா 10 பேர்.
0: யார் யாரெல்லாம் ஒன்னு சேருவீங்க? தலைவர் நீங்க தான்?
1: தலைவர், செயலாளர், பொருளாளர், அமைப்பாளர்னு போயிருவோம்.
0: இங்க பெண்கள் குழு எல்லாம் வச்சிருக்கீங்களா?
1: பெண்கள் குழு வச்சிருக்காங்க.
0: அந்த குழுக்கு பேரு
1: வனக்குறிஞ்சின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க.
0: என்ன செய்வாங்க அந்த குழு?
1: அந்த குழு அவங்க அது இந்த சிறுமா சூழலை பத்தி பேசிட்டு அதெல்லாம் இந்த பேங்கில கொஞ்சம் பணம் போட்டுக்கிட்டு பண்ணிட்டு.
0: பொழுதுபோக்கு என்னதுங்க?
1: பொழுதுபோக்கு ஒண்ணும் இல்ல,
0: பொது கழிப்பிடம் இருக்கு.
1: எதுவுமே இல்ல,
0: அதுவும் ஏற்பாடு பண்ணி தர சொல்லி கேட்டிருக்கீங்க நீங்க.
1: அது இடம் வந்து பூராமே பாறையா இருக்கிறதுனால அப்ப இந்த இடத்த நாங்க சொல்லி வச்சு கொள்ள நாளாவே வச்சிருந்தோம். இதுவுமே நாங்க ஒரு 20 வருஷமா வந்து தரிசா இருந்துச்சு பாறையா. அப்புறம் நாங்க வந்து முதல் இடிச்சு எடுத்த பின்னாடிதான் அரசு வந்து வீடு கட்டுச்சு.
0: நீங்க வந்து செஞ்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க?
1: இதுக்கு முன்னாடி தோட்டம் தோட்டமா இருந்தோம்.
0: ஓ, தனித்தனி தோட்டம் தோட்டத்துல குடி இருந்திருந்தீங்க அப்படிங்களா?
1: ஆமா.
0: இப்ப வந்து தனித்தனி குடும்பம் ஆயிட்டீங்க. ரேஷன் கார்டு எல்லாம் எழுதி கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்களா? எல்லாருமே, எல்லா மக்களுக்குமே ஆதார் கார்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் புதுசா ஏதாவது புதுப்பிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க?
1: கொடைக்கானல் போயிருவோம்.
0: கொடைக்கானல் போய் அங்க தாலுகா ஆபீஸ்ல போய்
1: தாலுகா ஆபீஸ்ல
0: எல்லாம் பாப்பீங்க. இங்க இருந்து போயிட்டு கொடைக்கானல் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் உங்களுக்கு?
1: ஒரு நாள் போகவே வர ஆசிரியர்.
0: இங்க இருந்து பள்ளங்கி போறதுக்கு எந்த ஊரெல்லாம் கடந்து போகணும்?
1: இது இங்க இருந்து பள்ளங்கி ஒரே ஊர் தான்.
0: ஒரே ஊர் தான். அதுக்கடுத்து
1: அடுத்து அட்டுவம்பட்டி, வாழக்காட்டோட நிறைய இருக்கு. பெட்டி பிரிவு இருக்கு, பழைய சாராய கடை இருக்கு, நாயுடூரம் இருக்கு, விறகுட்டு போருக்கு, லேக் இருக்கு, கொடைக்கானல்.
0: இதெல்லாம் கடந்து கொடைக்கானல் போவீங்க. போயிட்டு அங்க தேவைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க.
1: பள்ளங்கி வரணும், பள்ளங்கில இருந்து நடந்து வந்துருவோம்.
0: சரி, இங்க இருந்து பழனிக்கு நடந்து போக முடியுங்களா?
1: நடந்து
0: போவீங்க. வருஷத்துல எத்தனை தடவை போயிட்டு வருவீங்க?
1: வருஷத்துல முதல் இந்த தைப்பூசம் மட்டும் போவோம். போயிட்டு வந்த கீழே எங்க சொந்த ஊர் புளியம்பட்டி. கேதம்னா போவோம். இப்ப வந்து
0: பேர் என்ன சொன்னீங்க?
1: புளியம்பட்டி.
0: புளியம்பட்டி, புளியம்பட்டிக்கு நடந்து போயிட்டு வருவோம்.
1: பாலாறு புளியம்பட்டி, பழனிக்கு போவோம்.
0: இங்க இருந்து பார்த்தா பாலாறு தெரியுது.
1: பழனிக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் அவ அது கேட்டு போயிருவோம்.
0: தைப்பூசத்தை போயிட்டு வருவீங்க. ஜனவரி மாசத்துல போறீங்க நீங்க. மகிழ்ச்சிங்கய்யா, உங்களை சந்திச்சது, நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையில தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இன்னும் வேணும்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அது அரசாங்கமும் ஏற்பாடு பண்ணி தராங்க. சரியான இடங்களை சரியான நேரங்கள்ல நீங்க தேர்ந்தெடுத்து போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற அத்தனையுமே கிடைக்கும். அந்த பழங்குடி மக்களுக்காகவே நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல, அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க நீங்க. மகிழ்ச்சி, நன்றிங்கய்யா.
2: இதுவரையில் கோம்பை வனப்பகுதியில் கிடைக்கும் சுவைமிகு தேன் வகைகளான பெருந்தேன் என்று சொல்லக்கூடிய மலைத்தேன், பொந்துதேன், குச்சித்தேன், கொசுவந்தேன் பற்றியும் அவற்றின் பயன்பாடு, விற்பனை முறை பற்றியுமான பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் ஈஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து பயணிப்போம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல்.

தேன் தென்றலாய் மனம் நிறைத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிருப்புள்ளி ஐந்தின் கொடை தென்றல். கொடை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொடைக்கானல் ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியில் வசித்து வரும் சமூக சேவகி ரோஜா பானு அவர்களுடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள்.

0: கேர்ள் நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம சந்திச்சு பேசிடலாம். வணக்கம்மா.
1: வணக்கம் அக்கா.
0: உங்களோட சொந்த ஊர் எதுமா?
1: பழனி, பாலாரணை, புளியம்பட்டி. இங்க
0: பழனின்னு சொல்லும் போதே அந்த பழனி பக்கம் அவங்க கை போகுது, ஏன்னா இங்க இருந்து பார்த்தா பழனி மலை தெரியுது, அதனால இதுதான் எங்க ஊரு அப்படின்னு இங்க நின்று கை காட்டுறாங்க. ஏன்னா நம்ம மலையில உச்சியில நிக்கிறோம், உச்சியில இருந்து பார்க்கும் போது அந்த பழனி மலை தெரியுது. பிளைன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா வீட்டுல?
1: நான் இப்ப மாட்டுப்பட்டியில ஆசாவா வேலை பண்ணி, எங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்குதான் ஜாயின் பண்ண போறேன். இவங்க நீங்க வந்திருக்கனால நான் வெயிட் பண்ணிட்டு பாத்துட்டு போலான்ட்டு.
0: பரவாயில்லையே, மொத மொத நீங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண போறீங்க, கோடை இப்ப வந்து வாழ்த்து சொல்ல வந்துருச்சு.
1: ஆமா.
0: வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
1: எங்க வீட்டுக்காரு, நானு, எங்க மாமியா.
0: வீட்டுக்காரர் பேரு
1: இளவரசன், எங்க பாப்பா பேரு மோனிகா ஸ்ரீ, என் பேரு ரோஜா பாபு.
0: ஆசா ஒருக்கருக்கு எப்படிமா தேர்ந்தெடுக்கிறாங்க உங்களை?
1: நேத்து போனோம், நேத்து அவங்க இல்ல அதனால ரிட்டர்ன் வந்துட்டோம்.
0: எங்க போனீங்க?
1: மூஞ்சிக்கல். மூஞ்சிக்கல் போனோம் ஆபீஸ்க்கு. இங்க வந்து
0: கோடை எஃப்எம் இருக்கிற இடத்துக்கிட்ட வரணும் நீங்க, மூஞ்சிக்கல் இல்லையா? பிரைமரி ஹெல்த் சென்டர் அங்கதான் இருக்கு. அங்க வந்து யார சந்திப்பீங்க? டாக்டர் ஸ்ரீதர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆஷா ஒர்க்கரா உங்களுக்கு என்னென்ன வேலைகள் அசைன் பண்ணுவோம் சொல்லிருக்காங்க?
1: ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கு பிரஷர் சுகர் அவங்களுக்கு பாக்கணும், கன்சியா இருக்கவங்க ஏன்சி கூட்டிட்டு போகணும் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் போனாதான் தெரியும் என்னன்னு.
0: இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க ஒரு மெடிசன் படிச்சிருக்கணும்ல, நர்சிங் ஏதாவது படிச்சிருக்கணும்ல, என்ன முடிச்சீங்க?
1: நான் வந்து 12th முடிச்சுட்டு ஐடி 6 போனேன், அதுக்கப்புறம் வீட்டுலதான் டெய்லரிங்.
0: ஐடி எங்க படிச்சீங்கம்மா?
1: ஐடி திண்டுக்கல் உமன்ல.
0: 6 படிச்சீங்க, அதுக்கு ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல? கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் நீங்க எழுத முயற்சி பண்ணலையா? விஓ எக்ஸாம்
1: அரசு
0: கலை கல்லூரி கூட இருக்குது மதத்தரசாவோடது, ரெண்டுல நீங்க சேரலாம். பாக்கும் போதே துடிப்பா தானே இருக்கீங்க நீங்க, போய் படிங்க. யாரு குழந்தை பாத்துக்குவா?
1: அவங்க அப்பா.
0: இங்க விவசாயம் பண்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் போயிருக்கீங்களா கூலி வேலைக்கு? நீங்க போனது இல்ல. பழனியிலதான் 12th வரைக்கும் படிச்சீங்களா?
1: 12th அங்க புதாய்கோடி ஐடிஓ ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். 12th வரைக்கும் அங்க தான் படிச்சேன்.
0: அப்பா அம்மா என்ன பண்றாங்கம்மா?
1: அப்பா அம்மா வந்து கடை வச்சிருக்காங்க.
0: என்ன கடை?
1: ஆப்பிள் கடையோ ஹோட்டல் கடையோ ரெண்டுதான் இருக்கு.
0: ஆப்பிள் கடை எங்க விளையிறது வாங்கி வச்சு விற்பாங்க?
1: அது தெரியாது, அவ்வளவு தெரியாது. நான் இப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்பிள் கடை வச்சிருக்காங்க, அதுக்கு மொதல் ஹோட்டல் வச்சிருந்தாங்க மானூர்ல.
0: பழனியிலேயே வச்சிருக்காங்க. மானூருங்களா?
1: ஆமா, மானூர்.
0: மகிழ்ச்சி உங்களை சந்திச்சு பேசினது, வாழ்த்துக்கள்மா. குழந்தை என்ன படிக்க வைக்கணும்னு ஆசை?
1: அவங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதை படிக்கட்டும், நம்ம விருப்பத்துக்கு வந்து அதை படிக்க வைக்க வேணாம்ல. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிக்கட்டும்.
0: பரந்துபட்ட சிந்தனையோட இருக்கீங்க, வாழ்த்துக்கள்மா, நன்றி.
2: பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை நிருப்புள்ளி 5 கோடை தென்றல்.

அடுத்து நம்ம பேசுறது காத்துட்டு இருக்கிறோம். அதே பல்லங்கியில இருக்கக்கூடிய கோம்பை பகுதியில ஜே ஜே நகர்ல இருக்கக்கூடிய உங்கள்ட்ட நம்ம பேசுறது காத்துட்டுருக்கோம். நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பட்டர் ஃப்ரூட் சொல்றோம் இல்லையா, அது அவகோடா அப்படின்னு நீங்க சொல்றாங்க. அவகோடா மரத்துக்கு கீழே இருக்கும், நம்ம கைக்கு எட்டுற தூரத்துல அந்த பழம் இருக்கு. சும்மா அப்படி கையை தூக்கி இப்படி பறிச்சிடலாம். அந்த மாதிரி கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருக்குது பழங்கள். நீங்க பாத்திருப்பீங்க மாமரத்துல வந்து மாம்பழம் நம்ம கண்ணு முன்னாடி அப்படி கை எட்டுற தூரத்துல இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இங்க அவகோடா பழங்கள் இருக்குது. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரம் பலாமரம் இருக்குது. இங்க ஒரு அழகா ஸ்மார்ட்டா நின்று பேசுறதுக்காக காத்திருக்காங்க. நான் வந்ததையுமே கேட்டேன், நீங்க திருமணம் ஆகாத ஒரு பெண்ணா இல்ல ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். துடிப்பான ஒரு

0: இசையால் மனம் வருடி கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை நிறுபுள்ளி ஐந்தில் கொடை தென்றல். இன்றைய தென்றல் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்லங்கி கோம்பை மக்களின் வாழ்வியலை காற்றலையில் தவள செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் சுமதி அவர்களிடம் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் ஹரி அவர்கள்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சுமதி, ஜெஜ நகர்.
1: இத்தனை வருஷமா நீங்க இங்க இருக்கீங்க?
2: இந்த சிறு வயசுல இருந்து நாங்க இருக்கோம்.
1: உங்களோட உணவு முறைகள் அப்படிங்களா?
2: உணவு முறைகள்லாம் கிழங்கு, தேனு, ஆக மொத்தம் நாங்க அதெல்லாம் சாப்பிடுறது கிடையாது.
1: இங்க இருக்க தொழில் முறைகள் அப்படிங்களா?
2: தொழில்கள்னா விவசாயம் பண்றாங்க, மத்தவங்களுக்கு நாங்க வேலைக்கு போற மாதிரி இருக்கு. காய் எடுக்கிறது, களை வெட்டுறது, அந்த ஈஞ்சி இருக்கிறது, அவங்களுக்கு வந்து வேலைக்கு போனா தான் சம்பளம் கொடுப்பாங்க.
1: எத்தனை தலைமுறையா நீங்க இங்க இருக்கீங்க?
2: மூணு தலைமுறையா.
1: மூணு தலைமுறை இங்க இருக்கீங்க. உங்க கூட பிறந்தவங்க, உங்க பசங்க அந்த மாதிரி யார் இருக்காங்களா?
2: பசங்க ஒரே பையன்.
1: இப்ப இங்க மருத்துவ வசதி அப்படின்னு இங்க
2: கிடைக்கும்? கொடைக்கானல் பெரியாஸ்பத்திரி போகணும், இல்லைன்னா தேனி போகணும்.
1: சின்ன இதனாலும் நீங்க கொடைக்கானல் மாவட்டம் தான் வரணும். நீங்க இப்ப இங்க இருக்க உணவுகள்லாம் நீங்க வந்து கிழங்கு எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க மலைக்கு வந்து விற்பனை பண்ண வருவீங்களா? நீங்க
2: அப்படியே வந்தது கிடையாது. வர மாட்டோம். அந்த காலகட்டத்திலேயே போயிடுச்சு. என்ன தாத்தா பாட்டி, அப்பா மாமா, எங்க அம்மா இவங்க எடுத்தாங்க. நாங்க வந்து அந்த தலைமுறைக்கு போறது இல்லை.
1: இப்ப இங்க இருக்க விவசாயத்தை நீங்க பண்றதெல்லாம் நீங்க வந்து விற்பனை பண்ணாம நீங்களே வந்து உணவு முறையில நீங்களே யூஸ் பண்ணிக்கிறீங்களா? இல்ல
2: வேலைக்கு போனா நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. வேலைக்கு தகுந்த 300 ரூபா கொடுப்பாங்க, 250 ரூபா சம்பளம். பசங்களுக்கு அதே மாதிரி 500 ரூபா 600 ரூபா இப்படி சம்பளம் போட்டு கொடுக்குறாங்க.
1: இப்போ இந்த குழந்தைகள் படிப்புகள்லாம் வந்து இங்கே வந்து வசதி இருக்கா? எல்லாத்துக்கும்
2: வசதி இருந்தும் பகுதி பிள்ளைங்க வந்து அந்த ஸ்கூல் போகிறதுக்கு போக மாட்டுறாங்க.
1: எல்லாம் அவங்க கொஞ்சம் பள்ளி வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா? ரொம்ப தூரம்,
2: கொஞ்சம் தூரமாக இருக்கு. பிள்ளைங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு இப்போ வந்து ஒரே பையன்தான் போகுது. சின்ன பையன்
1: மொத்தமே இருக்க பசங்கள்லேயே வந்து ஒரு பையன் தான் போகிறாரு.
2: ஆமாம், இப்போ போகுது. அப்புறம் பையனுக்கு அப்புறம் வெளியில் போயிருக்கு, கொஞ்சம் சேர்த்தி விட்டுருக்காங்க. வெளியில் கொஞ்சம் பழனி,
1: கொஞ்சம் தூர தூரமான இடத்துல வந்து போயிருக்காங்க.
2: ஃபீஸ் கட்டி போய் படிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து பிள்ளைகளை வந்து
1: தனியார் பள்ளியில் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு வசதி மாதிரி போச்சு.
2: அதுலேயும் கவர்மெண்ட்லேயும் பார்த்து நாங்கள் சேர்த்தி விடுவோம். உங்களோடவே வேலைக்கு வர்றோம், அந்த மாதிரி பழக்கம் வந்துடுறோம் அப்படின்ற.
1: அதனால நீங்கள் வந்து தனியாக வேறு இடத்துல வச்சிங்கன்னா வேற இடத்துல போவாங்க.
2: பசங்களோட பார்த்து அவங்க பழகிக்குவாங்க. நாட்டு நடப்பு கொஞ்சம் வெளியில போய் அவற்றில சேர்த்து விட்டுருக்கோம் நாங்க.
1: நன்றிங்கம்மா.
0: இதுவரையில் கோம்பை கிராமத்தில் விளையும் கிழங்கு பயிர் வகைகள் பற்றியும் அப்பகுதியில் வசிக்கும் குழந்தைகளின் கல்வி பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் சுமதி அவர்கள். இதுவரையில் கொடைக்கானல்

0: கல்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்லங்கி கோம்பை ஜே ஜே நகரில் உள்ள வசிக்கும் மக்களின் வாழ்வியல் சுவாரஸ்யங்களை காற்றலையில் பதித்து சென்றது. மீண்டும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பல்லங்கி கோம்பை ஜே ஜே நகர் மக்களின் வாழ்வியலோடு பயணிப்போம் நேர்களை கோடைப்பண்பலை நிருப்பொலி ஐந்தின் கொடை தென்றல் நிகழ்ச்சியில். பல்லங்கி கோம்பை ஜே ஜே நகர் மக்களின் நேசத்தை பகிர்ந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் நிகழ்ச்சி தலைவர் ராஜா, நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி,
1: அறிவிப்பாளர் ஹரி மற்றும் செந்தமிழ் செல்வி.
0: நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி
1: செந்தமிழ் செல்வி.

0: இரவின் மௌனத்தில் நிலவு மட்டும் பீச, நட்சத்திரங்கள் கண் சுமிட்டி கனவுகளை அழைக்க, பகல் தந்த பரபரப்பெல்லாம் இரவோடு கரைந்து போக, மனதின் ஓரம் மட்டும் சில நினைவுகளோடு விழித்திருக்க, தூங்கும் உலகத்தின் நடுவே தூரத்தில் கேட்கும் தீன்றலாய் இரவும் ஒரு கவிதை. அந்த அழகான கவிதையோடு நேயர்களின் விருப்ப கானங்களை காற்றலையில் வழங்க கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். புகழ்பெற்ற அரண்மனை கள்ளழகர் கோயில் அமைந்துள்ள மாவட்டம். பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் திருவிழாக்களுக்கு புகழ்பெற்ற மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்ட நேயர்களை அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. சிவகங்கை மாவட்ட நேயர்கள் வரலாம் 24 24 24 அல்லது 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. நிகழ்ச்சியில் உங்களோடு பேச காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர். இப்ப இணைப்பில் வரும் முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சவுந்தலாமா, காரைக்குடியில இருந்து.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: கிழக்கு பணம் வந்து கிழக்கு சீமையிலே, பாட்டு வந்து ஆத்தங்கரை மரமே அரச மர இலையேங்கிற பாட்டு.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நம் கோடி பண்பலை 100.5 நன்றிமா.

0: நேரம் இரவு 10:07. இது நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம் இனிப்பில் வரும் அடுத்த நேயர். வாங்க வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் சரவணன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நினைவெல்லாம் ரோஜாவை.
0: நினைவெல்லாம் நித்தியாலிருந்து ரோஜாவை தாளாட்டும் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.

0: வழி நேரடி நேயர் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நம் கோடி பண்பலை நூறுபொழி ஐந்தின் நினைவி சுகம் இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மாவட்டம் அண்ணா நகர் கிராமத்துல இருந்து
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: அன்புள்ள படத்துல இருந்து
0: காற்றலை வெளியே வந்து கொண்டிருக்கிறது பாடல், கேட்கலாம். நன்றிங்க.

0: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம் இனிப்பில் வரும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் கால்நடை காத்தம் ராஜா அண்ணாவிலிருந்து வரும் சரவண் அன்புவன் காட்டாக படிக்காதவர்கள் படத்தில் ஊரை தெரிஞ்சிட்ட உலகப்படுத்த அந்த மாதிரி நன்றி. வணக்கம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நேரம் இரவு 10:20. இது கோடி பண்பலை 100.5 நினைவீசுகம். நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மோகன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அவளோர் தொடையில இருந்து ஜேசாஸ்தோடைய தந்தை வீடு வீறி இருக்கு.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.

0: சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேச சொல்லுங்க.
1: மலைகளின் இளவரசி கோடை பண்பலைக்கு இனி ஏறவான.
0: யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பனூரிலிருந்து கோபால் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து காத்திருப்பு.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம் இனிப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்களோடு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால் அம்மா. வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: அம்மா வந்து படம் வந்து வாழ்வே மாயம், பாடல் வந்து நீலமான ஓடியில் நீந்துகின்ற விண்ணிலா என்ற பாடலுங்கம்மா.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்கம்மா.

0: இரவின் மௌனத்தில் இனிமையான பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் காரைக்குடி சாமி பேசுமா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து தைப்பொங்கல்மா. பாட்டு வந்து கண் மலரான கண் மலருடன் அழைப்பது.
0: பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிமா, நன்றி.

0: தமிழகத்தின் நடுவி தூரத்தில் கேட்கும் தீன்றழாய், இது நம் கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம். இனிப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்பா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: மாநகர் காவல் படத்துல இருந்து வண்டிக்காரன் சொந்த ஊர்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: நேரம் இரவு 10:46. இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: மாவட்டம் காளையாறு மட்டம் கொல்லக்குடி அருகே வீரபத்து நாகசாரத்தை
0: சொல்லுங்க. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: சம்சாரம் அது மின்சாரம் என்ற திரைப்படத்தில் வந்து கட்டி கரும்பே கண்ணா என்ற திரைப்படம் பாடல போறது. என் மகன் வீரவாடிக்காக
0: அனைவருக்காகவும் வந்துட்டே இருக்கு பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம். இனிப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நான் சிவகங்கை மாவட்டம் திருப்பூனாறுல பழையனூர்ல இருந்து பாண்டி பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பழம்பேர் வந்து பூங்குழலிலே. அதுல இருந்து சின்ன சின்ன ரோசம்
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.

சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்தது கோடி பண்பலை 100.5 நினைவீசுகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். ஜெனிஃபர். நன்றி நேயர்களே.

நாளின் ஓட்டம் நின்றிடும் நேரம், நிலவின் ஒளியில் நிம்மதி பிறக்கும் நேரம், சத்தங்கள் எல்லாம் மௌனமாகி சிந்தனைகள் கனவுகளாக சிறகடிக்கும் நேரத்தில் இடைவிடா இசைமெட்டுக்களோடு கொடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

0: கோடை பண்பலை 100.5 நாளை வளம்பெற காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள் அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, தொடர்ந்து 6 மணிக்கு கேட்கலாம் வசந்த விடியல். நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு, ஆலய உலா இடம்பெறும். 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு இனிய பாடல்களுடன் சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:40 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில் ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் பானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில், காலை 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள். நிகழ்ச்சியில் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, 11:00 கல்லூரி கலாட்டா ஈரோடு வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இருந்து, 12:00 மகளிர் நேரம் ஆட்ட நாயகியாய், நிகழ்ச்சியில் 12:20 சக்தி சக்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டு வழங்கும் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2:00 டோல் தமாகா தூள், 3:00 தர்ப மாவட்டம் செல்வராஜ் அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து, நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்துரிகையில் பாட்டுக்குள் பதில், 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்துரிகையில் பாட்டுக்குள் பதில், மாலை 5:00 இடைக்கால இன்னிசையா சித்திரச்ச பானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச்ச பானம், நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6:00 கதம்ப மலர்கள், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 கட்சை வழியாக நேயர் விருப்ப பாடலோடு நேயரின் குரலும் இணைத்து ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்த பந்தம், 7:50 கேட்கலாம் சேவை செய்திகள், 8:00 தமிழ் செய்தி அறிக்கை, தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது, நாளை இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் கக்கப்போ விளையாட்டுகள் காத்திருக்கின்றன, 9:00 கொடைத்தன்றல், 10:00 தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம், இடைவிடாய் செமெட்டுகளோடு இரவு சிறகு இடம்பெறும் 11:00 இணைந்தே இருங்கள் கொடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12:00 வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் படர் மெலிந்து இரங்கல் குரல் எண் 1162.

வெளி தோன்றாமல் காக்கவும் முடியவில்லை. நோயை உண்டாக்கிய காதலருக்கு நாணம் காரணமாக சொல்லி அனுப்பவும் முடியவில்லை. குறள் எண் 1162 அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம் அதிகாலை 4:51 நமது வளமையான அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 MHz. இதுவரை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி நேர்களே. ஜெய்ஹிந்த்.

அழகிய காலை வேளையின் அற்புத வணக்கம் நேயர்களே, புலர்ந்துள்ள இப்புதிய நாள் புத்துணர்வூட்டி புதிய தன்னம்பிக்கையோடு நம்மை வெற்றி நடை போட வைக்கும் வெற்றி நாளாக அமைய வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் எமது கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன. செவியோரும் கவிபாட காத்திருக்கும் நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை வளமையான அலைவரிசை 100.5 உலகெங்கிலும் இருக்கும் அனைத்து மக்களும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் கேட்டு மகிழலாம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ர 16 பராபவ ஆவணி திங்கள் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 செப்டம்பர் திங்கள் 7 நாள், 2026 ஆண்டு திங்கள் கிழமை.

இசையின் வழி இன்பத்தை தரும் நிகழ்ச்சியாய், நீங்கள் கேட்டு இன்புற வேண்டும் எனும் மகிழ்ச்சியாய், என் திசையும் அருள் இசை தரும் நேரமாய் வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இறை இசையோடு இந்நாளை நன்னாளாக்க துதித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.